தங்கள் கேள்வி நிகழ்ச்சியை நாங்கள் விசாரித்தோம். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன என்ற கேள்வி. இப்போ அபிஷேகம் இருக்கின்றது, என்னிடம் இருக்கின்றது, உங்களிடம் இருக்கின்றது அபிஷேகம். அந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ற கேள்வி ஒன்று இருக்கு அல்லவா, நுகத்தடி முறிந்து போகும். எஸ்ஐயா 10:27 வாசித்து பாருங்கள். அந்நாளில் உன் தோளென்று அவன் சுமையும் உன் கழுத்தினின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். பாருங்கள், இந்த மாட்டுக்கு வைக்கோல கொஞ்சம் காட்டி புண்ணாக்கை காட்டி மெதுவாக அதன் தோளின் மேல் நுகத்த வைத்து களத்தை சுற்றி கயிறை கட்டுவார்கள். யாராவது கட்ட எடுக்கிற வரைக்கும் அது நுகத்து கீழ்பட்டிருக்கிறது. ஆமீன், ஆமீன். அப்போ சிலருக்கு பாவ சுவாபங்கள் நுகமாய் மாறுகிறது. நன்றாக கவனிக்கொள்ளுங்கள். இந்த விளையாட்டு போல சிகரெட்டை குடிக்க ஆரம்பித்து பின்பு அதை விட முடியாதபடி பழக்கமாக கூடிய நோய்களுக்குள்ளும் வியாதிக்குள்ளும் தள்ளி விடுகிறது. அதாவது ஒரு சிகரெட் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. குச்சா கான் பிசாசான்னு விட மாட்டான். பாவத்தில் ஜீவிக்கும் மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் விடுகிறான். யோவான் 8:34 நல்ல ஒரு வசனம். பாவத்தில் ஜீவிக்கும் மனிதன் பாவத்திற்கு அடிமையாய் போய் விடுகிறான். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தினால் கவர்ச்சிக்கப்பட்டு தானியம் வாங்க சந்தோஷமாய் போனார்கள். ஆனால் பின்பு எகிப்து அவளை அடிமையாக்கி விட்டது. எகிப்தின் அந்த அடிமைத்தனமாய் நுகம் முறிக்கப்படுவதற்கு பஸ்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்படிய வேண்டியதாயிற்று. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாகாதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்த்தி நடக்கப்பண்ண உங்கள் தேவனாய கத்தர் நானே. லேவியார் 26:13 இதை கேட்டுக்கொண்ட சகோதரே சகோதரியே, இரண்டு விதமான நுகங்கள் உண்டு. நன்றாக கவனியுங்கள். பாவ அடித்தனமாக நுகம், இயேசு சரும் விடுதலாய நுகம். முதலாவது என்ன சொன்னேன், பாவ அடித்தனமாக நுகம். ரெண்டாவது, இயேசு தரும் விடுதலையாக்கிற சுகம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாம் இருக்கிறது. மத்தேயு 11:28-30 வாசித்து பாருங்கள். பாவ அடித்த நுகங்கள் முறிக்கப்பட மூன்று படிகள் உண்டு. ஒன்று, குமாரனால் வரும் விடுதலை. யோவான் 8:36. ரெண்டாவது, சத்தியத்தினால் வரும் விடுதலை. யோவான் 8:32. மூன்றாவது, ஆவியானால் வரும் விடுதலை. 2 கொரிந்தியர் 3:7. பாவ நுகம் முறிக்கப்பட்ட பின்பு நாம் சும்மா இருக்க முடியாது. முன்பு அநீதியின் அவயங்களாக இருந்த நம்முடைய அவயங்கள் நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் அதிகமாக இருக்கும்படி தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாருங்கள், ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துவதற்கு அசுத்தாவி துரத்தப்பட்ட பின்பு அவனை உள்ளமாய வீடு வெறுமையாக இருக்கக்கூடாது. அது வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டு காலியாக இருக்குமானால் போன பிசாசு வேறு பொருளாதாரத்தோட வந்து குடிவரும். தான் பயங்கரமாக ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்தி எடுத்துக்கொண்டு நம்மை விட்டு அகற்ற வேண்டிய சோகங்கள்லாம் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நாமே ஆராய்ந்து நீக்கி போட வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் தன்னை பாவ அடிமத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. பாவம் இல்லாதவர், பாவ சுபாவம் அவர் காணப்படவும் இல்லை, அவர் பாவமும் செய்யவில்லை. அது மட்டுமா, அவருடைய வஞ்சை அவருடைய வாயில் வஞ்சனையும் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட இயேசு தான் நாங்கள் ஆராதிக்கிறோம்.
அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததில்லை. இப்படிப்பட்டவர் தான் நம்மை கேட்டுக்கொண்ட உங்களையும் என்னையும் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க முடியும். நமக்காக தம்முடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே. பழுதற்றதும் ஊனமும் இல்லாத நுகத்தடியை உட்பட்டதுமாக சிவப்பான ஒரு கிடாரியை உள்ளது கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுங்கள். முதலாவது, நாம் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். பின்பு கிறிஸ்துவின் அன்பின் ராஜ்யத்துக்கு உட்பட்டுள்ள இருக்க வேண்டும். அபிஷேகத்தினாலே பாவ சாப நோய்கள் பிசாசின் நுகம் முறிக்கப்படுகிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் முறிக்கப்படாத ஒரு கேள்வி. இங்கே குறிப்பிடுகிற அபிஷேகத்தினாலே பாவம் சாபம் நோய்கள் பிசாசு நுகம் முறிக்கப்படுகிறது. அந்தப்படி திரும்பவும் பயப்படுறவர்களுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நான் தான் அப்பா பிதாவே பிதாவே என்னுடைய அப்பா நல்ல கேட்க இதை கேட்ட சில பேர் எழுதம் செய்வார்கள். இவன் யாரடா, அப்பா இருக்கக்கூடியவன், அப்பா அண்ணாந்து பார்த்தா அப்பா பிதாவே அப்பா நீதான் எனக்கு பிதான்னு கத்துறானே என்று. காரணம், உலகத்தாருக்கு இந்த வாக்கியங்கள் விளங்காது. விளங்கவும் விட சத்துரு விட மாட்டான். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவார் ஆவியை பெற்றிருக்கிறவர் ஆண்டவரை சுந்தரச்சராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று ஆவியில் அனல் கொண்டு இருக்கிறவர்கள் அப்பா பிதாவே. இவ்வளோ ஒரு அருமையான ஒரு யோசித்து பாருங்க, ஆண்டவரை நாங்கள் அப்பா பிதாவேன்னு கூப்பிடும் பொழுது எங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். சில பேருக்கு விளங்குகிறே இல்லை. சில ஊழியர்கள் சொல்லுவார் அப்பா பிதாவை பற்றி நல்ல பிரசங்கம் செய்வார்கள், ஆனால் கேட்டு மறந்து விடுவார்கள். இங்கே ஜோம் பண்ணவர்கள் அப்பா பிதாவே அழைத்து பாருங்கள், பாருங்கள் நடக்கும், நல்ல நல்ல நடக்கும். பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினால் எகிப்தின் நுகம், அசீரியர்கள் நுகம், பபிலோனின் நுகம் ஆகியவற்றை கீழ்ப்படுத்தார்கள். எல்லா இதிலும் பார்க்க இந்த பபிலோனிய அந்த இந்த ஆவி தான் பொல்லாத ஆவி. எந்த ஆவி பேரை மறந்து பொல்லாத ஆவி. ஆவியிலே அநேக விதமான ஆவிகள் இருக்குது. எசபெல் ஆவியா, இந்த எசபெல் ஆவி பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வெளுத்து செய்வரும் செயல்படுகிறார். எசபெல் செத்து விட்டாள். எப்படி செத்தேன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அவள் இறந்தும் அவளுடைய அந்த அவளுடைய அந்த ஆவி அசுத்தாவி இன்றும் செயல்படுகின்றது. சபைக்குள் செயல்படுகின்றது, கமிட்டிக்குள் செயல்படுகின்றது, விசுவாசிகள் செயல்படுகிறது. இப்போ தான் ஒரு கேள்வி என்று கேள்வி நேரத்தில் கேட்டேன், இந்த இசபெலோட ஆவி மறைத்தும் ஆவி தொடர்ந்து வருகிறது, தொடர்ந்து வருமா? இசபெலோட ஆவி ஒரு பொல்லாத ஆவி, தேத்ரா சபையை கப்பற்றின ஒரு ஆவி. சரித்திரம் உங்களுக்கு தெரியும். அதுபோல புதிய ஏற்பட்ட காலத்தில் உலகம் மாமிசம் பிசாசு இதனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றன. அந்தி கிறிஸ்துவாக இப்பொழுதும் செயல்படுறப்ப அந்த உலகத்தில் உலகம் மாமிசம் பிசாசு இதனுடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த முயற்சிக்கின்றன. பாருங்கிறதுல நவநாரிகமான நிகழ்ச்சியை வருகின்றது. டிவியை போட்டால் நல்லதும் வரும், டிவியை மற்ற சேனலை போட்டால் தவறான காரியங்களும் வரும். இந்த பிசாசு இன்று அநேக இளைஞர்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளுகிறான். நவநாரியமான இசைகள், உடைகள், சில நடனங்கள் திசை திருப்புகின்றது. பாருங்க, இந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் திசை மாறி போயிருக்கிறார்கள். இலங்கையிலிருந்து இங்கே வந்து ஆண்டவர் சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்டவர்கள் திசை மாறி போய்கொண்டிருக்கிறார். காரணம், பிசாசு விட மாட்டான்.
நீங்க ஒரு நாளைக்கு ஜபிக்காமல் துதிக்காமல் ஆராதிக்காமல் ஞாயிற்றுக்கிழமை தெய்வ சபைக்கு போகாவிட்டால் பிசாசு உங்களை பிடித்து விடுவான். அந்த நீங்கள் பார்க்க பச்சை இலை போல் தெரிகிறீர்கள், உள்ளுக்குள் உங்களுக்கு கனி இல்லை. அப்போஸ்தலன் பவுல் எச்சரிக்கிறார், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைக்க, நண்பன், ஒரு நெருங்கிய நண்பன், அவர் ஆண்டவரை சொந்தராக ஏற்றுக்கொண்டவர், ஞானஸ்தானம் எடுத்தவர், அவர் திருமணம், எனக்கு ஒரு அனுப்ப திருமண கார்டு அனுப்பியிருந்தார். நான் அங்கே போனால் அவர் அந்நிய பெண்ணை விவாகம் பண்ணுறார். எனக்கு வேதனையாக போய்விட்டது. ஐயருக்கு முன்னாலே அந்த மகன் இருந்து அந்நிய, காரணம் அந்த மனைவியுடைய பணம், செல்வாக்கு, வாகனம், வீடு இவைகளை அவர் இச்சித்து ஆண்டவரை மறந்து அபிஷேகத்தை மறந்து அந்த பொருளாசைக்காக அந்த மகளை அவர் திருமணம் செய்தார். அவருடைய நிலைமை கடைசியிலே பரிதாப நிலைமையாக போய்விட்டது. பாருங்கள், ஒரு கருப்பு நிற நீக்ரோ பெண் ஏலம் விட்ட போது, அந்த காலத்தில் பெண்களை ஏலம் போடுவார்கள். அந்த காலத்தில் அதாவது ஏப்ரஹாம் லிங்கன் மனதுருகி அவருடைய மனதை ஏலத்திலிருந்து எடுத்து, மகளே உன்னை நான் அடிமை கொள்ளவில்லை, நீ சுயாதீனமாய் விடுதலையோடு செல்லலாம் என்றார். அந்த காலத்தில் ஆப்ரஹாம் லிங்கன் அடிமைத்தனத்தை திறக்க பண்ணவர் ஆப்ரஹாம் லிங்கன். அப்போ அவர் நீக்ரோ பெண்ணை ஏலத்தில் இருப்பது விலக்கி வாங்கி என்ன சொன்னார், நீ விடுதலை, நீ போகலாம் என்று. ஆனால் அவளோ அவருடைய பாதத்தை விழுந்து அவருடைய அன்புக்காக நடந்து செலுத்தி, ஐயா நான் விடுதலையாய் செல்ல பிரியப்படவில்லை, உம்முடைய அன்பின் நிமித்தம் என் வாழ்நிலை மக்கு பணி செய்ய விரும்புகிறேன் என்றார். பாருங்கள், அந்த நீக்ரோ பெண்ணுடைய மனதில் இருந்த வார்த்தைகள். நாம் பால்ய வயதிலே பாவங்களை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் பணியை செய்வோமானால், அவருடைய பாடத்தை நாம் மேல் ஏற்றுக்கொள்வோமானால், அது எத்தனை ஆசீர்வாதமானது. கழுகு போல் திரும்ப வாழ வயதுள்ளா இருப்போம். இந்த கழுகை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. கழுகு போல திரும்ப வாழ வயதுள்ளா இருப்போம். கத்திராக இயேசு நுகத்தை சுமக்கவும் தேவனுக்கு ஊழியர் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த சங்கம வானொலியிலே, நித்திய வெளிச்சத்திலே, வார்த்தையின் வெளிச்சத்திலே அநேக தேவப்பிள்ளை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் வந்து தாழ்ந்து கொடுக்கிறார்கள், தேவ தாசர்கள் செய்தியை கொடுக்கிறார்கள், ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரே சரீரமாக இணைக்கப்பட்ட அபிஷேகம். நான் இப்படி அபிஷேகத்தை பற்றி தான் உங்களுக்கு உங்களை நான் விளங்கி கொண்டு வருகிறேன். அபிஷேகம் கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒரே சரீரமாக இணைத்து விடுகிறது. அபிஷேகம் கிறிஸ்துவோடைய கூட நம்மை ஒரே சரீரமாக இணைத்து விடுகிறது. நாம் கிறிஸ்துவோடும் தேவதர்களோடும் ஆழமான ஐக்கியம் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. பிரசங்கி 4:9-12 வாசித்து பாருங்கள். ஒருவராய் இருப்பதை விட இருவராய் ஒருமனமாய் நலம் 30 நூல் சீக்கிரமாய் ஆறாது. இயேசு என்ன சொன்னார், இரண்டு பேர் இயேசு நாமத்தில் கூடி வந்தால் அங்கே நான் வந்து விடுகிறேன். இரண்டு பேர் பூமியிலே ஒருமனப்பட்டு ஜெபித்தால் பரலோக தேவன் அதை வாய்க்க பண்ணுகிறார். இந்த வசனத்தை நான் சிந்தித்து பார்த்தேன், இரண்டு பேர் இயேசு நாமத்தில் கூடி வந்தார். ஆண்டவர் எங்களோடு கூட வருகிறார். பாருங்கள், நாம் தனித்தனி ஆவியங்களாக இருந்தாலும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு இவ்விதமாக ஆவியினால் இணைக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார்.
பாருங்க, நாம் எல்லோரும் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற சர்வ சங்கமாக சபையா விளங்குறோம். இனி தேவனுடைய ஜனங்களுக்குள் ஜாதி பிரிவினையோ குலம் கோத்திர பிரிவினையோ பாச பிரிவையோ தேச பிரிவு இருக்கக்கூடாது. பிரிவினையை கொண்டு வருகிற பாவங்களை அகற்றுங்கள். ஆதாமின் பாவங்கள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே பிரிவினையை கொண்டு வந்தது. மனுஷனுக்கும் மற்ற சிருஷ்டிக்கும் இடையே இந்த ஐக்கியத்தை தடுத்தது. எஸ்ஐ 52:1 என்ன சொல்லுகிறது? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குறது. ஆனால் இயேசுவோ தன்னுடைய கல்வாரி பலியினால் பகையை கொன்று மனுஷன் தேவனோடு ஒப்புரவாக்கி யூதருக்கும் புற ஜாதியருக்கும் இடையே இருந்த பிரிவை நடுச்சுவரை தகர்த்து போட்டார். ஐக்கியம் என்பது என்ன? ஒரு கேள்வி. பரவத்தில் இருக்கிறவையிலும் பூலோகத்தில் இருக்கிறவங்க சகல கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டும் என்று பிதாவைய தேவன் சித்தம் கொண்டார். அது ஐக்கியம், ஒரு மனம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். எங்கே ஒரு மனம் ஒரு ஐக்கியம் இருக்கோ அங்கே ஒரு வல்லமை இறங்கும். சபையிலே சபையில் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாடத்தோடு ஜபிக்கப்படுவது அற்புதம் நடக்கும். ஒரு மனம் யோ முக்கியம், ஒருமனப்படும் பொழுதுதான் பரிசுத்தாவினர் இறங்குகிறார். அதற்காக ஏது ஜபித்தார்? பிதாவே நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் என்றார். யோவான் 17:22 மகிமையை கொடுத்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதுதான் மகிமையின் ஆவியானவர். இயேசு அந்த மகிமையை நமக்கு கொடுத்ததினாலே அந்த ஒருமனப்பாட்டின் ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். நாம் தேவனுடைய வாசத்தலமாக இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் எவனும் அவர்களே ஒரே ஆவியாக இருக்கிறான். 1 கொரிந்தியர் 6:17. அதற்காகவே தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளும் அவரோடும் வாசம் பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொள்கிற சகோதரி சகோதரியே, இந்த கர்த்தர் சபையில் 5 விதமான ஊழியங்களை ஏற்படுத்தாயேன். ஒரு சபையிலே 5 விதமான ஊழியங்கள். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சியில் அளவுக்குத்தக்க பூர்ண புருஷராக இருக்க வேண்டும். நாம் ஒருமனப்பட்டு பூர்ணத்துகளுக்கு அடைய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சுபாவத்தை பூர்ணமாய் தகர்த்து கொள்ள வேண்டும். அன்பிலும் விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் தேவ சித்தம் செய்வதிலும் நான் பூர்ணமாக இருக்கணும். எல்லாம் செய்யலாம், அந்த பரிசுத்தம் தான் கொஞ்சம் பிரச்சனை, ப்ராப்ளம். துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், தசபாவம் கொடுக்குறோம், கோவிலுக்கு போகிறோம், வாரம் சங்கம் வாண்டிய தாழ்ந்த கொடுக்குறோம், நல்லது. ஆனால் இந்த பரிசுத்தமாக இருக்கிறதா மிக மிக இருக்கும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. இந்த பரிசுத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் மூலம்தான் நாங்கள் பரிசுத்தம், எங்களாலே முடியாது. பரிசுத்த ஆவியார் மூலம்தான் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் பரலோகத்திருக்கிற பிதா பூர்ண சக்கரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சக்கரா இருங்கள் என்றார். கிறிஸ்துதாவே மூலக்கல்ல, ஒரே தேவனுடைய வாசத்திலமே கட்டப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமே எழும்புகிறோம். முதலாவது சொன்னேன், என்ன சொன்னேன் முதலாவது? ரெண்டாவது, ஒரே சரீரம் அழைக்கப்பட்டுடும். மூணு, ஊக்கமான ஜபஜீவியம். ஊக்கமான ஜபஜீவியம் அபிஷேகத்தின் 3வது ஆசீர்வாதம் ஊக்கமான ஜபம். நாம ஜபிப்பது வேறு, அபிஷேகத்தினால் நிறைந்து ஆவியினால் ஜபிப்பது வேறு, காலால் நடந்து செல்வது வேறு, காரில் செல்வது வேறு.
நமக்கு ஏற்றபடி வேண்டிக்கொள்ள என்று தெரியாதனால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சையோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 வாசித்து பாருங்கள் பாருங்கள். நாம் மகிமையின் மேல் மகிமை அடையும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். படிப்படியாக மகிமையின் ஒரு ஸ்தானத்தில் மறுஸ்தானத்துக்கு உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தர் அந்த சாயலத்தானே மகிமையின் மேல் மயர்ந்து மறு ரூபமாகப்படுகிறோம். 2 Cor 3:11. ஏனெனில் மனிதனிலிருந்த மகிமையை மீண்டும் நாம் பூர்ணமாய் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ சாயலையும் தேவ ரூபத்தையும் நாம் பெற்று மகிமையில் மகிமை அடைய வேண்டும். தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். கர்த்தருடைய வருகையிலே நாம் இமப்பொழுது மறுரூபமாக்கப்பட்டு மகிமையில் மகிமையானது கிறிஸ்துவுக்கு ஒப்பானவர்களாக இருப்போம். ஒரு இமப்பொழுது அங்கதான் அந்த வசனம் இமப்பொழுது டக். இப்படியான மகிமை அடைவதற்காக கர்த்தர் மகிமையின் சுயத்தை நமக்கு கொடுத்து மகிமையின் ஊழியர்கள் மாதிரி நம்மை வழி நடத்துகிறார். அடுத்து நான் கடந்து செல்கிறேன். அபிஷேகத்தின் சுகம், அபிஷேகத்தால் வரும் அடுத்த பெரிய ஆசீர்வாதம் தெய்வீக சுகம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்றார். எண்ணெய் பூசி ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் தெய்வீக சுகத்தை நமக்குள்ளே கொண்டு வருகிறார். இந்த எண்ணெய் இப்ப சும்மா ஒளிவண்ணி எடுத்து ஜபிக்கிறார், ஜபித்து போட்டு பூசுகிறார், பரவாயில்ல. இந்த எண்ணெய் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிளியாத்தின் பிசின் தைலத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அபிஷேகத்தினால்தான் சுகமடைக்கிற உயரத்தை செய்ய முடியும். அந்த அபிஷேகம் தான் நோய்கள் வியாதி நோக்கத்தை முறிக்கிறது. லூக்கா 14:19 சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுயத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறப்பற்றவர்களை விடுதலையாக்கவும் குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் அபிஷேகம் பண்ணார். இயேசு கிறிஸ்துவின் மேலிருந்த அந்த அபிஷேகம் வியாசர்களை குணமாக்கி அற்புதங்களை கொண்டு வந்து கொண்டு இருந்தது. நசனையா இயேசுவை தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இங்கே கவனிக்க வேண்டியது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று பரிசுத்த ஆவியினால் ரப்பியிருக்கிறார், ரெண்டாவது அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவன் அவருடைய கூட இருந்தபடினால நம்மை செய்கிறான். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாரும் குணமாக சுற்றி தெரிந்தார். பாருங்கள், அபிஷேகம் இருந்த இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டபோது அங்கேயிருந்து அபிஷேகத்த வல்லமை கடந்து சென்று பெரும்பாடுல ஸ்திரீ குணமாய்க்கிறது. இங்கே ஒரு கேள்வி எழும்புகின்றது. இந்த பெரும்பாடுல ஸ்திரீ அவள் ஆண்டவுடைய ஆலயத் தொடவில்லையாம், அதாவது எபிரியருடைய விளக்கம் கொடுக்கிறார்கள். அந்த எபிரிய அந்த பெரும்பாடுத ஸ்திரீ இயேசுவின் இந்த தொங்கல், அதாவது இந்த சட்டத்தை முடிச்சு முடிச்சா இருக்கு, அந்த முடிச்சை தொட்டால் அந்த முடிச்சு தான் தேவனுடைய வார்த்தை என்று எபிரியர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் காட்டிய உருமாறுதலை சுமக்கிற வல்லமை புறப்பட்டது. பேதுரு நிலையில கூட அந்த வல்லமை இருந்தது. இந்த அபிஷேகம் நோயில குணமாக்குறது மட்டுமல்ல, நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறது. வேதம் சொல்கிறது, இயேசுவை மரித்தோடு இருந்த எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உங்களுடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இன்று நோயில் நீக்கி சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் கிறிஸ்துவின் வருகையின் நாளிலே தம்முடைய உயிர்த்தெழுந்த நாளிலே பலமாய் இறங்கி மாய்மையின் சரீரமாய் மாற்றுவார். கர்த்தர் இதற்காகவே நம்மை ஆவியினால் அபிஷேகம் பண்ணி
ஆவியின் வரங்களே நமக்கு வச்சிருக்கிறார். ஒன்பது ஆவியின் வரங்களே முக்கியமான ஒரு வரம் பரிசுத்த ஆவியின் குணமாக்கும் வரம். அந்த ஆவியை உயிர்ப்பிக்கிறது. பரிசுத்த ஆவியினால் சுகமளிக்கிற வரங்களை செயல்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்து மேல் அபிஷேகம் பிணியாயில் குடும்பத்தக கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணிட்டு

0: ஞானானந்தம் உண்டு. நீங்கள் இரட்சிப்பை 102 மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். இதை கேட்டுக்கொண்ட ஜனவே செய்தியை கேட்கலாம். இந்த அபிஷேகம் என்றால் என்ன, பரிசுத்தான் அபிஷேகம் என்றால் என்பதை இந்த அபிஷேகத்தின் தரப்பிலே வேதாவத்திலே என்னென்ன குறிப்பிட்டிருக்காரோ அதை இன்றைய நாளே ஆவியானவர்கள் வெளிப்படுத்தினர். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காரணம், இன்றைய நாளிலே நடந்த வேத பாடத்திலே இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள், அபிஷேகம் என்றால் என்ன, ஆவியானவர் என்ன என்று படுத்தபடினாலும் செய்தி என்ன தொட்டது. அப்போ தான் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் என்ன என்பதை நான் சிந்தித்து பார்த்து இந்த செய்தியை கொடுத்தேன். கத்தர் இதனாலே செய்தி ஆசிர்வதித்திருக்கிறார். 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கிறார்கள். உலகம் முழுக்கும் இந்த செய்தி கேட்டுக்கொள்வதற்கு அந்த நடத்துடன் ஜோம் பண்ணும். அன்பான பரலோக தகுப்பனேன், இந்த மாலை வேளையிலே சங்கம வானொலியின் நித்தியோச்சரியத்திலே அபிஷேகத்தின் ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன என்பதை வேதாகமத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கோ அதை தொகுத்து ஒரு மாலையாக பிள்ளைகளுக்கு அறிவித்திருக்கேன் சுவாமி. அவர்களும் வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமில்லை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் மகேந்திரன் அழைக்கப் போறோம்.
1: ஆமேன். நன்றி, நன்றி ஐயா. அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர்கள். நன்றி. கத்தருக்கு எல்லா கன மகிமை உண்டாவதாக. நாங்கள் இப்பொழுது பாஸ்டர் மகேந்திரன் அவர்களை இந்தியாவிலிருந்து வரவழைப்புமாக பாஸ்டர் வாருங்கள், வந்து ஒரு வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள். அவளோடு காத்து நிற்கிறோம். வாங்க. நன்றி பாஸ்டர். God bless you.
2: Praise Lord, அம்மா. Praise Lord, praise Lord. Amen. கேக்குதா நான் பேசுது?
1: கேக்குது, கேக்குது.
2: பிரைஸ்லா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இயேசுவின் நாமத்தில் இந்த வானொலி சங்கமத்தில் இணைந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகள் தெரிவிப்பேன். அன்பு லெசின் சாருக்காக, மகேந்தன் ஐயாவுக்காக, மற்ற இணைந்திருக்க எல்லாருக்காகவும் நான் ஆண்டவர் துதிக்கிறேன். டாலியம்மாவுக்காக. கர்த்தர் நல்லவர். நம்ம சீக்கிரமா கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க ஒரே ஒரு சின்ன ஜெபம் நம்ம செய்யலாம். அன்பின் தகப்பனே, எங்களை நேசிக்கும் எங்கள் பரம பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் ஆவியானவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் யாவரும் ஒருமித்து உம்முடைய திருவசனத்தை கேட்கும்படி நீர் பாராட்டின நல்ல இரக்கத்தை எண்ணி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்திருப்பதாக. உம்முடைய வார்த்தை புறப்படும் பொழுது என்ன விதத்தில், என்ன முகாந்திரமாய் புறப்படுகிறதோ அப்படியே என் ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி ஆவியானுடைய உதவியும் தயவும் கிடைப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நீங்க மாத்திரமயப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஆண்டவர் நல்லவர். நான் இரவுல ஆண்டவர் சமூகத்துல எனக்கு ஐயாவர்கள் அழைப்பு கொடுத்த போது, நான் ஆண்டவர் சமூகத்துல எனக்கு கேட்ட போது, எனக்கு ஆண்டவர் ஒரு சில காரியங்களை சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதை பேச வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ள ஆவியானவர் ஏற்படுத்தினார். அதாவது இந்த சாலமோன் புஸ்தகத்துல மொத்தம் 8 அதிகாரம், அதாவது இந்த உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு, அதுல வந்து மொத்தம் 8 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 8 அதிகாரத்துல இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு அநேக பேர், இன்னைக்கு உலக மனிதர்கள் வேதத்தை, வேதத்தினுடைய மகத்துவத்தை, ஆழத்தை அறியாதவங்கெல்லாம் இந்த சாலமோனுடைய இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை கொஞ்சம் வித்தியாசமாக, அது கொஞ்சம் தவறான புஸ்தகம், வார்த்தைகள் வந்து கொஞ்சம் வேற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று சொல்லி அவர்கள் பல பேர் வித்தியாசங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆவிக்குரிய உலகத்துல கூட உன்னத பாட்டு புஸ்தகத்தை அதிகம் பேர் அதை பயன்படுத்துவது இல்லை. அது பயன்படுத்துவதுனா ஒரு சிலர் வந்து அதை தொடுவதில்லை, ரொம்ப பயப்படுவார்கள் அந்த புஸ்தகத்தை அதனுடைய பிரசங்கத்தை செய்வதற்கு, அந்த வார்த்தைகளை விளக்கி சொல்வதற்கு. ஆனால் இந்த உன்னத பாட்டினுடைய 8 அதிகாரங்களும் மிக முக்கியமாக, இது ஒரு ஆவிக்குரிய ஒரு திருமணத்தின் நிறைவு, அதாவது ஒரு ஆவிக்குரிய திருமணம். ஏன்னா நமக்கும் தேவனுக்கும் மொத்தம் வந்து 5 விதமான உறவு இருக்கு. நமக்கும் இயேசப்பாவுக்கும் நடுவுல வந்து 5

உறவு இருக்கு. முதல்ல வந்து அவர் யார் அப்படின்னா, அவர் நம்முடைய எஜமான், அவர் நம்முடைய எஜமான், எஜமானா அவர் நமக்கு எஜமானா இருந்தா அவர் பக்கத்துல நம்ம கை கட்டி நிக்கலாம். ஒன்று, நாம் அவருடைய வேலை செய்கிறவர்கள். ரெண்டாவது, அவர் யார் என்றால் அவர் நம்முடைய நல்ல ஒரு நண்பன் என வேதம் சொல்லுகிறது. நீங்கள் என் சிநேகிதன் இயேசு சொல்லுகிறார், சிநேகிதர் நண்பனா இருந்தா மேல தோல்ல கை போடலாம். மூன்றாவது, அவர் நம்முடைய சகோதரன், மூத்த சகோதரன் வேதம் சொல்லுது, மூத்த சகோதரன். ஏனென்றால் இயேசுதான் முதற் பேரானவர், பிதாவுக்கு முதற் பேரானவர் இயேசு. அப்பனா முதல் பிள்ளை பிதாவுக்கு, அது ஆவி. ஏன்னா வந்து இரண்டாவது பிறப்பு, முதல்ல வந்து ஆதாம் படைக்கப்பட்டார், ஆனா ஆதாம் பாவத்துல விழுந்துட்டா. அதுக்கு பிறகு இயேசுவானவர், இயேசுவானவர் மூலியமாக, வார்த்தை மூலியமாக நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த முதல், அந்த முதற் பேரானவர், அந்த உயிர்த்தெழுதல முதல் பேரானவர் யாருன்னா அந்த இயேசு கிறிஸ்து, அதான் மூத்த குமாரன். அவர் முன்னே ஓடினா நம்ம பின்னே போகிறோம்னு வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய சகோதரனா இருக்கிறதுனால நம்ம அருகில் உட்காந்து பேசலாம் அந்த மாதிரி. நான்காவது, அவர் யாருன்னா நம்முடைய அப்பா. நம்ம வந்து அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுகிறோம். ஆனா பழைய பாட்டு காலத்துல தேவனே அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அளவுக்கு இயேசு நம்மளை வந்து பிதாவுக்கு பக்கத்துல நெருங்கிட்டார். அப்போ அப்பாவா இருந்தா மடியில உட்காரலாம், அவர் கன்னத்தை பிடிக்கலாம், அவரோடு அவரை நம்ம நெருங்கி அவர் மார்புல சாய்ந்து கொள்ளலாம். அதுதான் அப்பா. அடுத்து ஐந்தாவது ஒரு உறவு இருக்குது, அதுதான் அவருக்கும் நமக்கு இருக்கிற உறவு. என்னன்னா அவர் நம்முடைய மனவாளன், நாம் அவருடைய மனவாட்டி. சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது மனவாட்டி. அப்போ இந்த ஐந்தாவது ஒரு உறவு இருக்கு இல்லையா, இந்த ஐந்தாவது இந்த மனவாளன் மனவாட்டிங்கிற உறவுக்கு நடுவுல எந்த விதமான இடைவெளியும் இல்லாத அளவுக்கு அவரோடு நெருங்கலாம். அப்போ உன்னத பாட்டினுடைய ஒரு புஸ்தகத்தினுடைய ஒரு ஒரு உன்னதமான மகிமை என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய திருமணத்தினுடைய நிறைவு. ஓ, தேவனுக்கும் தேவ பிள்ளைக்கும், ஒரு தேவ மனுஷனுக்கும் ஒரு தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு. இன்னைக்கு ஐயா அவர்கள் பிரசங்கிக்கும் போது கூட ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து தான் அவங்க பேசினாங்க. நான் ஒரு கடைசியா ஒரு கால் மணி நேரம் அவருடைய பிரசங்கத்தை கர்த்தர் கிருபையில கேட்டேன். ஆவியானவருடைய மகிமை அவர்கள் பேசினார். ஆவியானவர் தான் ரொம்ப முக்கியம், அவர் தான் நம்மள பரிசுத்தமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பேசினார். மிக பிரயோஜனமா இருந்தது. அப்போ கவனிங்க, அப்போ இதுல வந்து அந்த ஆவியானவர், அந்த ஆவியானவருக்கும் ஒரு மனிதனுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கு, அந்த உறவினுடைய உச்சம் என்ன, அவர் எப்படி சபையை நேசிக்கிறார், சபையில தன் நேசத்தை எப்படி பொழிகிறாரு, அந்த சபை இயேசுவை எப்படி நேசிக்கணும், அந்த ஆவிக்குரிய திருமணத்தின் நிறைவுன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆவிக்குரிய உறவின் உச்சம்னு சொல்லலாம், இல்லைன்னா உன்னதமான தேவனுடைய உன்னத உறவுக்குள் நாம பூரணப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு பூரணமான உறவு, பூரணமான அந்த தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த திருமண அந்த அனுபவத்தை தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம் நமக்கு சொல்லுது. இந்த எட்டு அதிகாரங்களும் நீங்க ஆவில நிறைஞ்சு வாசிக்கணும். மாம்சமா வாசிடக்கூடாது, மாம்ச சிந்தனையில வாசிடக்கூடாது. பரிசுத்த ஆவியில் நிறைந்து வேதத்துல கை வைத்து உங்களுடைய அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் ஆவியானவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியினுடைய பலத்துல நல்ல ஆவியில நிரம்பி ஜபம் பண்ணிட்டு இந்த வேதத்தை வாசிப்பாருங்க. அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, அவர் நமக்காக அவர் நம்மளோடு எப்படி இணைய விரும்புகிறார் சபையும். அதனாலதான் நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, வேதம் சொல்லுது அதாவது கர்த்தரே ஆவியானவர் அவரோடு இசைந்திருக்கிறவன், கர்த்தருடைய ஆவியோடு இசைந்திருக்க ஒன்றாய் இருக்கிறான், ஒன்றாய். அதனாலதான் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். அததான் என்ன சொல்றாரு சபைக்கு, மனுஷனுக்கு என்ன செல்றாரு தெரியுமா, அதாவது வந்து இயேசு கிறிஸ்துவும் நாமும் இணையும் போது அவர்கள் இருவராயிராமல் ஒன்றாய் இருக்கிறார்கள். எப்படி ஒரு கணவன் மனைவியும் வந்து அவர்கள் இருவராயிராமல் ஒன்றாய் இருக்கிறார்கள் போலவே ஆண்டவர் சபையை வந்து தேவ பிள்ளைகளை வந்து எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்க்கிறார்னா அவர்கள் இருவராயிராமல் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஒன்றாக ஒன்றாக, அதாவது வேறு ஒரு ஒரு வித்தியாசத்தையே பார்க்காத அளவுக்கு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். அதனால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம யாரும் ஒதுக்கி வைக்க கூடாது. ரொம்ப அதிகமாக நம்ம இந்த உன்னத பாட்டை ஆவியில நிறைஞ்சு வாசிக்கிற பழக்கத்தை உருவாக்கணும். இப்ப இதுல என்ன சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்க விரும்புறாருன்னா,
இந்த ஆவிக்குரிய உறவின் உச்சம், இந்த தேவனுடைய ஆவிக்குரிய திருமணத்தின் நிறைவு, உன்னதமான தேவனுடைய அந்த மகி, அந்த உன்னதமான அந்த உறவினுடைய மேன்மை நம்ம அடைந்து கொள்ளணும்னா, இந்த உன்னத பாட்டினுடைய மீதமுள்ள இந்த 8 அதிகாரத்துக்குள்ள நம்ம அந்த உறவின் பாதையில நம்ம செல்லணும்னா, முதல்ல இந்த சாலமோன் ஆரம்பிக்கும் போது 3 வசனங்கள்ல இந்த உன்னத பாட்டுக்குள்ள போறதுக்கான ஒரு கீ, ஒரு ஒரு ஒரு சாவின்னு வச்சுக்கோங்களேன், இது உள்ள போறதுக்கு ஒரு 7 விதமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்க. இந்த ஏழு விதமான காரியம் நமக்கு வந்துருச்சுன்னா இந்த உன்னத பாட்டின் அனுபவத்தை நம்ம அடையலாம். அந்த உன்னத பாட்டின் அனுபவத்தை அடையலாம்னா அடையும்படி நம்ம புறப்படலாம். அதுதான் துவக்கம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் கிருபையில் ஆவியான கற்றுக் கொடுத்த அந்த 7 விதமான காரியத்துக்குள்ள நாம உள்ள நல்லா போயிட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம் தான், ஆனா இந்த வேதத்தின் அடிப்படையில் சொல்றேன், அந்த 7 விதமான காரியம் நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா அந்த உன்னத பாட்டின் அனுபவம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு வரும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு வரும். ஏன்னா ஒரு சூலமித்திங்கிற கேரக்டரை வச்சுதான், ஒரு சூலமித்தி சூலமித்திக்கும் சாலமோனுக்கும் இருக்கிற அந்த உறவு. சாலமோன்னா உங்களுக்கு தெரியும், சாலமோன்னா வேதத்தின்படி நமக்கு உங்களுக்கு தெரியும், அவர் வந்து அதாவது சமாதான கர்த்தர், தேவனை குறிச்சு சாலமோன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ தேவனுக்கும் மனிதனுக்கும், தேவனுக்கும் தேவ பிள்ளைக்கும் இருக்கிற உறவு, அந்த பூரணமான உறவு தொடங்குது. சரி, அப்படி என்ன அந்த 7 காரியம்? இந்த 7வை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம உள்ள போயிடலாம், அதாவது உள்ள போயிடலாம்னா அந்த உறவுக்குள்ள நம்ம வந்து தொடங்கிடலாம். வாசிக்கிறோம் பாருங்க, சாலமோன் பாடின உன்னத பாட்டு, சாலமோனுடைய உன்னத பாட்டினுடைய 1 அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, உமது நேசம் திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இன்பமானது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது, ஆகையால் கண்ணியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார், நாங்கள் உமக்குள் கழிவுர்ந்து மகிழ்வோம். ராஜா தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். இதுவரைக்கு தான் இந்த 3 வசனத்தில் இந்த 7 காரியத்தை கர்த்தரம் கற்றுக் கொடுப்பாரா. பாருங்க, 1-2 வசனத்துல அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. வாயின் முத்தங்கள், வேதத்தின் அடிப்படையில் வாயின் முத்தங்கள் அப்படின்னா, அதாவது வந்து நம்ம இதுல ஒரு 7 விதமான அன்பை பார்க்கிறோம். 1, அவர் இந்த ஆவிக்குரிய திருமண உச்சத்துக்குள்ள நம்ம பயணிக்கணும், அந்த திருமண உச்ச திருமண உறவை நம்ம தொடங்கணும், அதுல உச்சமான அளவுக்கு நம்ம பயணிக்கணும்னா, முதலாவது அவர் நமக்கு தருவது அவருடைய வாயின் வார்த்தை, அதாவது வார்த்தையின் அன்பை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். வார்த்தையின் அன்பு, இதை ஏன் வார்த்தையின் அன்பு நான் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க மார்க் 4 அதிகாரத்துல நீங்க வாசிங்கன்னா, மார்க் 4ல அவர் சொல்லி கொடுக்கிறாரு பாருங்களேன். அதாவது மார்க் 4ல வாசிக்கிறேன், அதுல வந்து இயேசு சொல்றாரு பாருங்க, அதற்கு 11 வாசிக்கிறேன்.

0: என கருமையானவர்களே என்னை கவனிக்கிறீங்களா? அப்போ வார்த்தையின் அன்புனா ஏன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல உவமைகளா பிரசவம் பண்றார். அப்போ அவருடைய சீசர் வந்து சொல்றாங்க, தனித்திருக்கும்போது கேட்கிறாங்க, எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும். அப்ப இயேசாமி சொல்றாரு, அதாவது உங்களுக்கு அருளப்பட்டிருக்குது, ஆனா ஒரு கூட்டத்துக்கு இவைகள் அறியும்படி அருளப்படவில்லை. என கருமையானவர்களே, நீங்க ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும்படி நமக்கு அருள் செய்யப்பட்டதான். ஆனா ஒரு கூட்டத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் கண்ணார கண்டும் காதார கேட்டும் அவர்கள் கேளாமலும் உணராமலும் காணாமலும் இருக்கும்படிக்குத்தான் உவமைகள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் வசனங்கள் இருக்கிறது. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு தான் தேவன் தம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளும்படி கிருபை செய்திருக்கிறார். அப்படி என்றால் இதை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தம்முடைய வார்த்தையை விளங்கி கொள்ளும்படியான கிருபைகளை தந்தபடினால்தான் நாம் அதை விளங்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய அநாதி தயவுனால நான் தாழ்த்தி சொல்லுவேன், இன்னைக்கு இந்த வசனங்கள் நமக்கு புரியுது, இந்த வசனத்தினுடைய வெளிச்சம் நமக்கு தெரியுது. எப்படி ஆண்டவர் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார், ஆதாம் எப்படி பாவத்துல விழுந்தார், அதை எல்லாரும் வாசிச்ச உடனே எல்லாரும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா யாருக்கு ஆண்டவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் கிருபை செய்தாரோ அவர்கள் தான் இந்த வேதத்தினுடைய சாரம்சத்தை புரிந்து கொள்றாங்க. என்ன ஆச்சரியமான இந்த வேதம் தெரியுமா? இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பும் மீட்பும், இந்த உலகத்தினுடைய எல்லா காரியம் இடறி போன காரியங்கள் அடுத்து
1: மீட்பாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: காரியங்கள் ஒரு ஆச்சரியமான விதத்தில் இந்த வேதம் நமக்கு காமிக்குது. ஆதாம் விழுந்து போகிறார், அதுக்கப்புறம் ஆண்டவர் நோவாவை தேர்ந்தெடுக்கிறார், நோவாவை வைத்து ஆண்டவர் உலகத்தை பெருக்கிறார், அந்த பெருக்கின உலகத்துல ஆபிரகாம் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார், அந்த ஆபிரகாம் வழியாக அப்படியே வந்து 12 யாக்கோபு, யாக்கோபு வழியா 12 பிள்ளைகள், யாக்கோபுல இருந்து வர்ற 12 பிள்ளைகள்ல யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுக்கிறார், தாவீதுடைய வம்சத்துல இயேசு வருகிறார், இயேசு வழியாக உலகத்தையே ஆண்டவர் ரட்சிக்கிறார். அப்போ இயேசு வழியாக உலகத்தையே ஆண்டவர் மீட்கிறார். உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சந்ததி கண்மலையாக கிறிஸ்துவேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து பேசுறான். அப்போ இந்த முழு இந்த 66 அதிகாரத்துக்குள்ள உலகத்தின் சிருஷ்டிப்பு, உலகத்தினுடைய மனிதர் செஞ்ச பாவங்கள், அதுக்கப்புறம் மீட்பு, இயேசு நமக்கு செய்த காரியங்கள் எல்லாத்தையும் எவ்வளவு அற்புதமா வச்சிருக்காங்க. இது வந்து யாருக்குன்னா நமக்கு விளங்கும்படி அவர் கொடுத்ததுனாலதான் நம்ம விளங்கி கொண்டோம். அப்போ வார்த்தையின் அன்பு யாருக்குள், வார்த்தையின் அன்பு யாருக்குள் இருக்கிறதோ, இந்த வார்த்தையின் அன்பை தேவன் தந்திருக்கிறார். வார்த்தையின் அன்புக்குள் ஒரு மனிதன் வரும்பொழுது அவன் ஆவிக்குரிய திருமண உச்சத்தை, அவன் உச்சத்துக்கான தொடக்கத்தை அவன் தொடங்கி செல்கிறான். வார்த்தையின் அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவர் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். தம்முடைய வார்த்தை அவர் வாயின் முத்தங்களால் முத்தமிட்டிருக்கிறார். அந்த வார்த்தை என்பது முத்தம் என்பது ஒரு அன்பு, அன்பினுடைய பரிமாற்றம். அந்த வார்த்தையை நமக்கு தந்ததுனாலதான் நாம வார்த்தையை விளங்கி கொண்டோம். இந்த வார்த்தையின் அன்பில யார் பயணிக்கிறார்களோ அவர்கள் ஆவிக்குரிய திருமண நிறைவு, ஆவிக்குரிய உறவின் உச்சம், உன்னதமானவருடைய அந்த உறவுக்குள் அவர்கள் பூரண நிறைவை அடையும்படி பயணப்படுகிறார்கள். 1. 2. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. திராட்சரசம் நம்மளை மயக்கும் அப்படின்னு பைபிள்ல வாசிக்கிறோம். அதாவது திராட்சரசத்துக்கு மயக்கிறதுனா அது வந்து நம்மளை கழிகூற பண்ணும். பாருங்க, நோவா திராட்சரசம் அதிகமா இது பண்ணதுனாலதான் அவர் வந்து உங்களுக்கு தெரியும், வஸ்திரம் இல்லாம கிடந்தார். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் வந்து அது வந்து ஃப்ளஷ்ல மாம்சத்துல எடுத்து பார்த்தா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தா அவருடைய பிரசன்னம் நம்மளை மயக்கும், அவருடைய பிரசன்னம் நம்மளை கழிகூற பண்ணும், அவருடைய பிரசன்னம் நம்மை நாமே மறக்க வைக்கும், அவருடைய பிரசன்னம் நம்முடைய சுயத்தை மறக்க வைக்கும், அவருடைய பிரசன்னம் நம்முடைய மாம்சத்தை மறக்க வைக்கும், அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்க இச்சையை மறக்க வைக்கும். நம்மை நாம எப்படி பாருங்க, நோவா தன் வஸ்திரம் விலகிப்படுத்திருந்தா அவனுக்கு தெரியல பாருங்களேன். அதே மாதிரிதான் இந்த தேவ பிரசன்னத்தின் அன்பு இருக்கு இல்லையா, அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒரு மனுஷன் போகும்போது அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா, மாம்ச எண்ணங்களே இருக்காது, கோபம் இச்சை எரிச்சல் அது மாதிரி எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த தேவ பிரசன்னம் என்ன பண்ணுன்னா, நம்மளை அப்படியே கர்த்தருக்குள்ள மயக்கி வச்சிரும். அவருக்குள்ள நம்மள அவருக்குள்ள நம்ம மயங்கிடுவோம். மயங்கிடுவோம்னா என்ன, அவரை தவிர வேற யோசிக்க மாட்டோம். அவர் தான், அவர் அவருடைய சிந்தையாவ இருப்போம். நம்ம வந்து பெரியாளாகணும், பெருமையா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மாதிரி எண்ணங்களே வராது. அப்படியே அவருடைய பிரசன்னத்துல மயங்கி கிடப்போம். அவருடைய அந்த அந்த பிரசன்னத்தின் அன்பு நம்மளை நிரப்பும். நம்மளுடைய மாம்சம் என்ன பாருங்க, 40 நாள் மோசே சீனாய் மலையில இருக்கும்போது அந்த தேவ சத்தத்தை தவிர வேற எதுவுமே கேட்கல பாருங்க. ஏன்னா மோசைய தேவன் எந்திரிச்சு போன்னு சொன்னார், உன் ஜனங்கள் சீக்கிரமா தங்களுக்கு எடுத்துக்கொண்டாங்க, நீ எந்திரிச்சு போ. அப்போ மோசைய தேவன் எந்திரிச்சு போன்னு சொல்ற அளவுக்கு மோசை எந்திரிச்சு போல பாருங்க. 40 நாள் அந்த சரீரத்தை, அந்த பிரசன்னம் வந்து, அந்த மேகம் வந்து மூடிடுச்சு. என கருமையானவர்களே, ரெண்டாவது அன்பு, அவருடைய பிரசன்னத்தின் அன்பை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தின் அன்பில் வளருங்கள். அந்த பிரசன்னத்தின் அன்பை அதே அளவுக்கு அதிகமாக அனுபவியுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய திருமணத்தின் உச்சத்துக்குள் போவீர்கள், ஆவிக்குரிய உறவின் உச்சத்துக்குள் போவீர்கள். அவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு பாருங்க. பாருங்களேன், எகிப்தை விட்டு வெளியே வந்தோடனே மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் தேவன் தருகிறார். அந்த மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்ன செய்து அவர்களுக்கு செங்கடல் வழியாக வழியை காமிக்குது. அவர்களுக்கு அந்த சத்துருக்களை, ஏன்னா அந்த அக்னி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல்ல வெளிச்சமா இருந்துச்சான், பார்வோனுக்கு இருட்டா இருந்துச்சான். அந்த பிரசன்னம் என்ன செய்து தெரியுமா, அதாவது வந்து சத்துருக்களை நம்ம பக்கம் நெருங்க விட மாட்டேங்குது. கோபம், எரிச்சல், இச்சை அதெல்லாம் நெருங்க விட மாட்டேங்குது. பார்வோன் என்கிற அந்த எகிப்து என்கிற அந்த காரியத்தை நெருங்க விட மாட்டேங்குது. நமக்கும் அந்த எகிப்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஒரு இருளாய் மாறி விடுகிறது, நமக்கு வெளிச்சமா இருந்து விடுகிறது. அந்த பிரசன்னத்தின் அன்பை நீங்கள் அனுபவியுங்கள். அதுதான் அந்த பிரசன்னத்தின் அன்புல நீங்க பெருக பெருக பெருக பெருக பெருக பெருகதான் நீங்க ஆவிக்குரிய உறவின் உச்சத்துக்கு போவீர்கள். அதான் அந்த சாலமோன் நம்ம சாலமோன் வழியாக ஆவியான கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, அவருடைய அந்த வாயின் முத்தங்கள். இரண்டாவது, அவருடைய நேசம் திராட்சரசத்தை பார்க்கல இன்பமானது. அடுத்து மூன்றாவது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள். பரிமள தைலம் வாசனை உள்ளது. பாருங்க, பரிமளத்தை எழுத்து தான் மரியாள் என்கிற அந்த பெண் இயேசு மேல் உடைத்து ஊற்றுகிறார். அது பரிமள தைலத்துக்கு அது வாசனை உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதாவது வாசனை அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில இப்ப, அதாவது எப்படின்னா, ஒரு முறை பேதுரு வந்து பிரசங்கம் பண்றாரு. அப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாரும் சொல்றாங்க, இவன் படிப்பறியாதவனே, இவனுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு. உடனே பக்கத்துல இன்னொருத்தர் சொல்றாரு, அவன் இயேசுவோடு கூட இருந்தவன். அப்போ பேதுரு இயேசு கூட இருந்தான் என்கிற வாசனை வெளியே தெரிய ஆரம்பிச்சது. வெளியே தெரிய, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னா, வாசனை என்பது பரிமளத்தல வாசனை என்பது அவருடைய நீதி, அதாவது தேவனுடைய நீதி. ஏன்னா வேதம் சொல்லுது, பாவம் அறியாத அவரை நாம் எல்லாரும் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ இயேசு மேல நீதியின் சால்வை இருந்துச்சு, இயேசு மேல பரலோக நீதி இருந்துச்சு. அந்த பரலோக நீதிய, இயேசு மேல இருந்த பரலோக நீதியை எடுத்து இயேசு நம்ம மேல அந்த நீதியின் சால்வையை போர்த்திட்டு நம்ம மேல ஒரு அழுக்கான சால்வை இருந்துச்சு, நம்ம மேல ஒரு அசுத்தமான சால்வை இருந்துச்சு, அந்த சால்வையை இயேசு எடுத்து தான் மேல போத்திக்கிட்டார். அப்போ ஒண்ண புரிஞ்சு கொள்ளுங்க, இயேசுவின் நீதி நம்ம மேல வரும்போது அது பிறருக்கு வாசனையாக போக வேண்டும். உங்களுக்கு தெரியும், கிரஹாம் ஸ்டெயின் ஒடிசால வந்து அவரை அவருடைய பிள்ளைகளையும் எரிச்சிட்டாங்க. எரிச்ச உடனேயும் சுவிசேஷ தொழுநோயாளிகளுக்கு வந்து பணிவிட பார்த்து சுவிசேஷம் சொல்லி சுவிசேஷ ஊழி செஞ்சாங்க. மொத்தம் அவருக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, ஒரு பொன் பிள்ளை, 2 ஆம்பளை பசங்க நினைக்கிறேன். ஃபேமிலியா 5 பேர் ஊழித்து வந்திருக்கிறாங்க. ஆனா அவரை ஜீப்புக்குள்ளேயே வச்சு ஈட்டியை வச்சு குத்தி பெட்ரோல் வச்சு எரிச்சிட்டாங்க. சாரி, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டாங்க. எரிச்சனையும் அந்த எரிச்சால கைது பண்ணிட்டாங்க, கோர்ட்ல கொண்டு போயிட்டாங்க. அப்போ அந்த ஜட்ஜ் வந்து, இவன் தாமா அவங்களுடைய புருஷனை இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவத்த வந்து கேக்குற, என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்களுக்கு தண்டனை கொடுக்க போறோம்னு சொல்லும் போது, அந்த கிரஹாம் ஸ்டெயினுடைய மை ஒய்ஃப், அந்த மனைவி, அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் அவரை மன்னிச்சிட்டேன் அப்படின்ட்டு. நான் அவரை மன்னிச்சிட்டேன், யாராலையும் இதை சொல்ல முடியாது. அவர் அந்த அம்மா சொன்ன வார்த்தைய உலகமே பிரதிபலிக்க தொடங்கிச்சு. காரணம் என்னன்னா, அவங்க அம்மா, அந்த அம்மா மேல தேவனுடைய நீதி, அதாவது அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருந்ததுனால அந்த கிறிஸ்து என்ன செய்தாரோ அந்த சுபாவம் அப்படியே வாசனையாக பரவ தொடங்கிச்சு. அப்படி அவங்க அவங்க நான் மன்னிக்கிறேன், அந்த கொலகாரனே சொன்னாரா, என்ன என்ன நான் தாமா கொண்டுட்டு என்ன வந்து நான் என்னை ஜெயில போடுங்க போடுங்கன்னு கத்தும் போது இவன் தம்மா சொன்னாங்களா, மன்னிக்கிறேன். அப்ப நம்ம மேல தேவனுடைய நீதி இருக்கு, அந்த நீதி பிறருக்கு வாசனையா பரவணும். இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க கோபப்பட மாட்டாங்க, இவங்க எரிச்சப்பட மாட்டாங்க, இவங்க வந்து இச்சையான பாவ காரியம் செய்ய மாட்டாங்க, இவங்க திருட மாட்டாங்க, அப்படிங்கிற நம்முடைய வாசனை பரவணும். இந்த வாசனையை வச்சு அந்த ஜனங்கள் சொல்லணும், இவங்க இயேசு கூட இருந்தவர்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ என்னுடைய நல்ல கேரக்டர் பிறருக்கு போகும்போது அப்போ அங்கே என் இயேசுவின் நீதி பரவ தொடங்குது, அவருடைய வாசனை பரவ தொடங்குது. இந்த நீதியின் அன்புக்குள் நாம வந்து விட்டா ஆவிக்குரிய உறவின் உச்சத்துக்கு நம்ம அந்த பயணத்தை தொடங்கி விடலாம். அப்போ ஒன்று அவருடைய வார்த்தையின் அன்பு, இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தின் அன்பு, மூன்றாவது அவருடைய பரிமளத்தலமாகிய இன்பமான வாசனையாகிய நீதியின் அன்பு, நான்காவது நான் வாசிக்கிறேன், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நான்காவது அவருடைய நாமம், அவருடைய நாமம் நான் தாழ்த்தி சொல்லுவேன், எல்லா இரக்கத்தோடு சொல்லுவேன், அதாவது இயேசுவானவர் நமக்கு அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார், அவருடைய நாமம். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற மனுஷகுமாருடைய ஆவியை நம் இருதயங்களில் தந்தள்ளினார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மனுஷகுமாரன் அதாவது இயேசுவனுடைய நாமத்தை, இயேசு எப்படி வந்து பிதா வந்து கர்த்தருங்கிற நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தாரோ அதே போல நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்தவர்கள். நீங்க உங்களுக்கு தெரியும், அந்தியோகியா பட்டணத்துலதான் சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வார்த்தை கிறிஸ்து அவர்கள். அப்படின்னா நமக்கு வந்து தேவன் தம்முடைய நாமத்தையே தந்தாராம், அவருடைய நாமத்தை தந்தாராம், அவருடைய நாமத்தை நம்ம மேல தர்ப்பிச்சிருக்கிறாராம். அதனாலதான் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு எங்க வீட்டுல ஒரு மிஸ்டேக் பண்ணேன், எங்க அம்மாட்ட சண்டை போட்டேன், அதாவது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அப்போ சொன்னாங்க நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, அதனாலதான் உனக்கு இப்படி நடந்திருக்குன்னாங்க. அதே ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் எங்க அம்மாட்ட ஒரு சண்டை போடும்போது எங்க அம்மா சொன்னாங்க நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகணுமான்னு கேட்டாங்க. அதாவது எப்படின்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்டேக் நடந்தா மகேந்திரன் காரணம், ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது மிஸ்டேக் நடந்தா மகேந்திரன் காரணம் இல்ல, இயேசப்பா காரணம். நீ எல்லாம் இயேசோட பிள்ளையா, நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகணுமா பாத்தீங்க. அப்போதான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம மேல இயேசுவினுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது, நாம தவறுனா அவருடைய நாமம் தூசிக்கப்படுது. அதனாலதான் அவர் சொல்றார், என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என்ன செஞ்சாலும் என் நாமத்தை பாதிக்கும், ஏன்னா என் நாமம் உன் மேல இருக்குது. அப்ப அவருடைய நாமத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தின் அன்பை நமக்கு வழங்கி இருக்கிறார். ஒவ்வொரு தேவ மனுஷனும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், சபைக்கு போறவங்க எல்லாருமே ஒரு காரியத்தை யோசிக்கணும், நம்ம பேசுனா நின்னா நடந்தா அது எல்லாம் இயேசுவின் நாமத்துக்கு ஒன்று புகழ்ச்சியா இருக்கு, இல்லைன்னா அது அவருடைய நாமத்தின் புகழ்ச்சியை கெடுக்குது. அவருடைய நாமம் என் மேல சுமத்தப்பட்டிருக்கு, இந்த உலகத்துல எல்லாவற்றையும் தாண்டி அவருடைய நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பிள்ளை தப்பு பண்ணா தகப்பன் பேரை கெடுக்காதம்பாங்க, புரியுதுங்களா, பிள்ளை தப்பு பண்ணா தகப்பன் பேரை கெடுக்காதம்பாங்க. அப்ப என்ன புரியுது, அவர் நமக்கு அப்பாவா இருக்கிறதுனாலதான் நாம தப்பு பண்ணா அவர் பேர் கெட்டு போகுது. நாம வந்து நல்லா இருந்தா அப்பாவுக்கு நல்ல பேர் சேர்த்து வைக்கிறான் அப்படிங்கிறாங்க, அப்படிதானே. அப்ப என்ன அர்த்தம் புரியுதுன்னா, இயேசு தன் நாமத்தை நம்ம கொடுத்திருக்கிறா, அவருடைய நாமம் நம்ம தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் அவருடைய ஆவிக்குரிய உறவின் உச்சத்துக்கு நீங்கள் செல்லுவீர்கள். அவரோடு பின்னி புனைந்து அவரோடு எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ, அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள், அந்த அளவு உச்சத்துக்குள் நம்ம போகலாம். என கருமையானவர்களே, ஆவியான உங்களோடு பேசுவார் நம்புகிறேன். அடுத்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க, ஆகையால் கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். பாருங்க, கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். அடுத்து நான் தாழ்த்தி சொல்லுவேன், கன்னியர்கள் அப்படின்னால கன்னி அப்படின்னாலே பரிசுத்தம். அதாவது இந்த உலகத்துல இப்ப ஐயாவோட ஒரு வார்த்தை சொன்னாங்க, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அவரை குறித்து வேதம் சொல்றது அவர் மகா பரிசுத்தர். நீங்க பரிசுத்த வாழ்க்கையை விரும்பிட்டாலே உங்களுக்கு இயேசு மேல அன்பு வந்துடும், இயேசு மேல அன்பு வந்துடும். ஏன்னா நான் தாழ்த்தி சொல்லுவேன். அப்போஸ்தலன் பேதுரு சொல்லுவார், பரிசுத்த ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே சத்தியம் உங்களை சுத்தமாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நம்மளால பரிசுத்தமா வாழ முடியாது இருந்த நமக்கு, இப்போ அவருடைய ஆவியானவர் வந்து அவருடைய வார்த்தை வந்து நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கும்போது, பரிசுத்த பயத்தை கொடுக்கும்போது, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட இது குற்றம் இல்லை என்கிற தெளிவான உணர்த்துதல் ஆவியானவர் நம்ம கொடுக்கும்போது, இந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் சுத்தமா நடத்தும் போது நமக்கு ஆண்டவர் மேல அன்பு பெறுகிறோம். அதுதான் பரிசுத்தத்தின் அன்பு. ஆகியால் கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள். அப்ப என்ன பரிசுத்தத்தின் அன்பை அவருடைய பரிசுத்தத்தை நம்ம கொடுத்திருக்கிறாருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தின் பரிசுத்தம் குப்பை, இந்த உலகத்தின் நீதி குப்பை. உலகத்தின் பரிசுத்தமும் உலகத்தின் குப்பையும் பரலோகத்தை சுதந்திரிக்கவே முடியாது. இன்னைக்கு உலகத்துல சன்மார்க்கமா இருக்கிறவங்களும் நாங்க இந்த கிறிஸ்தவர்களை விட ரொம்ப சுத்தமா இருக்கிறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா. இதுக்கு ரொம்ப பொறுமையா நிதானமா ரொம்ப பக்குவமா பேசக்கூடிய எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்க நாங்க நீதியா இருக்கிறோம், நாங்க சரியா இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அவங்க நீதியும் அவங்க சரியான பாதையும் பரலோகத்துக்கு ஒரு நாளும் அது ஏற்றதாக மாற முடியாது. பரலோகத்துக்கு வந்து எந்த பரிசுத்தம் ஏற்றதா மாறினா, இயேசுவின் பரிசுத்தம் தான் ஏற்றதா மாறும். இயேசு ஒரு பரிசுத்தம் இருக்கு, அவர்கிட்ட ஒரு பரிசுத்தம் இருக்கு. அந்த பரிசுத்தத்தை தான் தேவன் மனிதனுக்கு தந்திருக்கிறார். கன்னியர்களும் அந்த பரிசுத்தத்தில் நீங்க வளர்ந்து பாருங்க, அவர் மேல அன்பு பெறுகிறோம். அந்த கிறிஸ்துவின் பரிசுத்தம் எதனால வருது? அது வேத வசனத்தினால் வருது, அது பரிசுத்த ஆவியானவனால் வருது. அந்த பரிசுத்தத்தின் அன்பில் நீங்கள் வளருங்கள், ஆவிக்குரிய உறவின் உச்சத்துக்குள் நீங்கள் வந்து விடுவீர்கள். என்ன கருமையானவர்களே, நான் தாழ்த்தி சொல்லுவேன், இந்த உலகத்துல நாம எவ்வளவு நான் நீதியா இருக்கிறேன் உண்மையா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாலும், கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவின் நீதி, கிறிஸ்துவின் உண்மை, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தில் நாம வளராவிட்டா பரலோக ராஜ்யத்தை நம்ம அடைய முடியாது. எப்பவுமே உன்னை புரிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்துவின் நீதி தான், கிறிஸ்துவின் பரிசுத்தம் தான் பரலோகத்தினுடைய நன்மைகளை சுதந்திரிக்க பண்ணும். அப்போ ஐந்தாவது காரியம், பரிசுத்தத்தின் அன்பில் வளருங்கள். அடுத்து ஆறாவது, எனக்கு நேரமாவது பாருங்க, டக்குன்னு சொல்றேன். அதாவது, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது, எந்த மனுஷனும் தானாக ரட்சிக்கப்பட முடியாது. அவர் நம்மை இழுத்து கொண்டதுனாலதான் நாம் அவருக்கு பின்னே வந்திருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எந்த மனுஷனும் தானாக ரட்சிக்கப்பட முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் நம்மை இழுத்தார். அதனால் நாம் அவருக்கு பின்னாடி ஓடி வந்தோம். அப்ப ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ரட்சிப்பின் அன்பில் வளருங்கள், ரட்சிப்பின் அன்பை விளங்கிக் கொள்ளுங்கள். இத்தனை மாபெரிய ரட்சிப்பு எபிரேயர்ல வாசிக்கிறோமே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இருந்தார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு சாதாரண விஷயம் அல்ல. இந்த ரட்சிப்பை குறித்து தீர்க்கதரிசிகளும் பழைய ஏற்பாட்டுல எத்தனை பேர்கள் ஆராய்ந்தார்களாம். தேவ தூதர்களும் இந்த சுவிசேஷத்தை, ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கும் போது உற்று பார்க்க ஆசையா இருந்தார்களாம். பேதுரு எழுதுறாரு, அப்போ இவ்வளவு பெரிய மகத்துவமான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் அன்பு விலகி கொள்ளுங்க. அதான் ரட்சிப்புல ரட்சணிய சந்தோஷம் இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, தாவீது பாவத்துல விழுந்த உடனேயும் எனக்கு சிங்காசனம் வேணும், எனக்கு ஜனங்கள் வேணும், எனக்கு பட்டயம் வேணும் அப்படின்னு அழுகல. அவர் சொல்றாரு, உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரும் கர்த்தாவே. ஏன்னா அந்த ரட்சிப்புல மட்டும்தான் அந்த ரட்சணிய சந்தோஷம் இருக்கும். உலகத்துல இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக எங்கெங்க போறாங்க, ஆனா உங்களுக்கு எனக்கும் எத்தனையோ கோடி கிடைச்சாலும் கிடைக்காத ரட்சணிய சந்தோஷத்தை ரட்சிப்பின் வழியாக இயேசு தந்து விட்டார். இந்த ரட்சணிய சந்தோஷம் இந்த ரட்சிப்பில் இருக்கிறது. இந்த ரட்சிப்பின் அன்பை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், ரட்சிப்பின் அன்பில் பயணம் பண்ணுங்கள், ரட்சிப்பின் அன்பில் வளருங்கள். அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரிய உறவின் உச்சத்துக்கு நீங்கள் செல்லுவீர்கள். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. அதாவது கடைசியா அதுல எப்படி முடிக்கிறார் பாருங்க, ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். ராஜா என்னை தமது அறைகளில், அப்ப என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் ரெண்டு பேருக்கு திருமணம் முடிஞ்சு அவங்க எங்கேஜ்மெண்ட் ஆகி அவங்க இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு அதுக்கப்புறம் திருமணம் முடிஞ்சு அவங்க அந்த அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்குற அறைகளில் அழைத்து கொண்டு வந்தா. இதுக்கு பிறகுதான் இந்த 8 அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும். எதுக்கு பிறகு? முதல்ல உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் அன்பு, பிரசன்னத்தின் அன்பு, அவருடைய நீதியின் அன்பு, அவருடைய ரட்சிப்பின் அன்பு, அவருடைய வேதம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் அன்பு, அவருடைய பரிசுத்தத்தின் அன்பு கடைசியாக அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார்னா அதாவது பிரசன்னத்தின் அன்பு அந்த இலைக்கு போனா அவர் சமூகம், அதாவது சமூகம் அப்படின்னா அவர் இருக்கிற பிளேஸ்ல நமக்கு இடம் கொடுத்தார். ரொம்ப முக்கியம் பாருங்க, அவர் இருக்கிற பிளேஸ், அவர் எங்க இருக்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னா ஒன்னு பிரகாரங்களுக்கு வரணும், ரெண்டாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்த பிறகுதான் மகாபரிசுத்தத்துக்கு போக முடியும். ஆசாரியர்களே வருஷத்துக்கு ஒரு அடிதான் மகாபரிசுத்துக்கு உள்ள போக முடியும். அதுவும் கூட இடுப்புல கயிறை கட்டிக்கிட்டு பயந்து நடுங்கி கையில பலியின் ரத்தத்தை வச்சா உள்ள போகணும். அப்படி அவர் வந்து ஒருவேளை ஆசாரியர் தன் பரிசுத்தத்துக்காக சுத்த கழுவப்படலைன்னா உள்ள விழுந்து ஆண்டவர் அடிச்சிருவாரு. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்மளை 24/7 வாரத்தின் 7 நாட்களும் 24 மணி நேரத்தின் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் அவர் கூட இருக்கும்படி அந்த இடத்தை நமக்கு தந்தார். அவருடைய சமூகத்தை நமக்கு தந்தார். அவர் இருக்கும் இடத்தில் நமக்கு ஒரு இடத்தை தந்தார். அதான் அந்த சமூகத்தின் அன்பு. ராஜா தமது அறைகளில் என்னை அழைத்து கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, நான் தாழ்த்தி சொல்லுவேன், இந்த 7 விதமான அன்பில் நாம் என்றைக்கு வளர்கிறோமோ அப்பொழுது ஆவிக்கு அறை, இந்த 7 விதமான அன்புதான் அறைக்கு கொண்டு போகுது, அவர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது. அவருக்கு நமக்கு வாழ்க்கை தொடங்குற அந்த அறை, அவரும் நாமளும் இணைந்து வாழக்கூடிய, அவர்கள் இருவரா இராமல் ஒரே மாம்சமா இருப்பார்கள், கத்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான், அந்த எல்லைக்கு நம்ம எப்போ போவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 விதமான அன்பு நமக்கு எப்போ நமக்கு நம்ம இதுல விளங்கி கொள்றோமோ, இதுல வளர்றோமோ, அப்போதான் அந்த ஆவிக்குரிய உறவுக்கு நமக்கு தொடங்குவோம். அதுக்கு பிறகு சாலமோனுடைய புஸ்தகங்களை வாசிச்சு பாருங்க, அவருடைய நேசம் புரியும், அவர் நம்மளை வர்ணிச்சது புரியும், அவர் சபையை எப்படி வர்ணிக்கிறார், கூந்தலை எப்படி வர்ணிக்கிறார், கன்னத்தை எப்படி வர்ணிக்கிறார், எப்படி அந்த கண்களை வர்ணிக்கிறார், அந்த ஆவி அந்த அந்த சபையை எப்படி வர்ணிக்கிறார், இயேசு எவ்வளவு தூரம் அந்த சபை மேல எப்படி எல்லாம் அன்பு கூர்ந்திருக்கிறார், ஆவியானவர் தம்முடைய நேசத்தை எப்படி எல்லாம் புரிந்திருக்கார் என்பதை புரிய தொடங்கும். கண்களை மூடலாம், செபிக்கலாம். எங்களை நேசிக்கும் பரம பிதாவே, உன்னதமான தேவனே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய உன்னத உறவுக்குள் எங்களை கொண்டு வருவதற்கு ஆண்டவரே எங்களை குறித்து நீர் வர்ணிப்பதும் எங்கள் மேல் நீர் வைத்த நேசத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த திருமண உறவினுடைய நிறைவுக்கு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி இந்த 7 விதமான அன்பை எங்களுக்கு தந்தீரே ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின் அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் அன்பு ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே சப்பா நீதியின் அன்பு ஆண்டவரே, உம்முடைய அப்பா தகப்பனே சப்பா, உம்முடைய ஆவியானவரே நீதியின் அன்பு, உம்முடைய நாமத்தின் அன்பு, உம்முடைய பரிசுத்தத்தின் அன்பு, உம்முடைய ரட்சிப்பின் அன்பு, உம்முடைய சமூகத்தின் அன்பு, இந்த 7 விதமான அன்புகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க உம்முடைய உறவின் உச்சத்துக்குள் வர எங்களுக்கு உதவி செய்யும். இந்த லைன்ல கேட்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், தேவ கிருபை கூட இருக்கட்டும். நாங்கள் அடுத்தடுத்த பகுதிக்கு நாங்கள் இருவராயிராமல் ஒன்றாயிருக்கும்படி, தேவனும் நாங்களும் வேற அல்ல, ஆவியானவர் நாங்களும் வேற அல்ல, ரெண்டு பேரும் ஒன்றாய் ஒரே ஆவியாய் மாறும்படிக்கு எங்களை அந்த எல்லைக்கு நீர் கொண்டு போக வேண்டும்படி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, God bless you. Amen.
2: அருமையான வெளிப்பாட்டை கொடுத்தீங்க பாஸ்டர். இன்றைக்குத்தான் இந்த உன்னத பாட்டுல அந்த 7 விஷயங்களை இன்றைக்குத்தான் நான் கற்றுக்கொண்டேன். நான் வாசித்து மேலோட்டமா வாசித்திருக்க எனக்கு விளங்கவில்லை. இன்றைய நாளே 7 காரியங்களை கொடுத்து சொன்னீர்கள். மிக மிக ஆசுவாக இருந்த பாஸ்டர், உண்மையிலே எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. ஆவியான உங்களை கொண்டு பார்த்து எங்களை கற்றுத்தந்தால் அதுக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையிட்டு செய்யும் சகல காரியம் ஆசைப்பார். அது மட்டுமில்ல, 97 ரேடியோவில் கேட்டிருக்கார், மார்க்கோடு கேட்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் ஆசைப்பாராங்க. ஆமே ஆமே. இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் மகேந்திரன் இந்தியா, தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் தாசனா இருக்க போகிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஆண்டன் தாசனா அவர்களே.
3: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
2: ஆமென். இன்றைய நாளிலே சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே கடைசி செய்திக்கு வந்திருக்கிறீர்கள். ஆவியானவங்களோடு பேசுகிற செய்தி என்ன, அதை நாங்கள் கேட்க ஆவலோடு இருக்கிறோம். உங்களோட ஒப்பு
3: நாங்கள் இன்றைக்கு லூக்கா 9:9 25 வசனத்தை பார்க்க போகிறோம். மனுஷன் உலகம் முழுவதும் அதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நாங்கள் ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகத்தில இந்த கடைசி காலத்தில மனுஷர்கள் பல விதமான பணங்களை சேகரித்திருக்கிறார்கள், வீடுகளை சேகரித்திருக்கிறார்கள். இந்த கடைசி கால அழிவுகளுக்கு ஊடாக உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து அந்த மெய்யான தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்வு வாழ்ந்து பாப சாப வாழ்வில வாழ்ந்து அவன் அந்த ஆத்மாவை நரகத்துக்கு போகும் பொழுது அவன் இந்த உலகத்தில எந்த லாபத்தையும் பெற முடியாது. அவன் உழைத்த அத்தனை சொத்துக்களும் பணங்களும் பொருள்களும் அழிந்து போவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இயேசு சொல்லும் பொழுது நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அப்படியே கடைசி நாட்களில் நடக்கும். பாருங்கள், அத்தனை மக்களும் இரவு பகலாக உழைத்தார்கள், தங்கள் தங்களுடைய பணத்துக்காக ஓடி ஓடி உழைத்தார்கள். அத்தனை மக்களும் பாவத்தில சாபத்தில மடிந்து போனதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு அந்த எங்களை உருவாக்கின ஒன்றான மெய்த்தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்பட்டிருந்த நோவாவும் அவன் குடும்பமும் தப்பினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த காலத்தில இப்படி உலக உலக காரியங்களில உலக பணத்தில இந்த காலங்களில அதிக கவனத்தை செலுத்தாமல் ஆண்டவரே இந்த காலத்தில இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோடாக பிரசங்கிக்கப்படும் பொழுது விசேடமாக ஒரு தமிழ் மக்களை கேட்டு அந்த நோவாவின் காலத்தில நடந்தது போல அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த படகுல ஏறிக்கொள்ள நீர்ந்த ரேடியோவுக்கூடாக கிரிகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்ளும். மதம் ஒரு வழியல்ல, அது பிசாசின் கிரிகைகளுக்குள்ளால போகிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொண்டு அந்த மெய்யான தேவனிடத்தில் ஒன்றான மெய்த்தவனாகிய உம்மையும் நிரப்பிரவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த பரலோக பாதையில ஒவ்வொருவரையும் இழுத்து கொள்வீராக. நாங்கள் விதையை விதைக்கிறோம், பவுல் விதைத்தான், அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான். விளைய செய்கிற தேவனே இந்த ஒவ்வொரு தமிழ் மக்களையும் எந்தெந்த நாடுகளில் இருந்தாலும் அவர்கள் இந்த காலங்களில உம்மை நோக்கி பார்க்க, ஆதி முதலாக இருந்த மதங்களை நோக்கி பார்க்காமல் அந்த மெய்யான தேவனை, உலக வானத்தையும் பூமியையும் படைத்து அந்த மெய்யான தேவனை நோக்கி பார்த்து அவர்களுடைய ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு வர, பரலோகத்துக்கு போகிற பாதையை அவர்கள் ஒவ்வொருவரும் அறிய கிருபை செய்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாகி இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்துல போக முடியாது. ஆண்டவரே, இயேசுவை நோக்கி, இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து அந்த பரலோக பாக்கியத்துக்குல ஒவ்வொரு மக்களும் வந்து சேர்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். எங்களை உருவாக்கின தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், மதங்கள் ஆபிரகாமுக்கு முன்பாக இருந்த மதங்கள், ஆபிரகாமனுடைய தகப்பனாருடைய மகன், அந்த மதங்கள் எல்லாம் இப்படியான சிலை வணக்கம் உள்ள மதங்களாக இருந்தன. ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். இப்படியாக பாருங்கள், மதங்கள் ஆரம்ப காலங்களிலேயே இந்த எகிப்து தேசத்துல தமிழ் கல்வெட்டுக்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இலங்கை இந்தியா தேசங்கள்ல இருக்கிற மதங்கள் எல்லாம் அந்த எகிப்துல இருந்த வந்த மதங்களாகத்தான் அவைகள் இருக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக ஆதி காலத்துல இருந்த மதம் என்று நீங்கள் அந்த மதங்களில பின்பற்றக்கூடாது. இந்த மெய்யான தேவனிடத்துல வந்து விட வேண்டும். பாருங்கள், இந்த மெய்யான தேவனிடத்தில வரும் பொழுது, இந்த உலகத்தை படைத்த தேவனிடத்தில வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இந்த உலகத்தில உள்ள எல்லா ஆத்துமாக்களும் அந்த பைபிளில தான் தெளிவான விளக்கம் இருக்கிறது. உலகத்தின் படைப்பை பற்றிய வெளிப்பாடு இருக்கிறது. பாருங்கள், அந்த ஆதியாகம முதல் 3 அதிகாரங்களையும் படித்து பார்த்தீர்களாக இருந்தால், படைக்கப்பட்ட எப்படி தேவன் வார்த்தையினால படைத்தார் என்று வேதாகமத்தில் முதல் 3 அத்தியாயங்களிலேயும், இந்த வானம் படைக்கப்பட்டது, பூமி படைக்கப்பட்டது, சூரியனை உருவாக்கினவர், சந்திரனை உருவாக்கினவர், எல்லாம் இந்த ஒன்றான மெய்த்தேவன், இந்த பைபிளில சொல்லப்பட்ட மெய்யான தேவனாக இருக்கிறார். இந்த மெய்யாத மெய்யான தேவன் இந்த உலகத்தை உலகத்தில ஒன்றான மெய்த்தேவன் இருக்கும் பொழுதே இந்த மதங்கள், மனிதர்கள் மதங்களில மதங்களை உருவாக்கி கொண்டார்கள். பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூட எகிப்தில அடிமைத்தனத்தில இருந்தார்கள். அந்த இடத்துல இப்படியான சிலை வணக்கமுள்ள மதங்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மனிதர்களையும் நேசிக்கிறவர். பாருங்கள், எங்களை உருவாக்கும் பொழுது தேவனுடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் தான் நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். லெட் அஸ் மேக் அவர் இமேஜ். இயேசு எங்களுடைய தேவன், பரிசுத்த ஆவியானவர், 3 பேரும் இந்த படைக்கும் பொழுது ஒன்றாக இருந்தவர்கள். பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்தவர்கள். பாருங்கள், யோவானில சொல்லப்படுகிறது, யோவான் 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. இந்த வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் தேவன். பாருங்கள், எல்லாம் அழிந்து போகிறதாக இருக்கிற வானமும் பூமியும் அழிந்து போகும், வார்த்தை ஒழிந்து போகாது. இந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுவாக இந்த உலகத்துல வார்த்தை மாம்சமாகி, 1:1 சொல்லப்படுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. 12:14 பார்க்கும் பொழுது, வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ள வாசம் பண்ணினார். பாருங்கள், அவர் தான் இயேசு. இந்த உலகத்துல வார்த்தை மாம்சமாகினது, அவர் தான் இயேசு. இயேசு வார்த்தையின்படி வாழ்ந்தார். பாருங்க, வார்த்தை தான் மாம்சமாக வந்தது, அந்த வார்த்தை தான் இயேசுவாக வாழ்ந்து காட்டினார். நன்மை செய்கிறவராக எல்லா நன்மைகளும் தேவனிடத்தில் இருந்து வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நன்மையான ஜீவுகளும் பரிபூரணமான வரங்களும் பிதாவாகிய ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து வருகிறது. யாக்கோபு 3:17 சொல்லுகிறது, நன்மைகள் எல்லாம் பரலோகத்திலிருந்துதான் வருகிறது, தீமைகள் எல்லாம் பிசாசிடத்தில இருந்து வருகிறது. இந்த பிசாசு திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். பொய் சொல்லுவது, மனிதர்களுக்கு இப்படியான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறான். தேவன் முதன் முதலாக ஆதாமவாளை படைக்கும் பொழுது ஒரு பரிசுத்த சரீரத்தோடு, அழியாத சரீரத்தோடு தான் படைத்தார். பாருங்கள், அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறினதன் நிமித்தம் அவர்கள் பாவம் செய்தார்கள். ஒரு குளோரியஸ் லைட் உள்ள ஒரு சரீரத்தோடு அந்த மெய்ய தேவன் ஒவ்வொரு நாளும் காலையில குளிர்ச்சியான வேளையில தேவன் வந்து அவர்களோடு, தேவனோடு பேசக்கூடிய சரீரமாக, தேவனை போன்ற ஒரு சரீரத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆவி இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது, சரீரம் ஒரு குளோரியஸ் லைட் உள்ள ஒரு லைட், ஒரு வெளிச்சமான ஒரு லைட்டாக இருந்தது. பாருங்கள், தேவன் இருக்கிற இடம் ஒருவரும் சீரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். இப்படியா ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த சரீரமும் ஒரு ஒளியான சரீரத்தை, அந்த தேவனும் ஆதாம் ஏவாளும் உறவாடக்கூடிய சரீரமாக இருந்தது. பாருங்கள், அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக இந்த மனித சரீரம் வந்தது. இப்பொழுது எங்களுக்கு இருக்கிற சரீரம், இந்த சரீரம் தான் பாவ சரீரமாக இன்றைக்கு நாங்கள் அந்த ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய நாங்கள் எல்லோருமே எங்களுடைய சரீரம் பாவ சரீரமாக இருக்கிறது. ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக இன்றைக்கு எங்களுக்கு தெளிவு தரப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தெளிவு. நீங்கள் நன்மையை தேடிக்கொள்ளலாம், இல்லாவிட்டால் தீமையை தெரிந்து கொள்ளலாம். தெரிகிற உரிமையை தேவன் ஒரு நாளும் போஸ்ட் பண்ணுவதில்லை ஒருவரையும். நீங்கள் இந்த மதங்களை விட்டு வாருங்கள் என்று சொல்லி தேவன் போஸ்ட் பண்ணுவதில்லை. உங்களிடத்துலதான் சாய்ஸை தந்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டால், இந்த பரலோகத்துல வாழுகிற வாழ்வை விரும்பி கொண்டால், நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்து வாழ வேண்டும் என்று விரும்பி கொண்டால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பி அதன்படி நடந்து கொண்டால், உங்களுக்கு தேவன் பரலோக பாக்கியத்தை தருகிறார். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவேன் என்ற ஒரு உணர்வோடு, எனக்கு மதங்கள் வேண்டாம், பாவங்கள் வேண்டாம், நான் இயேசுவை போல நற்கிரிகைகள் செய்து வாழப்போகிறேன் என்று உங்களுடைய மனதில் ஒரு ஒரு விருப்பை நீங்கள் அறிவித்து விட்டால், தேவரிடத்துல நீங்கள் தனிமையில இருந்து ஜபிக்க வேண்டும். நான் ஒரு பாவி, ஒரு பாவம் செய்தால் கூட தேவனுடைய பார்வையில பாவிகளாகத்தான் நாங்கள் வாழுகிறோம். இந்த பாவத்தை கழுவி விடுகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்டு யோவான் உண்டுகளின்படி, அவருடைய ரத்தம் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. இப்படியாக நாங்கள் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களுடைய பாவங்களை கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி, அந்த ஆதாம் ஏவாள் இழந்து போன இந்த ரெண்டு விதமான விருட்சங்கள் அந்த இடத்தில் இருந்தன. ஒன்று ஜீவ விருட்சம், மற்றது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். பாருங்கள், இப்படியான அவர்கள் ஜீவ விருட்சத்தை தெரிந்திருந்தால் அந்த நித்திய வாழ்வை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்கள் அந்த ஜீவ விருட்சத்தை தெரிந்து கொள்ளாமல் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தெரிந்து கொண்டது நிமித்தம் ஒன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு இல்லையும் தேவன் ஒரு சாய்ஸை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம், இல்லாவிட்டால் நரகத்துக்கு போகலாம். ஆனால் நாங்கள் அந்த நித்திய வாழ்வை நாங்கள் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் இதற்காகத்தான் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். தாயின் வயிற்றில பிறந்த எல்லோருமே பாவிகளாக பிறக்கிறோம். ஏனென்றால் ஆதாம் ஏவாளின் பாவம் தொடர்கிறது இந்த சரீரத்துக்கூடாக. கண்களின் நிச்சயம் எங்களுக்கும் இருக்கிறது, மாம்சத்தின் நிச்சயம் இருக்கிறது, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுக்கு இந்த இச்சைகளில் இருந்து விடுதலை தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் அவருக்கு எங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது ரோமர் 12:1-2 நாங்கள் அவருக்கு எங்களுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறவராக இருக்கிறார். பாவம் பொல்லாதது, அந்த பாவம் பிசாசிடத்தில இருந்து வருகிறது, அந்த பாவம் இறுதியாக நரகத்துக்கு இழுத்து செல்கிறதாக இருக்கிறது. இதற்காகத்தான் எல்லாருக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் இயேசு வேண்டும். பாருங்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் உறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகத்தில சரீர பிரகாரமான உறவுகளை மனிதர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள். கணவன் மனைவி உறவு, தகப்பன் பிள்ளை என்ற உறவுகள் சரீர பிரகாரமாக, பாவத்தின் பின்பாக இந்த சரீர பிரகாரமான உறவுகளை இந்த உலகத்தில நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது, தாயின் வயிற்றில நீங்கள் பிறக்கும் பொழுது பாவிகளாக பிறக்கிறீர்கள். சரீர பிரகாரமான உறவுகள் இந்த உலகத்தில உண்டாகிறது. எங்களுடைய சகோதரங்கள், அப்பா, பிதா, இப்படியாக நாங்கள் எங்களுடைய உறவுகளை நாங்கள் சரீர பிரகாரமாக இந்த உலகத்தில ஏற்படுத்தி கொள்கிறோம். இந்த சரீர பிரகாரமான உறவுகள், ஒவ்வொரு உறவுகளும் பாவத்தோடு இந்த உலகத்தில வாழ்கின்றார்கள். நாங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது பாருங்கள், எங்களுடைய சரீரத்தில் எங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது. அது தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆத்துமா இருக்கிறது. ஆத்துமா தேவன், நீங்கள் இந்த இந்த இடத்துல வாழ்ந்தாலும் இந்த எல்லா மனிதனுடைய ஆத்துமாக்களும் தேவனுடையது. எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது, அவர்கள் இந்த உலகத்தை படைத்த தேவனுடையது, சூரியன் அவருடையது, சந்திரன் அவருடையது, மிருகங்கள், பறவைகள், நீங்கள். இன்னைக்கு நீங்கள் இந்து மதத்துல வாழலாம், புத்த மதத்துல வாழலாம், முஸ்லிம் மதத்துல வாழலாம், இப்படியே உலகத்தில் உள்ள அத்தனை மதங்களில வாழ்ந்தாலும் உங்களை உருவாக்கினவர் இந்த வேதாகமத்துல சொல்லப்பட்ட அந்த மெய்யான தேவன். சாதியாகமம் 1:26 26-27 பார்க்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாகவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள் தான் நானும் நீங்களும். நீங்கள் மதத்தை உங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் பாருங்கள் ஒரு தவறான முடிவு எடுத்தார்கள். அந்த அந்த முடிவின் மூலமாக ஆதாமின் ஆபிரகாமின் பெற்றோர் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளாக இருக்கும். பாருங்கள், 3000 ஆண்டுகளாக அந்த அதுக்குள்ள மதம், ஆபிரகாமின் தகப்பன் ஒரு இந்து மத ஒரு விக்கிர ஆராதனை உள்ள மதம் உள்ள ஒரு குடும்பம். பாருங்கள், அந்த குடும்பத்திலே இன்றைக்கு 4000 ஆண்டுகளாக மனுஷன் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு 100 வயதிலேயும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வட்டம் முடிந்துகிறது என்று பார்த்தால் பாருங்கள், 4000 ஆண்டுகளாக இன்றைக்கு அந்த இந்த மத வழிபாடு உள்ளவர்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டுதான் வருகிறார்கள். இதே போலதான் இந்த முகமதியர் மதமும் பாருங்கள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டு உருவாக்கப்பட்ட மதம், இப்படியாக அவர்களும் 2000 ஆண்டுகளாக அந்த மதத்துக்கூடாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். 20 ஜெனரேஷனுக்கு மேலாக இந்த மதங்களுக்குள்ள பிசாது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கும், ஒரு துரைத்தனத்தின் ஆவி இருக்கும். பாருங்கள், அந்த மதத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்ற ஒரு ஆவி அவர்களுக்குள்ள செய்யப்படும், ஒரு அதிகாரத்தின் ஆவி, துரைத்தனத்தின் ஆவி. இந்த கம்யூனிசம் இப்படியான மார்க்சிசம் போன்ற இடங்களில் இப்படியான ஆவிகள் தான் செயற்படுகின்றது. ஒரு துரைத்த அதிகாரத்தின் ஆவி கம்யூனிசம், இதுலதான் நீங்கள் வாழ வேண்டும். இப்படி ஒரு அதிகாரம் இருக்கு கம்யூனிஸ்ட்ல. மற்றவர்கள் எல்லாரும் சாதாரண மனிதர்கள், அவர்களை அடக்குகிறவர்கள், அவர்களை அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள். பாருங்கள், ஒரு கம்யூனிஸ்டத்துல ஒரு குரூப் இருக்கும், அந்த உயர்ந்தவர்கள், அது ஒரு அதிகாரத்திலே இருக்கும் துரைத்தனம், ஒரு அதிகாரமான ஆவிகளாக இருக்கும். அந்த ஆவிகளோடு அவர்கள் இணைந்திருப்பார்கள், துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள். இப்படித்தான் மதங்களிலேயும், ஒவ்வொரு மதங்களிலேயும் ஒரு அதிகாரத்தின் ஆவிகள் செயற்படும். இந்த ஆவிகள் அந்த மதங்களை, அந்த கம்யூனிசத்தை, அந்த மார்க்சிசத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கும். பாருங்கள், ஹிட்லரின் ஆவி ஒரு கொலை செய்கிற ஆவி, ஏதாவது ஒரு இனத்தை அழித்து விடுகிற ஆவி, இந்த ஆவிகள் அந்த இடத்துல ஒரு அதிகாரத்தோடு செயற்படும். அந்த அதிக அந்த அந்த ஆவிகளுக்கு திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இந்த கொல்லுகிற வேலைகளை அதிக அளவு இன்றைக்கு யுத்தங்களுக்கூடாக தீமைகளுக்கூடாக இந்த அதிகாரத்தின் ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகள் ஒவ்வொரு நாடுகளிலும் செயற்படக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய தேவனுடைய ஆவியை பார்த்தீர்களாக இருந்தால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். பாருங்கள், எங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எங்களுடைய அப்பா பரலோகத்தில் இருக்கிறார், அவர் ஆவிக்குரிய அப்பா. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற உலகத்து அப்பாக்கள் சரீர பிரகாரமான அப்பாக்கள், அது அது உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை தருகிறது, மாம்சத்தில் உங்களுக்கு தருகிறது ரிலேஷன்ஷிப்பை, அப்பா மகன் மகள் என்ற உறவு. எங்களுக்கு ஆவிக்குரிய ஆவிக்குரிய அப்பாவாக பரலோகத்தில் எங்களுடைய அப்பா பரலோகத்தில் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார், தேவன் அன்பாக இருக்கிறார். இப்படி ஒரு ஆவியான அப்பா, இப்படியான அன்பான அப்பா எங்களுக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அந்த ஆவியை எங்களுக்கு அனுப்பி எங்களை மறுபடியும் பிறக்க வைத்திருக்கிறார். அவருடைய ரிலேஷன்ஷிப்பை இன்னைக்கு மாம்சத்தில் இணைவது போல நாங்கள் எங்களுடைய அப்பாவோடு நாங்கள் இந்த ஆவியில இணைகிறோம். அதுதான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி உறவு. எங்களுக்கு ஒரு அப்பா, ஆவிக்குரிய அப்பா என்ற உறவு. அவரை நாங்கள் துதிக்கும் பொழுது பாடப்படுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கப்படுது, எங்களுக்குள்ள இருதயம் சந்தோஷப்படுகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எம்மா சீடர்களோடு பேசிக்கொண்டு போகும் பொழுது அவர்களுடைய இதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசு கிறிஸ்துவின் அன்பான வார்த்தைகளை கேட்க கேட்க அவருடைய இதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. எங்களுடைய அப்பாவின் வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய உணர்வு பூர்வமாக, இதய பூர்வமாக எங்களுடைய இதயத்தில் சேகரித்து வைத்து நாங்கள் இப்படியாக நாங்கள் அந்த எங்களுடைய சகோதரர்களோடு பாருங்கள், எங்களுடைய அப்பாவோடு நாங்கள் உறவாடும் பொழுது நாங்கள் ஒரே குடும்பமாகிறோம். பாருங்கள், இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரு இயேசுவின் குடும்பமாக நாங்கள் மாறிவிடுகிறோம். இதுதான் எங்களுடைய இயேசு. நாங்கள் வாழ போற இடம் பரலோகமாக இருக்கிறது, எங்களுடைய அப்பாவுடைய ராஜ்யமாக இருக்கிறது. அதுல இயேசுதான் அரசாட்சி செய்ய போகிறார். நாங்கள் எல்லோருமே இயேசுவின் குடும்பமாக அந்த பரலோக ஆயிரம் வருட ஆட்சியில அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வில நாங்கள் வாழ போகிறோம். இந்த உலகத்தில பாருங்கள், மாம்சத்திலே இருக்கிற குடும்பங்களாகத்தான் நாங்கள் இந்த உலகத்துல வாழுகிறோம். ஆவிக்குரிய அப்பாவாகிய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட 1 பேதுரு 1:12 படி எங்களுடைய அப்பாவோடு நாங்கள் வாழுகிற வாழ்வு, அந்த வாழ்வு தான் நித்திய வாழ்வு, நிரந்தர வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி, பாவத்தை நம்பி, சாபத்தை நம்பி, அந்த அற்ப சிற்றின்பங்களை நம்பி, அந்த மெய்யான வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. இதற்காகத்தான் இயேசு உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் தன்னுடைய ஆதாமவால் செய்த பாவத்திற்காக அக்கிரமங்களாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த எங்களை அவர் உயிர்ப்பித்தார். இந்த தடையாக இருந்தது பரலோகத்து போது

அழைக்கிறோம், நீர் வாரும், எங்களோடு தங்கியிடும், எங்களை நடத்தும். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே எங்களுக்கு உறவை தந்திருக்கிறீரே, உம்முடைய ஆவியோடு நாங்கள் இந்த நேரத்தில் இணைய வேண்டும். ஆண்டவரே, கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னீரே. உம்முடைய ஆவியில நாங்கள் இணைந்து அந்த அப்பா பிதாவே என்று உண்மை அழைக்கிற உரிமை எங்களுக்கு தந்தினே. இந்த நேரத்தில் உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி எங்களோடு நாங்கள் உம்மோடு இணைகிறோம் என்ற ஒரு உணர்வை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உம்முடைய அந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் மேலும் நிரப்பும்படியாக உம்மை அழைக்கிறோம். கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று உம்முடைய பரிசுத்த ஆவியை நாங்கள் இந்த நேரத்தில் ஒருமனப்பட்டவர்களாக அன்றைக்கு பெந்தகோஸ்தேயின் நாள் வந்தபோது எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்த பொழுது இறங்கின அதே ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களை வந்து நிரப்பி, வல்லமையாக நிரப்பி, ஒவ்வொருவரும் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய உரிமையை இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள இந்த நேரத்தில் உதவி செய்யும்படியாக அழைக்கிறோம், வருந்தி அழைக்கிறோம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, எங்களிடத்துல வாரும், எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்,

வல்லமையாலும் நீராளுகை செய்யும். நாங்கள் எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அவர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் எங்களை விட்டுக் கொடுப்போம்.

ஆளுகை செய்யும். ஆமாண்டவரே, என்னுடைய இருதயத்திலிருந்து உம்முடைய ஜீவ தண்ணீர் ஊற்று ஒவ்வொருவர் மேலும் பாயும்படியாக. மாறும் தூய ஆவியே.

இப்போட வந்தவரே, உம்முடைய அக்கினி இந்த 5 கண்டங்களில் உள்ள தமிழ் மக்களுக்கு பரம்பும்படியாக, பற்றி எரியும்படியாக அந்த பரலோக அக்கினி, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெரு

செய்யும் ஆமாட்டவரே, நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக பரிசுத்த ஆவியானவரே, உச்சத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட எங்களை நிரப்பின அதே பரிசுத்த ஆவியானவர்

0: ஒவ்வொருவரை நிரப்புவீராக. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தது போல் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகி இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நீர் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால நிரப்புவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொருவரை நிரப்பும். ஒருவரும் விட்டுவட்டு விடக்கூடாது. உம்முடைய அபிஷேகத்தினால் அவர்கள் உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள, உம்முடைய பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்ள, பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியினால முத்திரை போடப்பட்டவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ் ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடு முன்னேற்படுகிறதற்காக நன்றி. நீர் ஒருவரே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீரற்பிரபராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் பலத்தோடு இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்க நித்திய வழி சங்கம ரேடியோவுக்கு உதவி செய்வீராக. இங்கு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றுகிற ஒவ்வொருவரையும் விசேடமாக ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: சீட்டர் டாலி, நன்றி.
2: அருமையான வார்த்தைகளின் கத்தர் புதுவித விதமாக இவன் அருந்ததி அவங்க சிஸ்டம் மூலமாகவும் கத்த ஒவ்வொரு ஊழியக்காரங்க மூலமாகவும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான மன்னாவை கொடுத்து ஆசீர்வதற்கு நான் நன்றி செலுத்துறேன். நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீங்க. கர்த்தவங்க கூட இன்னும் அதிகமாக இருந்து இன்ன உன்னதத்தின் வெளிப்படுதலை கொடுத்து எங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி செலுத்தி உங்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். நன்றி பாஸ்டர், நன்றி. ஆமீன்.
0: Amen. Strong, strong with Jesus, the Holy Sister. God bless you, Sister. God
2: Amen.
0: Bless you today. Amen.
2: Amen. God bless you, Pastor. God bless you. Amen.
0: Amen.
1: Closing prayer, Dolly.
2: Muri Jabma. Amen. Amen. Amen. Yeah. நன்றி, நன்றி, நன்றி. இவ்வளவு நேரம் கத்தங்க கூட இருந்து அவருடைய அருமையான வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு புதிதான ஒரு ஒரு உயிர்த்தெழுந்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து எங்களை புதுப்பித்த இந்த வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் அருமையுள்ள தேவன், வாக்குத்தத்தம் மாறாதவர். வாக்குத்தத்தின்படி அவர் எங்களுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரையும் கொண்டு வந்து ஊழியக்காரர்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்ததுக்கு நான் நன்றி செலுத்துறேன். அப்பா பிதாவே, இவ்வளவு நேரம் ஆண்டவரே நீங்க எங்க கூட இருந்து நாங்கள் அறிந்தும் அறியாத இருக்கிறவர்களை எங்களுக்கு அறிய பண்ணி உங்களோட தேவ ஞானத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். அப்பா சிஸ்டர் கிரேஸுக்கான வருகிற அவங்க துதி பாதல் தேவ ஞானத்தை எடுத்து வந்தார்கள். அப்பா அவர்களையும் ஆண்டவரையும் அவங்க குடும்பத்தையும் அவரோட போக்கிலும் வேரத்திலும் வந்து அவங்களோட அருமையான ரெண்டு குழந்தைகளையும் உங்களோட சித்தத்தின்படி அவர்களை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். அந்த ரெண்டு பிள்ளைகளையும் மகப்புள்ள மக்களை மாண்டவரே இரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு அவங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது வரும் பொழுது உங்களோட அப்பா சேர்ந்த ஏஞ்சல்ஸ் அண்ட் சார்ஜ் ஓபத அவர்களை அப்பா உங்களோட சித்தத்தின்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். நன்றி அப்பா, எங்களுக்குள்ளே மாண்டவரே நீங்க புதிதான பாடலை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்டிருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறேன். அப்பா நீங்க பெரியவர், நல்லவர், மாணவரே அதுக்கு நன்றி செலுத்துறேன். மகேந்திரன் ஐயா கூட வந்து இந்த மாலை நேரம் அருமையாக அவரோட வார்த்தையை சொல்லி எங்களையும் ஆறுதல் படுத்தி என்கரேஜ் பண்ணி அவருக்கு பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்த நீங்களே ஜீவ ஆத்மம், நீங்க உங்களோட வார்த்தையை விதமான வித வித்தியாசமான முறையில் எங்களுக்கு வெளிப்படுத்தி ஆசீர்வதித்து கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி மகேந்திரன் ஐயா, உங்களோட ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஐயா. அப்பா அவங்க இருக்கிற இடமெல்லாம் அவங்களோட பிரசனத்தை அவங்க உணரக்கூடியதாக, அவங்க தனிமையில் இருக்கும் பொழுது ஆண்டவரே உங்களோட சமூகத்தை அவங்க போக்கிலும் வரத்திலும் எங்கே இருந்தாலும் அவர் அதை காணக்கூடியதாக அதிகமாக உங்களோட வெளிப்படுத்தலை கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றியுள்ள தகப்பனே, நீங்க நன்றி நன்றி நன்றி நிறைந்தவரே, உங்களுக்கு சோஸ்திரம். சிஸ்டர் அருந்ததி காவனையும் ஆண்டவரே, உன்னதமான மறைவில் இருக்கிறவரே, அவர்களையும் அவங்களோட குடும்பத்தாரையும் அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே நீங்க கூட இருந்து உடைய பிரசன்னத்தை மட்டுமே நாங்க காணக்கூடியதாக, அவர்களோட போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்களுக்கு என்ன விதமான தடை ஊழியத்தில் இருந்தாலும் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மேல அத்தட்டுகிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கப்பா அவர்களை, உங்களோட உங்களோட உன்னதமான கரத்தில் ஆண்டவரே அனைத்து வைத்து உங்களை அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. பாஸ்டர் மகேந்திரர் கொடுத்த வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. அந்த வார்த்தை மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு இவ்வளவோ புதிதான வெளிப்படுத்தலையும் நான் கற்றுக்கொண்டேன். அவட அன்பு, அவட வார்த்தை, அவட அபிஷேகம், அவட பரிசுத்தமான தைலம், அவட இயேசுவின் நாமம், அப்ப அந்த பேதுருவில் நாமம் தெரியப்பட்டபடியினால் அநேகர் அதை கண்டு ரட்சிக்கக்கூடியதாகும். எங்களோட வாழ்க்கையில நாங்க மற்றவர்களுக்கு வாழ்ந்து காற்றதுதான் இயேசுக்குரிய சுவாசம், தூய ஒளியாக இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துறப்பா, நன்றி அப்பா. அவர்கள் குழந்தைங்களை ஆசீர்வதித்து அவங்களை எங்களோட குடும்பத்தையும் மனைவியையும் ஆசீர்வதிக்க முடியாதுப்பா. அவங்க மரத்திலும் இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அதிகமாக உங்களோட உன்னதமான மறைவில் மறைச்சு வச்சு உன்னதமான மறைவில் இருக்கிறவர்களை வெளிப்படுத்தி எங்களை ஆசீர்வதி கொண்டிருக்க கிருபைக்கு நன்றி செலுத்தி அதிகமாக வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். பாஸ்டர் அவர் வரல, பாஸ்டர் மகேந்திரன் ஐயா ஜெபித்தாரு தன் மட்டும்படியா பாஸ்டர் ஆண்ட்ரா ராசநாயகத்துக்காண்டு வருகிற ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரே ஒரு நாள் இருந்தாலும் தவறாமை மாலையும் காலையிலும் வந்து எங்களுக்கு கொடுத்து உங்களோட மண்ணாவே எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா எங்களை வழி நடத்தி கொண்டிருக்க அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவங்களோட கூலியத்திலையும் கூட இருந்து அவங்க கூட அப்பா போக்கிலும் வரத்திலும் அவங்க அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். புதிதான வெளிப்படுதலை கொடுத்து ஆண்டவரே இந்த சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்துல அப்பா மறைவாக சேர்ந்து ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா அவர்களையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் அப்பா. அவர்கள் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நீங்க நிறைவாக்கி கொடுக்க போற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன். ஆமீனப்பா. ரெண்டு அப்பத்தை ஆண்டவரே அஞ்சு சாரி ரெண்டு மீன் அஞ்சு அப்பத்தை ஆசீர்வதி கொடுத்தவரே மேலும் இந்த உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் மூலமாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன். இந்த வீக்கெண்ட்ஸ்ல வர்ற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில நடக்கிற ஊழியங்களையும் அப்பா நீங்க அருமையாக லாஸ்ட் வீக் எங்களை ஆசீர்வதித்தீங்க, அதுக்கு முதலையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீக்கனும் புதுவிதமான அபிஷத்தினால ஊழியக்காரர்களை கொண்டு இந்த ஊழியக்காரங்களுக்குள்ளாக எங்களுக்கு நீங்க உங்களோட வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிற இலக்க நன்றி செலுத்துறேன். இவங்களுக்கு கொடுத்த வெளிப்படுத்தலுக்கு நன்றி அப்பா. நேற்று மீண்டும் மாறாதரே இன்று எங்கள் மத்தியில் இருந்து நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக உங்களோட மன்னாவை அனுப்பி புது பாடலை அனுப்பி அப்பா புது பாட்டுகளை கொடுத்து ஆசீர்வதித்து கொண்ட கிருபிகளுக்கான நன்றி. வாதை ஒன்றும் எங்களை அணுகாத வண்ணமாக யாவரையும் ரத்த கொட்டைகளை மறைத்து வைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க கிருபை நிறைந்த தகப்பன், அந்த உன்னத பாட்டு மூலமாக சாங்ஸ் ஆஃப் சலமன் அந்த சாப்டர் மூலமாக அந்த பாஸ்டர் கூறின வார்த்தைகளை நான் ரொம்ப தொட்டிச்சு அனுப்படியா அந்த விதமாக நாங்க உங்களுடைய வார்த்தை மூலமா உங்களுடைய வசனத்தின் மூலமா வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக நாங்கள் இன்னும் அதிகமாக உங்களை அறிந்து கொள்வதற்கு உங்களோட ஞானத்தை உங்களோட அருளை உங்களோட ஜப ஆவியம் அபிஷத்தையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இனிமேல் நடத்த போற நாளைக்கு நடக்க போற ஊழியங்கள் யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. சிஸ்டர் சுபா கூட இருங்க, அவங்களோட கணவன் கூட இருங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிதான அற்புதமாக நீங்க அவர்களை ஒளியாக அழைத்து அவர்களை நான் அதிகமாக கோட்டைகளை மறைத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரஞ்சினிக்காக ஜெபிக்கிறேன். அவங்க போயிருக்கிற பயணம் அவங்க கிளசின் அவங்க சிஸ்டர் ராஜினி அவங்களோட பேர், அவங்களையும் ஆண்டவரே நீங்க ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆண்டவரே, எனக்கு போக முடியவில்லை, இருந்தாலும் அவர்கள் கொண்டு போய் கொடுக்கிற வார்த்தை தான் முக்கியம் அப்பா. அந்த வார்த்தையின் மூலமாக அந்த சிஸ்டர் ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களோட போக்கிலையும் வரத்திலையும் இருந்து அவங்க செய்யற ஊழியம் எல்லாவற்றிலும் நீங்க கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஷியானியை மறந்து விட்டேன். சிஸ்டர் ஷியானியின் வார்த்தை அருமை இருந்துச்சு அப்பா. ஆமென். அவர் எப்போதும் கொடுக்கிற வார்த்தை சரியான ஒரு ஒரு புதிதான வெளிப்படுத்தல எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க சிஸ்டரையும் அவங்க செய்யற ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின் படி யாவரையும் உங்களோட சித்தத்தின் படி நடத்துங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே நாங்கள் உயர்த்துவதற்கு நாங்கள் எங்களை தாழ்த்தி நீங்க உயரவும் அப்பா. நாங்கள் எங்களை அதிகமாக தாழ்மையா உங்கள் பாதத்திலிருந்து உங்களுக்குரியவர்களை சிந்திப்பதற்கு கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதி ஜபிக்கிறன் என் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது
3: Viber and IMO 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

சங்கீதம் 33:10 அவரை நோக்குங்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர் மீது நம் கண்களை பதிய வைத்து வாழ்க்கையை விட மேலான அவருடைய அருளுக்கு நம்மை சொந்தமாக்கிக் கொள்வோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசப்பா, உருமாற்றுகிற இடம் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே. என்னுடைய சுபாவங்கள் மாறுகிற இடம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சாயல் முற்றிலுமாய் மாறி உம்முடைய மகிமனின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே.

0: உன்னை படைக்கி அர்ப்பணிக்கிறோப்பா,
1: படைக்கி
0: ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பாவங்களை செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாய் நின்ற போதும் இயேசு தன்னுடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்தார்.

0: காற்று எரிந்து கொண்டிருக்கிறது. ரிசீவர், ரிசீவர்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரியமானவர்களே, எண்ணாகம் 31 இஸ்ரேல் ஜனங்களை விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு உட்படுத்தின மீதியானியரை முறியடிக்க மோசே படை வீரர்களை அனுப்புகிறார். அந்த படை வீரர்களை தலைமையேற்று நடத்தியது ஆசாரியன் பினேகாஸ். அந்த பினேகாஸ் கையிலே பரிசுத்த பாத்திரங்களும் எக்காலமும் இருந்தன. எக்காலத்தை துணிக்க செய்து மீதியானியரை முற்றிலும் முறியடித்தார். இன்றைக்கு நம்மை சூழ்ந்திருக்கிற விக்கிரக வேசித்தன ஆவிகளை முறியடிக்க கர்த்தர் நம்மையும் பினேகாசாக அழைக்கிறார். வாருங்கள், பரிசுத்தோடு துதியை ஏறெடுப்போம், துதி முழக்கமிடுவோம், எதிரியை முற்றிலும் முறியடிப்போம், ஜெயமெடுப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இந்த MP3-இன் பாடல்களை நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். ரோஹித் ரெக்கார்டிங்ஸின் MP3 வெளியீடுகள். ஆவிக்குரிய பாடல்கள் அடங்கிய ஹோசன்னா பாகம் 1, 2 மற்றும் 3. பழைய பாடல்கள் அடங்கிய

கெனால் தெரு, கீழ்ப்பாக்கம் கார்டன் காலனி, சென்னை 600010. தொலைபேசி எண் 26460719, 26460482. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே, ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

ஸ்தோத்தரிப்போமா, நல்லவரை ஸ்தோத்தரிப்போமா, நமக்கு வாழ்வு தந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவியானவரே உமக்கு

ஆதியாய் அந்தமாய் அல்பாவாய் ஒமேகாவாய் நாதியாயின் வாழ்வில் வந்தவரே மக்கு நன்றி. அருகினில் வந்தேனே நான் என்னை ஆசீர்வதித்திடும், என்னை ஆசீர்வதித்திடும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆவியில் நிறைந்து இதயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை பாடி துதித்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி செலுத்த வாருங்கள்.

தேவனாகவே இருக்கிறேன். திகையாதே, நானே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன். என் நீதியின் வழக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று உங்களை

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஜெபிப்போ. என் அன்பா நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய கிருபிக்காக நான் நம்மை சோதரிக்கிற சான். பரிசுத்த ஆவியானவரே, அபிஷேகத்தின் வல்லமைக்க நான் நம்மை சோதரிக்கிற அப்பா. என் ஏசு ராஜாதி ராஜாவே, உம்மை சோதரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை நான் வரவேற்கிற அப்பா. என் அன்பு சகோதரன் தாவீதுக்கு அலை கடல் மேலே அபிஷேக ராகங்கள் மூன்றாவது வாலிமை வெளியீடு செய்த அப்பாவுக்கு கோடி கோடி சோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வாலிம் கேசட்டை கேட்ட ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீங்கள் அற்புதங்களை செய்தபடியால் உமக்கு சோத்திரிக்கிறோம் ராஜா. டாடி, இன்னும் என் மகனை கொண்டு நீங்க செய்ய போற காரியம் அது பயங்கரமா இருப்பதுக்காக சோத்திரிக்கிறோம். என் பிள்ளையை கொண்டு நீங்கள் பெரிய காரியங்களை செய்வதாக, இன்னும் பல கேசட்டுகளை வெளியிட முடியும். என் பிள்ளைக்கு அற்புதத்தை செய்யும். இந்த கேசட்டை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் கோடி கோடியாக ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதித்தபடியா உண்மை நாங்கள் சொத்துரிக்கிறோம், பெரிய காரியத்தை செய்யும். அன்பு இச டைரக்டர் தினகராயா குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிப்பதாக. ஜெயத்தை எடுத்துக்கிறோம், பெரிய காரியம் செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
1: பொலிநாடா கிடைக்கும் இடம் சுவிஜே தாவீது இயேசுவ மெய்யான தேவன் ஊழியம், தாமரைப்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி 9111-6349.
2: வேர்ட் ஆஃப் த லார்ட் ஹாலோகிராம் ஒட்டப்பட்ட ஒரிஜினல் சிடிகளையே வாங்கி பயன்படுத்துமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களிடம் எல்லா கிறிஸ்தவ ஆடியோ வீடியோ சிடிகளும், பைபிள் மற்றும் திருவசனம் சார்ந்த பரிசு பொருட்கள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். வேர்ட் ஆஃப் த லார்ட் 119 சேமாத்தம்மன் நகர், 3rd செக்டார், கோயம்பேடு, சென்னை 107. தொலைபேசி எண் 0442479996. அலைபேசி எண் 9677087728.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறல்களையும் உம்மேல் சுமந்தி என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்வீராக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளினி மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும், அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருளிய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: அப்போஸ்தலர் பணி
1: ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில், உன்னதத்தின் வல்லமையை பெற்று உலகமெங்கும் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளை உயிர் வரச் செய்தார். உன் வாழ்க்கையும் உலர்ந்து போயிருக்கிறதா? என் இயேசுவின் ஆவி உனக்குள் பிரவேசிக்கட்டும். நரம்பாகிய தேவ சிந்தை உனக்குள் உருவாகட்டும். வசனமாகிய சதையும் தோலாகிய பரிசுத்தமும் உன்னை மூடுவதாக. என் தேவனுக்காய் எழும்பி பிரகாசி, உனக்காய் ஜெபிக்கிறேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: மலாக்கியா 3:10 இவ்வண்ணம் சொல்லுகிறது, வானத்தின் பலகணிகளை திறந்து உங்கள் மீது பொங்கி வழியும்படி ஆசீரை பொழிவோம். இந்த வாக்குறுதியை விசுவசித்து பாடுவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவச்சனமே வாக்கு தத்தம் செய்தவர், அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் பொய் சொன்ன மனிதன் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல.

தேவ பிள்ளையே, தாமதங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

0: ஒன்று நாளாகமம் 9 அதிகாரம். இஸ்ரவேலர் எல்லாரும் தங்கள் வம்ச வரலாற்றின்படி எண்ணப்பட்டார்கள். இவர்கள் நாமங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. யூதா கோத்திரத்தார் தங்கள் துரோகத்தின் நிமித்தம் பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தங்கள் காணியாட்சியிலும் தங்கள் பட்டணங்களிலும் முன் குடியிருந்தவர்கள் இஸ்ரவேலரும் ஆசாரியரும் லேவியரும் நிதி நீமியருமே. யூதா புத்திரரிலும் பென்யமின் புத்திரரிலும் எப்ராயிம் மனாசே என்பவர்களின் புத்திரரிலும் எருசலேமில் குடியிருந்தவர்கள் யாரென்றால், யூதாவின் புத்திரனாகிய பேரேசின் சந்ததியில் பானியின் குமாரனாகிய இம்ரியின் மகனான உம்ரிக்கு பிறந்த அம்மியூதின் குமாரன் ஊத்தாய், சேலாவின் சந்ததியில் மூத்தவனாகிய அசாயாவும் அவன் பிள்ளைகளும், சேராவின் சந்ததியில் யெகுவேலும் அவன் சகோதரராகிய 690 பேருமே. பென்யமின் புத்திரரில் அசேனுவாவின் குமாரனாகிய ஓதாவியாவுக்கு பிறந்த மெசுல்லாமின் மகன் சல்லு, எரோகாமின் குமாரன் இப்னேயா, மிக்கிரியின் குமாரனாகிய ஊசியின் மகன் ஏலா, இப்னியாவின் குமாரனாகிய ரேகுவேலுக்கு பிறந்த செபதியாவின் மகன் மெசுல்லாம் என்பவர்களும். தங்கள் சந்ததிகளின்படி இருந்த இவர்கள் சகோதரராகிய 956 பேருமே. இந்த மனுஷர் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் வம்சத்திலே பிதாக்களின் தலைவராயிருந்தார்கள். ஆசாரியர்களில் யதாயா, யோயாரிப், யாகீன், அகிதூபின் குமாரனாகிய மெராயோத்தின் மகன் சாதோக்குக்கு பிறந்த மெசுல்லாவின் குமாரனாகிய இல்கியாவின் மகன் அசரியா என்பவன் தேவாலயத்து விசாரணை கர்த்தன், மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூருக்கு பிறந்த எரோகாமின் மகன் அதாயா, இம்மெரின் குமாரனாகிய மெசில்லேமித்தின் மகன் மெசுல்லாமுக்கு பிறந்த யாசேராவின் குமாரனாகிய ஆதியேலின் மகன் மாசா என்பவர்களும், அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாயிருந்தார்கள். லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த அசூபின் மகன் செமாயா, பக்பக்கார் ஏரேஸ் காலால் ஆசாபின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா, எதுத்தூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த செமாயாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்கூப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரேயின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்துக்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலேயாசாரின் குமாரனாகிய பினேகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாய் இருந்தான். மெசல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்களெல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து ஏழு நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த நாலு பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் ரா தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லிய மா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராயிருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லோமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். கிபியோனிலே குடியிருந்தவர்கள் யாரென்றால் கிபியோனின் மூப்பனாகிய எகியேல், இவன் பெண்ஜாதியின் பேர் மாக்காள், அவன் மூத்த குமாரனாகிய அப்தோனும், சூர், கீஸ், பாகால், நேர், நாதாப், கேதோர், அகியோ, சகரியா, மிக்லோத் என்பவர்களுமே. மிக்லோத் சீமியாமை பெற்றான். இவர்களும் தங்கள் சகோதரரோடும் கூட எருசலேமில் இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்தில் குடியிருந்தார்கள். நேர் கீசை பெற்றான். கீஸ் சவுலை பெற்றான். சவுல் யோனத்தானையும் மல்கிசூவாவையும் அபினதாபையும் எஸ்பாலையும் பெற்றான். யோனத்தானின் குமாரன் மெரிபால் மெரிபால் மீகாவை பெற்றான். மீகாவின் குமாரர் பித்தோன், மேலேக், தரேயா, ஆகாஸ் என்பவர்கள். ஆகாஸ் யாராகை பெற்றான். யாராக் அலேமேத்தையும் அஸ்மவேத்தையும் சிம்ரியையும் பெற்றான். சிம்ரி மோசாவை பெற்றான். மோசா பினியாவை பெற்றான். இவன் குமாரன் ரப்பாயா. இவன் குமாரன் எலியாசா. இவன் குமாரன் ஆத்சேல். ஆத்சேலுக்கு ஆறு குமாரர் இருந்தார்கள். அவர்கள் நாமங்களாவன அசரிக்காம், பொக்குரு, இஸ்மவேல், சேராயா, ஒபதியா, ஆனான்.
1: எசேக்கியல் 22 அதிகாரம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், இப்போதும் மனுபுத்திரனே, இரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவறுப்புகளையெல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நகரலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே, நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாகி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய். ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன். உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தி உள்ளதென்றும் அமளி பெருத்ததென்றும் உன்னை பரியாசம் பண்ணுவார்கள். இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புயபலத்துக்கு தக்கதாக உன்னில் இரத்தம் சிந்தினார்கள். உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கண் செய்தார்கள். உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள். நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். இரத்தம் சிந்துமடிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள். தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். தூர ஸ்திரீயை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோட அருவறுப்பானதை செய்கிறான், வேறொருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான், வேறொருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான். இரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள். நீ வட்டியையும் பொலிசையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கம் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன். நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒளிய பண்ணுவேன். நீ புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த குலைச்சலாயிருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள்ளே சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ தேசத்தை பார்த்து, நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம், கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கெச்சிக்கிற சிங்கம் இறை கபுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கபுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். தேசத்தின் ஜனங்கள் இடுக்கண் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார்.
2: லூக்கா 19 அதிகாரம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்துக் கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். அவர்கள் இவைகளை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் எருசலேமுக்கு சமீபித்திருந்தபடியினாலும் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வெளிப்படும் என்று அவர்கள் நினைத்தபடியினாலும் அவர் ஒரு உவமையை சொன்னார். பிரபுவாகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து அவர்களிடத்தில் 10 ராத்தல் திரவியம் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்தபோது தன்னிடத்தில் திரவியம் வாங்கியிருந்த அந்த ஊழியக்காரரில் அவனவன் வியாபாரம் பண்ணி சம்பாதித்தது இவ்வளவு என்று அறியும்படி அவர்களை தன்னிடத்தில் அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிரு என்றான். அப்படியே இரண்டாம் ஊழியக்காரன் வந்து, ஆண்டவனே, உம்முடைய ராத்தலினால் 5 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவனையும் அவன் நோக்கி, நீயும் 5 பட்டணங்களுக்கு அதிகாரி.

வைக்கவில்லை. வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி சமீபமாய் நிற்கிறவர்களை நோக்கி, அந்த ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து 10 ராத்தல் உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், ஆண்டவனே, அவனுக்கு 10 ராத்தல் இருக்கிறதே என்றார்கள். அதற்கு அவன், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றையும் தங்கள் மேல் நான் ராஜாவாகிறதற்கு மனதில்லாதிருந்தவர்களாகிய என்னுடைய சத்துருக்களை இங்கே கொண்டு வந்து எனக்கு முன்பாக வெட்டி போடுங்கள் என்று சொன்னான் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவ மலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெதானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர்கள் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தங்கள் கண்ட சகல அற்புதங்களையும் குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்த தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர் நாடோறும் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் ஜனத்தின் மூப்பரும் அவரை கொலை செய்ய வகை தேடியும் ஜனங்கள் எல்லாரும் அவருக்கு செவி கொடுத்து அவரை அண்டிக் கொண்டிருந்தபடியால் அதை இன்னும்

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து சங்கீதம் 68:29 வாசிக்கலாமா? எருசலேமில் உள்ள நம்முடைய ஆலயத்து நிமித்தம் ராஜாக்கள் நமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை,

இந்த காணிக்கை என்ற உடனே இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாருமே முகம் சுளிக்குது. காணிக்கை அப்படின்னால காணிக்கை குறித்து பேசக்கூடாது. காணிக்கைனாலே எல்லாருக்கும் ரொம்ப கசப்பாக இருக்குது. இது வந்து பிரியப்படாத ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் அப்படி தான் அது யோசிக்குது. ஆனால் எருசலேமில் ஆலயத்தின் நிமித்தம் எது நிமித்தம் தான் காணிக்கை

0: கொடுக்கணும். ஆலயத்து நிமித்தம் தான்
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஒரு காரியத்து குறித்து தியானிக்க போகிறோம். தொடர்ந்து சங்கீதம் 68:29 வாசிக்கலாமா? எருசலேமில் உள்ள நம்முடைய ஆலயத்து நிமித்தம் ராஜாக்கள் நமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காணிக்கை என்ற உடனே இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாருமே முகம் சுளிக்குது. காணிக்கை அப்படின்னால காணிக்கை குறித்து பேசக்கூடாது. காணிக்கைனாலே எல்லாருக்கும் ரொம்ப கசப்பாக இருக்குது. இது வந்து பிரியப்படாத ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் அப்படி தான் அது யோசிக்குது. ஆனால் எருசலேமில் ஆலயத்து நிமித்தம் எது நிமித்தம் தான் காணிக்கை கொடுக்கணும்? ஆலயத்து நிமித்தம் தான் காணிக்கை கொடுக்கப்படுகிறது. யார் காணிக்கை கொண்டு வராங்க? ராஜாக்கள் ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வராங்க. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரொம்ப அருமையான காரியமாக இருந்தது இல்லைங்களா? சாலமோனுக்கு கூட எங்கே இருந்தோ காணிக்கைகள் வந்து சேர்ந்தது ஆலயம் கட்டுவதற்காக. இதெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லைங்களா? நீ கத்திரி பிள்ளைகளே, காணிக்கை என்பது என்ன? காணிக்கை ஏன் கொடுக்கணும்? காணிக்கைனா கர்த்தர் ஏன் காணிக்கையை ஏற்படுத்தினார்? அதுக்கு ஏன் அப்படி ஒரு பெயர் வந்தது? இன்றைக்கு அதை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம். அந்த கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்கிற உள்ளம், ஆண்டவர் எனக்கு நன்மை தான் செஞ்சிருக்கிறார், ஆண்டவர் என்னை வாழ வைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை நன்மையை நான் நிரப்பி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற ஒரு இருதயம், தனக்குரியதை தன்னிலிருந்து எடுத்து கொடுக்கறதான் காணிக்கை. தனக்குள்ளிருந்து எடுத்து கொடுக்கறதான் காணிக்கை இல்லைங்களா? இது எங்கிருந்தோ எடுத்து கொடுக்கறதில்ல, தனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து கொடுக்கறதான் காணிக்கை. வேதத்தில் முதல் முதலாக ஆபேல் காயின் காணிக்கை தான் பேசப்படுகிறது இல்லைங்களா? அதை குறித்து ஒரு நாள் தியானிக்கலாம். ஆனால் இன்றைக்கு கத்திரி பிள்ளைகளை தண்ணீரிலிருந்து கொடுக்கணும்னா கர்த்தர் சொல்கிறாரு. கட்டாயமாக இல்லை, விசனமாயும் இல்லை, அது ஃபோர்ஸ் பண்ணுறதுனால கிடையாது, ஒருத்தவங்க சொல்கிறதுனால கிடையாது. அது எப்படி கொடுக்கணுமா? மன ரம்யமாய் கொடுக்கணும் அப்படிங்கிறார் கத்திரி பிள்ளைகள். இன்றைக்கு அந்த காணிக்கை கொடுப்பதுனால அதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அந்த காணிக்கையை அவங்க எப்படி செலவு பண்ணுறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. காரணம், ஆலயத்துக்கு கொடுத்துருக்குறோம். ஆலயத்துக்கு கொடுத்த காணிக்கையில் அவங்க என்ன செய்கிறாங்கிறத கர்த்தருக்கான கொடுத்துருவாங்க. ஆனால் நாம் கொடுக்குறோமா அப்படிங்கிறதா விஷயம். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, காணிக்கையில் வித்தியாச வித்தியாசமான காணிக்கைகள் இருக்கு இல்லைங்களா? நான் என்கிட்டருந்து எடுத்து கொடுக்குற காணிக்கை, மிகுதியிலிருந்து கொடுக்குற காணிக்கை, இல்லாமையிலேருந்து கொடுக்குற காணிக்கை, ஒன்றுமே இல்லை ஆனால் என் தேவை பூர்த்தியாக்க வேண்டும் என்று கொடுக்குற காணிக்கை, இதெல்லாம் வேறு நிறைய இடங்களில் பார்க்குறோம் இல்லையா? ஒரு பிடி மாவு கொஞ்சம் எண்ணெய். ஆனால் அந்த தீர்க்கதரிசி கேட்ட உடனே அந்தம்மா மறுபேச்சு பேசாமல் அந்த மாவையே மூணாக டிவைட் பண்ணி, அந்த எண்ணெயை மூணாக டிவைட் பண்ணி, அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு சின்ன அடை, அவங்க வாழ்நாளெல்லாம் சாப்பிடக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டாங்க. அந்த பானையில் மாவு குறையவில்லை, கலசரத்தில் எண்ணெய் குறையவில்லை என்ற விதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? இது இல்லாமையில் கொடுத்த காணிக்கை. இன்னொரு ஏழை தாய், தனக்குண்டான எல்லாவற்றையுமே அந்த நபர் வந்து அந்த ரோம சாம்ராஜ்யம் எடுத்துக்கொண்டது, வீடு வாசல் நிலங்கள் எல்லாற்றையும் எடுத்துக்கிச்சான். அது வேதத்தில் இல்லை, வரலாற்று பின்னணியத்தில் இருக்குது, எபிரேய பின்னணியத்தில் இருக்குது, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டது. ஒன்றுமே இல்லாமல் இந்த ரெண்டு ரோம பேரரசோட லோயஸ்ட் காயின் சொல்கிறாங்க, அது லோயஸ்ட் வேல்யூ காயின்றாங்க. அந்த காயினை கையில் எடுத்துகிட்டு வந்து அதையும் அவ காணிக்க பெட்டியில் போட்டுட்டான். அதுதான் இயேசு கிறிஸ்து பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்கள் எல்லாம் உள்ளதுலேருந்து போட்டிங்க, அவர் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டாள் அப்படின்னு அதனால தான் சொல்கிறாரு. அவளே நீதிமான அக்கப்பட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தங்க? எல்லாவற்றையும் அவளுக்கு திரும்ப கர்த்தர் பெற்றுக் கொடுத்தார்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்போ கர்த்தர் பிள்ளைகளை இல்லாமையிலிருந்து காணிக்க கொடுப்பது ஒரு இருதயம். அது அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாருன்னு அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆனால் இருக்குது, அதுலேருந்து காணிக்கை கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க வேதத்தில் இல்லை? தாவீது எல்லாம் இருக்கு அவர்கிட்ட. அவர் வந்து தன் சகோதரித்த எல்லா பொண்ணையும் காணி காணிக்காக கொண்டு வந்து வைக்கிறார். கொண்டு வந்து வச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆண்டவரே இந்த காணிக்கை கொடுப்பதற்கான ஏமாற்றம் உமது கரத்தில் வாங்கி உமக்கே செலுத்துகிறேன்றார். அப்போ இருப்பதிலிருந்து காணிக்கை கொடுத்தவர்கள் இருக்காங்கல்ல. அதுக்கு தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அது பணமாக பார்க்காம, அது பொருளாக பார்க்காம, அது நன்றி உணர்வாக என்னைக்கு நம்ம பார்க்குறோமோ அப்போ காணிக்கை கொடுப்பது நமக்கு கஷ்டமே வராது, இஷ்டமாக இருப்போம். அதில் இந்த பிள்ளைகளை நம்ம கொடுப்பது ராஜ்யத்திற்குரிய வேலைக்காக. ஒருவேளை நம்ம காணிக்கை கொடுக்காத நிமித்தம் அந்த ராஜ்ய வேலை தடைபடலாம். தடைபடாமல் இருப்பதற்கு நம்ம கொடுப்போம். கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் கோடான கூடியா ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கொடுக்கக்கூடிய இருதயங்களை கர்த்தர் ஏற்படுத்துவாராக. அது நிமித்த திருச்சபைகள் வளருவதாக, திருச்சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக, திருச்சபையினுடைய ராஜ்யம் கட்டுகிற வேலைகள் இன்னும் அதிகமாய் நடத்தேறுவதாக. அதற்காக ஸ்தோத்திரிக்கலாம், ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவரே, ஆலயத்துக்காக காணிக்கை கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வேறு பேர் ஆசுவதிங்க. இதையும் நாம மகிமைப்படட்டும். கேட்க போகிற பிள்ளைகள் ஆசுவதி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ.
2: கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. எரேமியா 1:7. பிரியமானவர்களே, ஆசாரியனுக்கு மகனாக பிறந்த எரேமியா மென்மையானவரும் தனக்குள் தைரியமற்றவருமாய் இருந்தார். ஆனால் தமது பணிக்கு இவரே உகந்தவர் என்று தேவன் கண்டார். எரேமியாவோ தான் சிறு பிள்ளை, பேச தெரியாதவன் என்று சாக்கு போக்கு சொன்னார். ஆனால் தேவன் அவரை விட்டுவிடவில்லை. அடுத்ததாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதால் எரேமியாவின் வாழ்வு இலகுவானதாக அமையவில்லை. பல உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அவர் சந்திக்க வேண்டி இருந்தது. தேவ பயமற்று தேவ கட்டளைகளை மீறி நடந்த இஸ்ரவேலரை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு அது. ஆனால் மக்களோ தேவனின் வார்த்தைக்கு பயப்படாமல் எரேமியாவை பகைத்தனர். பிரபுக்களும் அரசரும் அவரை சிறையில் அடைத்தார்கள், துறவில் போட்டனர். எரேமியா பின்வாங்கவில்லை. இறுதியில் நடந்தது என்ன? தனது உயிரையும் வெறுத்து தேவனுக்கு உண்மையாக விளங்கிய எரேமியா அல்ல, அவரை பகைத்தவர்களையே சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். நாமும் அநேக தரம் நான் தகுதியற்றவன், எனக்கு ஜெபிக்க தெரியாது, பேச தெரியாது என்று தயங்குவதுண்டு. ஆனால் அழைத்தவர் நடத்துவார். இத்தனை எதிர்ப்பு ஆபத்து வந்தும் அத்தனை இஸ்ரவேலருக்கும் முன்பாக தனி ஒருவராக நின்று தேவனுடைய வார்த்தையை தைரியமாக உரைத்தார் என்றால் எரேமியாவுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார்? பிரியமானவர்களே, எம்மை அழைத்தவரின் பணியை செய்வதற்கு சாக்கு போக்கு சொல்வதை நிறுத்துவோம். இன்று எம்மை தான் தேவன் அழைத்திருக்கிறார். எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. பிரியமானவர்களே, உங்களுடைய கைகள் செய்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? அது நல்லதுதான். ஆனால் அதற்காக கர்த்தர் கொடுத்த வழிமுறையை பின்பற்ற மறந்து விடுகின்றோம். கர்த்தர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்முடைய சொந்த மாமிச பலனை சார்ந்து நம்மால் முழுமையான வெற்றியை பெற முடியாது என்பதை சீக்கிரத்தில் உணர்ந்து கொள்வோம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தின் முழு பலனோடும் நாம் தேவனுடைய வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பழகுவோம். அப்பொழுது எல்லாமே வெற்றியாக மாறும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதமே நம்முடைய தியானமாக மாறும் போது காரியங்கள் மாறுதலாய் முடியும். நமக்கு கற்றுத்தந்தவர்கள் நம்மிடத்தில் கற்றுக்கொள்ளும் அளவிற்கு கர்த்தர் நம்மை ஞானவானாக, கல்விமானாக, வெளிப்பாடுகளை பெற்றவனாக மாற்றுவார். நாம் முழுமையாய் தேவனுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிப்போம். வேதம் கற்றுக் கொடுத்த வழிகளில் நடப்போம். வேதத்தை வாசித்து உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமான முறையில் நாம் வாழ்வோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
3: இன்றைய வேத வார்த்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் என் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் ஒவ்வொருவரை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை 2026 கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக அந்த நாட்களே வருகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 13:9 வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளினாலும் அலைப்புண்டு திரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சுத்திரப்படுகிறது. நல்ல போஜன பதார்த்தங்களினால் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களில் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறது, பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. முதலாவதாக இன்றைக்கு அநேகர் அந்நிய போதனைகளை கேட்டு இந்த நாட்களில் அதன்படி ஏன் இப்படியாக இருக்கிறது, ஏன் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியாக இந்த ஊழியர் இந்த நாட்களில் இப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியத்திலே தள்ளப்பட்டிருக்கிறபடினால்தான் கேள்விகள் வாக்குவாதங்கள் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வேதத்திலே எதை குறித்து தெளிவாக இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறதோ அதையே நாங்கள் சிந்திக்க வேண்டும், அதையே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்றால் கலப்பாக இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதே விதமாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் இன்றைக்கு ஏன் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு இழுப்புண்டு போகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அருமை பிள்ளைகளே, அவர்கள் செய்கிற தவறான காரியம் என்னவென்றால் அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு அவர்கள் இந்த நாட்களிலே திரிந்து இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விட்டு இந்த நாட்களிலே விலகுகிறதை இங்கே பார்க்கிறோம். முதலாவதாக இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லுகிறதற்கு முதலான வசனம், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராம், அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹி இஸ் நாட் சேஞ்சிங், அவர் ஒருபோதும் இந்த நாட்களில் மாறுகிற தெய்வம் அல்ல இந்த நாட்களில். ஏனென்றால் அவர் எப்படி இருந்த வண்ணமா இருக்கிறாரோ அப்படியே இருக்கிறார். அதைத்தான் அவர் யாத்திரம புஸ்தகத்திலே மோசேக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறார், ஐ ஆம் நான் இருக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வானம் பூமி எப்படியாக உண்டாக்கப்பட்ட அந்த நாட்களிலே இருந்து இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே அந்த எவ்வளவு ஆண்டுகள் சென்றாலும் இந்த நாட்களிலே என் ஆண்டவருடைய காரியங்களோ ஆண்டவருடைய செயல்பாடுகளோ ஒருபோதும் இந்த நாட்களிலே அங்கே மாறுவதில்லை. ஏனென்றால் அவர் நேற்றும் என்றும் இன்றும் மாறாத தெய்வமாக இந்த நாட்களிலே எங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தையோட காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் இங்கு சொல்லப்படுகிறது, இந்த வேதத்தை விட்டு நாங்கள் விலகி பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு நாங்கள் திரிகிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில ஒரு குழப்பம் வருகிறது. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்க முடியாதபடி இந்த நாட்களிலே அவர்கள் சொல்லுகிற காரியத்தை கேட்டு இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே வேறு காரியத்தை நாடுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக போஜன பதார்த்தங்கள்னால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சித்திரப்படுகிறது. நல்ல போஜன பதார்த்தங்கள் முயற்சி செய்கிறவர்கள் பயனடைவதில்லை. அப்படியானால் தேவனுடைய அந்த கிருபை இந்த நாட்களில் என்ன செய்கிறதாம், நம்முடைய இருதயத்தை சித்திரப்படுத்துகிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நம்முடைய இருதயம் இந்த நாட்களை சித்திரப்படும். ஏனென்றால் அந்த வார்த்தை தான் கிருபையாக இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே கிரிகை செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்துவம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். இன்றைய நாட்களிலே அந்நிய உபதேசங்களை கேட்டு அலைப்புண்டு திரிகிறவர்கள் இந்த வாக்கு தத்துவங்களை கேட்கிற வேளையிலே நீங்கள் வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்தள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக இந்த வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் உள்ள வார்த்தைகள் ஒருபோதும் தவறுவதும் இல்லை. அதே வேளையிலே என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் இன்றும் மாறாதவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே இந்த நாட்களில் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அதனாலே வேதத்தை வாசியுங்கள், அந்நிய காரியங்களிலே அந்நிய வார்த்தைகளிலே எங்கே இழுப்புண்டு தேவனை விட்டு விலகாதபடி தேவனையே பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவுடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.
4: Recording stopped.

0: அப்படி
1: சென்ற பாச மேடம். ஓகே.

0: ஆமீன். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 25ஆம் தேதி 9ஆம் மாதம், 25ஆம் தேதி ஐப்பசி மாதம், 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம், 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி, அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கத்தரி கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனம், கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆமேன். சங்கீதம் 37:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 நாளாகவும் 8, எசேக்கியேல் 21, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் லூக்கா 18வது அதிகாரம். வெற்றி நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வசனங்களுக்கூடாக வழி நடத்துவாராக. மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அதிகாலை வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் எங்களுடன். மாலை வேளையிலே சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா கிளிநொச்சியிலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுளை இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு மீதியாக எண்ணிய போகிற ஒருவரையும் கர்த்தர் தாமே இணைத்து வழி நடத்துவாராக. ஜபங்களோடு கடந்து செல்கின்ற பொழுதும், திதிகளோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு, வார்த்தைகளோடு கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரம் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பஸ் நஹோமி லோகன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அவரையும் அபிஷேகித்து வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் அம்மா.
1: அறியாயே, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். கல் கனமும் மணல் பாரமுமாயிருக்கும் மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷ்டூரம் உள்ளது. பொறாமையோ என்றால் அதுக்கு முன்னிற்கத்தக்கவன் யார்? மறைவான சிநேகத்தை பார்க்கலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. ஹலிலூயா. என் மகனே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். ஹாலேலூயா. ஆண்டவர் ஆகிய தேவனே, இந்த வேளையிலும் ஐயா, இந்த காலை வேளையிலும் அண்ட வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, கோபமோ ஆண்டவரே தேவனே அப்பா இவ்விரண்டிலும் பாரமாமன் சொல்லப்படுகிறது ராஜா. தகப்பனே, உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஸ்தூரம் உள்ளது. தகப்பனே, உக்கிரமான கோபங்கள் ஆளாதபடி, புறாமைகள் வஞ்சகங்கள் எங்களை ஆளாதபடி எங்களை ஆவியானவரே எங்களை காத்து நடத்தும்படி செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, என்னை நிந்திக்கிறவனுக்கு நான் உத்தரவு கொடுக்கத்தக்கதாக நீ ஞானவானாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. தகப்பனே அப்பா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தகப்பனே, சிறிதும் பெரிதுமான எல்லா காரியங்களிலும் ஞானமாய் நடக்க எங்களுக்கு கிருப தரும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே அப்பா, உடைய கரம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஞானத்தை ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே தேவனே ஆண்டவரே பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலிலூயா. தகப்பனே, மக்கு நன்றி ஐயா ராஜா. ஹலிலூயா. வழியையும் கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. ஆண்டவராய தேவனே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். எல்லா என்னாலே அல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவரும் போக முடியாதுன்னு சொன்ன தேவனே ராஜா, ஐயா நீரங்கள் பாதையிலே வழியாயிரும் ஆண்டவரே. அப்பா நீரங்களுக்கு சத்தியமாயிரும் ஆண்டவரே, ஜீவனாயிரும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. இரக்கத்தின் பிதாவே, உம்முடைய கரமங்களோடு கூட இருப்பதாக ராஜா தேவனே. தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். காத்திரு பொறுத்திரு, கத்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. மகிழ்ந்து களி கூறு, தொடர்ந்து துதி பாடு. உன் இதயத்தின் வாஞ்சை விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேற்றுவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரே நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. கோபத்தை விட்டு விடு, சினம் நீ கொள்ளாதே. கோபத்தை விட்டு விடு, சினம் நீ கொள்ளாதே. பொறாமை எரிச்சல் ஒருபோதும் வேண்டாம், தீமைக்கு வழி நடத்தும். காத்திரு பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்க செய்வார், நம் சார்பில் செயலாற்றுவார். வழியை கர்த்தருக்கு கொடுத்து விட்டேன், அவரையே நம்புகிறேன். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. என் தகப்பன் ஆகிய தேவனே, உம்முடைய வழிகளிலே நடக்க எங்களுக்கு கிருபதாரும். எங்கள் ஆவியானவரே ராஜா, பரிசுத்த ஆவியானவர்னாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறதப்பா. என் தகப்பனே, உம்முடைய அன்பு பெரியதப்பா ராஜா. என் தகப்பனே, என் ஆண்டவரே, மாம்சத்தின் கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலே சுட்டரிக்கப்படுகிறதப்பா. ஆவியின் கனிகள் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கையிலே புறப்பிக்கப்படுகிறது ஐயா. பரமண்டலங்கள் இருக்கிற எங்களுடைய நல்ல தகப்பனே, உம்முடைய ராஜ்யம் எங்கள் மத்தியில வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையில செய்வீராக ராஜா. என் தகப்பனே, உம்முடைய சித்தம் தான் வேணும், உம்முடைய விருப்பம் தான் எங்களுக்கு வேணும் ஐயா ராஜா. என் தகப்பனே, உம்முடைய விருப்பத்தின்படி ஆண்டவரே நாங்கள் செயலாற்ற எங்கள் ஆவியானவரே எங்களை வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பன் நீர் தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீராமே. ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனப்பா ராஜா. எங்கள் தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சிகளை போல எங்களை பாதுகாக்கிற தேவனப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறாயா தகப்பனே, சோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. மாண்புமிக்கவர் நீர் தானே, மிகவும் பெரியவர் நீர் தானே. மாண்பு மிக்கவர் நீர்தானே, மிகவும் பெரியவர் நீர்தானே. உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றி, உம்மைத்தான் பாடுவேன் பிலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹாலேலூயா. ஆண்டவரே, உன்னிடத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை எனக்கு ஒப்புவியர் சொன்ன தேவனே, எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, திருச்சபையின் பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் இருக்கின்ற நாட்டை ஒப்புவிக்கிறோம். எங்கள் சகோதரங்கள், எங்கள் உறவுகள், எங்கள் நண்பர்கள், ஆண்டவர் எல்லாரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ராஜா தேவனே. ஏற்ற வேளையில் அனைவருக்கும் ஆகாரம் நீர் தருகின்றீர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றீர், உம்மைத்தான் பாடுவேன் பிலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹாலேலூயா. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தகப்பன் நமக்கு உண்டப்பா. எங்கள் தகப்பன் நீ ராஜா. ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஐயா. முழு சிந்தியோடும் துதிக்கிறோம், முழு பெலத்தோடும் துதிக்கிறோம், முழு அன்போடும் துதிக்கிறோம். நிறங்களுடைய ஆண்டவர் அப்பா, நிறங்களுடைய தகப்பன் அப்பா, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தகப்பன் அப்பா ராஜா. ஹாலேலூயா. நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றேர். நோக்கி கூப்பிடும் யாவருக்கும் தகப்பன் அருகில் இருக்கின்றேர். உம்மையே புகழ்வேன் ஓய்வின்றே, உம்மைத்தான் பாடுவேன் பிலத்தோடு. உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் என் தகப்பன் நீர்தானையா, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹாலேலூயா. ஆண்டவரே, உமக்கு சூத்திரம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. நல்லவரே துதிக்கிறோம் ஐயா. இரக்கங்களின் தேவனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா ராஜா. ஓ ஹாலேலூயா. தகப்பனே, உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம் ஐயா. விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொடியணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். தகப்பனே, ஏற்ற காலத்திலே மழை பெய்யும் என்று சொன்னீரையா ராஜா. என் தகப்பனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணும் ஐயா ராஜா. எங்கள் சபைகளிலே சம்பூர்ண மழை பெய்வதாக. ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களிலே சம்பூர்ண மழை பெய்வதாக. எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ண மழை பெய்வதாக. எங்கள் களஞ்சியங்களிலே சம்பூர்ண மழை பெய்வதாக ராஜா. என் தகப்பனாகிய தேவனே, எமக்கு சூத்திரம். அப்பா பிதாவே, ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எமக்கு சூத்திரம். இந்தியாவிலும் இலங்கையிலும் ஐயா இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பாடல் எழுதிய ஆண்டவரே பெக்மன் ஐயாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, மோகன் சி லாசரஸ் ஐயாவுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அகஸ்டின் ஜெபக்குமாருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஐயா ராஜா, தெரிந்து தெரியாத ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, இலங்கை தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டவரே, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் சம்பூர்ண மழை பெய்வதாக ராஜா. என் தகப்பனே, துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையாய். எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். விண்ணக மேகம் இறங்கணும், வல்லமை மழையாய் பொழியணும். தூதர்கள் கூட்டம் இறங்கி ஏறணும் பரலோக ஏணி படிகளிலே. யாக்கோபின் தேவன்

பாயமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும் விண்ணகமேகம் இறங்கணும் வல்லமை மழையாய் பொழியணும்

சுரங்களில் வல்லமை மழையாய் பொழியணும் விண்ணகமேகம் சுரங்களும் வல்லமை மழையாய் பொழியணும் வானங்களே மகிழ்ந்து துதிப்பாடு மண்ணுலகே புகழ்ந்து துதிப்பாடு

ஆண்டவரே, வானங்களே மருந்து பாடுங்கள் இயேசுவே, புகழ்ந்து துதி பாடு சர்வ வல்லவர்.

கைவிட்டாரே மறந்தாரே என்று நீ சொல்வானே.

மறந்து போவாளோ கற்பத்தின் பிள்ளைக்கு இறந்தாதிருப்பாளோ தாய் மறந்தாலும் தகப்பனுனையே மறக்கவே மாட்டாராமேன் உள்ளங்கையில் அவர் உன்னையே குறைத்து வைத்துள்ளார் தாய் மறந்தாலும்

காய் மறந்தாலும் தகப்பன்னம்மையே கைவிடவே மாட்டார், காய் மறந்தாலும் தகப்பன்னம்மையே மறக்கவே மாட்டார்.

கண்களை நீரெடுத்து பார், சுற்றிலும் பார் மகனே, உன்னை பாழாக்கினார்கள், புறப்பட்டு போனார்கள், தூரமாய் போனார்கள், பெருங்கூட்டம் சபையை தேடி வருகின்றது, பாடி மகிழ்கின்றது, பாழடைந்த இடங்களெல்லாம் துதியால் நிரம்பிடுதே, அணிகலன்

மண்ணுலகே புகழ்ந்து துடிபாடு சர்வ வல்லவர் தம் ஜனத்திற்கு ஆறுதல் தருகிறார். திருமைப்பட்ட தம் மக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார். ஹாலேலூயா. ஆண்டவர் ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஹாலேலூயா. இந்த வேளையிலே கூட ஹாலேலூயத்தின் யோசாட்சிகள், என் மகன் இந்த வேளையில என்னுடைய பாடல்களுக்கு அவன் அங்கே பொங்கசி அடிக்கிறார். இந்த நாளிலே கூட அவன் அங்கே 7 வயதா 8 வயதா எனக்கு நல்ல ஞாபகத்துக்கு இல்லை, அந்த ஹார்ட் சர்ஜரி செய்து அப்படியே படுத்திருந்த காரியங்கள் எல்லாம் என்னுடைய மனக்கண் முன்னாக நிற்கிறது. தேவன் மட்டுமாய் ஹலில் எத்தனையோ பிரச்சனை, தொண்டையில பிரச்சனை, கண்ணில பிரச்சனை, காதில பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனை, கால் நடக்க முடியல, ஆனா எல்லாவற்றிலும் தேவன் தூக்கி எடுத்தார். ஹலிலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆண்டவரே எமக்கு சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஐயா. ஹாலேலூயா. அநேகருடைய சோத்திரத்தினால் கிருப பெருகும். தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதில்ல, அவர் நம்முடைய அப்பா. ஹாலேலூயா. ஒரு ஊழியக்காருடைய சாட்சியை கேட்டிருக்கிறேன். சிறிய வயதிலே தாய் தகப்பன் விட்டு விட்டு போய்விட்டார். தாய் சிறிய வயது, தாய் சிறிய வயதா இருந்தபடியினால் அவர்களுடைய பெற்றோர் அந்த தாய் சிறிய வயதிலே அவர்களுக்கு இன்னொரு திருமணத்தை செய்து வைத்தார்கள். இந்த மகன் பாருங்கள், 5-6 வயசு இருக்கலாம். அவருக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஒரு பாட்டி அம்மா அவர்களை வளர்த்தார்கள். அவர்களுடைய இருதயத்திலே வேதனை, படிக்க முடியவில்லை, தாய் இல்லை, தகப்பன் இல்லை, அநாதரவாய் நின்றிருந்த ஒரு நிலைமை. ஆனபடி நாள் பாருங்கள், ஒரு டீனேஜ் வயது வருகின்ற வேளையிலே ஒரு ஊழியக்காரர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். என் மகனே, ஹலிலூயா, என் வார்த்தைகளை கவனி, ஹலிலூயா. இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே அதுவரையும் அவரை மகனே என்று கூப்பிடுவதற்கு ஒருவரும் இல்லை. அந்த மகனே என்கிற வார்த்தை கேட்ட உடனே அந்த அப்பாவுடைய சத்தம் அந்த மகனுக்கு கேட்டது. ஹலிலூயா. வேண்டிய சமாதானம் அந்த இருதயத்தை நிரப்பினது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்மோடு கூட வந்தவர்கள், கூட இருந்தவர்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட நம்முடைய தாயின் தகப்பன் நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஹலிலூயா. ஆபிரகாமை போல நம்முடைய தேசத்தை விட்டு, நம்முடைய ஜனங்களை விட்டு, நம்முடைய உறவுகளை விட்டு, நம்முடைய நண்பர்களை விட்டு, நம்முடைய சுகத்தை விட்டு நாங்கள் இந்த தேசங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். ஹாலேலூயா. சோத்திரம் ஐயா, நன்றியப்பா, நன்றியப்பா. ராஜா தகப்பனே, ஆண்டவரே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? ஹாலேலூயா. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நம்முடைய ஆண்டவர் தான் முதலாவது. ஹலிலூயா. என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி. ஹலிலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே கைவிட்டது போல காணப்படலாம், ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை வழி நடத்துகிற தேவன். ஹலிலூயா. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீர்தானே என் வாஞ்சை எல்லாம், உம்மை

விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர எனக்கு யார் உண்டு? இந்த மண்ணுலகில் உண்மை அன்றி பெற விருப்பம் எது உண்டு? உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர், முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.

0: வாழ்வது என் பாக்கியம். உம்மை தானே நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன், உம்மோடுதான் வாழ்வது என் பாக்கியம். நன்றி ஐயா நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அறிவுற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அறிவுற விருப்பம் எது உண்டு. ஆண்டவராகிய தேவனே, மீண்டுமாய் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்ருவை ஜெயித்தார்கள் சொல்லப்படுகிறதப்பா. எத்தனையோ செய்திகளை நம்முடைய தேசத்திலிருந்து நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஐயா நாங்கள் தேவ பிள்ளைகள் அப்பா ராஜா, உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. இயேசு ரத்தத்தை எங்கள் கையில் ஏந்தி கொண்டு அப்பா யாழ்ப்பாணம் முழுவதும் தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா கரையோர பகுதிகள் முழுவதும் தெளிக்கிறோம். ஆண்டவரே பதுளையிலும் ஆண்டவரே கிளிநொச்சியிலும் முல்லத்தீவிலும் ஆண்டவரே பவனியாவிலும் அன்றாதபுரத்திலும் மாத்தளையிலும் கண்டியிலும் ஆண்டவரே திருவோணமலை மட்டக்களப்பு மத்திய பகுதி கீழ்ப்பகுதி ஆண்டவரே மேல் மாகாணங்கள் வட மாகாணங்கள் வடமராட்சி பகுதிகள் ஆண்டவரே யுத்தம் நடந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே பருத்தத்துற பகுதிகளப்பா வடமராட்சி பகுதிகளப்பா எல்லாவற்றையும் இருக்கிற ஜனங்களுமே அறியட்டும் ஆண்டவரே. அப்பா பாதிக்கப்பட்ட ஜனங்களுமே அறியட்டும் ஆண்டவரே. தேவனே நமக்கு சூத்திரம், ஜனங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்த தேவனப்பா என் தகப்பனாய கர்த்தாவே துதிக்கிறோம். அவர்களுமே அறியாதிருந்தாலும் தேவரே அவருடைய ஆண்டவரே தேவனே அவருடைய வாழ்க்கைய பார்த்து அவர்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா அதே போல ஐயா இந்த யூரோப் தேசங்கள் அமெரிக்க தேசங்கள் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் வாழ்ந்த பூமி அப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ஆண்டவர் ஆகிய தேவனே. அந்த குடும்பங்கள் வழிவழியா இந்த வந்த வாலிபர்கள் எல்லாரையும் ரட்சியும் ஆண்டவரே. இந்த தேசத்து வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஐயா, நம்முடைய தேசத்து வாலிப பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. என் தகப்பனாய தேவனே ராஜா குற்றங்கள் குறைவுகளை மன்னியும் அப்பா ஆண்டவரே. அப்பா அமெரிக்காவுக்கும் கனடாக்கும் இருக்கிற இடையில இருக்கிற டெரிப் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலையாக்கும் ஆண்டவரே. தேவனே மோட்கேஜ்கள் ஆண்டவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஆண்டு இயேசுவின் நாமத்துல ட்ரோப் பண்ணப்பட வேணுமா செவிக்கிறோம். பொருளாதாரங்களில் மாற்றங்கள் வரவிடமா செவிக்கிறோம். பிள்ளைகளை உடைய கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே வாழ் வரட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன்
1: தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க பீடத்தில் நிற்கின்ற பொழுதும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமயங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் போக்கிலும் வரத்திலும் வேலை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்திரதாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்திரை சுத்தமாக நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்து கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரை கரத்தில் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ அம்மா.
2: ஆமேன்.
1: அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம் என்று 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்தடி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். ஆமேன். இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமேன். அருமையானவர்களே, இரண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த குரூப்பிலே நீங்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு அழைப்பு தரும் வரையும் கால் பண்ணாதீர்கள். பர்சனலாக நீங்கள் கால் பண்ண விரும்பினால் என்னுடைய லெஸ்லி என்ற பேரில் இருக்கு, அதில் கால் பண்ணுங்கள். நாளிலே ரெண்டு ஒருவர் கால் பண்ணியதாலே பலரையும் நித்திரையாலே எழுப்பிவிட்டீர்கள். எந்தெந்த நாடுகளில் என்னென்ன நேரத்தில் இருக்கிறார்கள்னு தெரியாது. அது மட்டுமல்ல, அதனாலே ஒருவர் இன்றைய நாளிலே இந்த குரூப்பிலிருந்து விலகிவிட்டார் என்றால் அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார், அவர்களுக்கு இரவு நேரம் 12 மணி எழுப்பிவிட்டீர்கள். தயவு செய்து இந்த குரூப்பிலே போய் ஸ்டார்ட் பண்ணார்கள். நான் உங்களுக்கு 8 மணிக்கு எங்களோட நேரம் 8 மணிக்கு அழைப்பு தருவேன். யூரோப் யூகே நேரம் 1 மணி, யூரோப் நேரம் 2 மணி, இலங்கை நேரம் மாலை 5:30 மணி. அதுக்கு முன்னதாக நீங்கள் அந்த அதில் வந்து கிளிக் பண்ணாதீர்கள் தயவு செய்து. ஏனென்றால் நான் ரெக்கார்டிங் செய்து கொண்டிருப்பேன். அது மட்டுமல்ல, நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய பேக்ரவுண்டிலே பலவித சத்தங்கள் வருகிறது. அந்த சத்தங்களை மைக்கை மியூட் பண்ணி கொண்டு வாருங்கள். நான் மியூட் பண்ணாலும் நீங்கள் திருப்பி எடுத்து விடுறீர்கள். அப்படியாக மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் அடுத்ததாக நாங்கள் ரெக்கார்டிங் செய்து கொண்டிருக்கிறோம். கேட்கின்றவர்களும் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஏனென்றால் பல தடவை இதை சொல்லியிருக்கிறேன், தயவு செய்து அந்த குரூப்பிலே போகாதீர்கள். என்னுடைய பர்சனல் பேரிலே கால் பண்ணுங்கள். நீங்கள் எழும்பின நேரம் நச்சு நேரம் அதை கால் அதை அந்த பட்டனை அமர்த்தாதீர்கள் தயவு செய்து. ஏனென்றால் உலகத்தில் உள்ள எல்லாரையும் எழுப்பி விடுகிறீர்கள். அடுத்ததாக நான் எந்த நேரமும் ஸ்டூடியோவில் ரெக்கார்டிங் செய்து கொண்டிருப்பேன், அதையும் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன். தயவு செய்து, தயவு செய்து இதை மனத்தில் வைத்திருங்கள்.

0: இரவு நள்ளிரவென இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒருவரே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com ஊடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு, அவரிடத்திலே உங்கள் வேண்டுதல்களை கொடுங்கள், முறுமுறுக்காதீர்கள். கர்த்தர் அவருடைய நேரத்திலே எல்லா வேண்டுதல்களையும் அருளி செய்வார். ஆமேன். அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது, எங்களுடைய நேரம் அல்ல. அவருடைய நேரத்தில் அவர் எல்லா வேண்டுதல்களையும் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி தருவார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 எசேக்கியேல் 21 பழைய ஏற்பாட்டிலிருந்தும், புதிய ஏற்பாட்டிலிருந்து லூக்கா 18 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். அதோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நச்சிந்தனை, தேவனுடன் ஒரு நிமிடம், வாக்குத்தத்தம் இவற்றை நாங்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். ஊழியர்கள் அதற்காக வாஞ்சியோடு செய்து அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் ஒலிபரப்பு செய்து உங்களுக்கும் அனுப்பி தந்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டரிலும் போடுகிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எவ்வளவு வேலைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம், ஆயத்தமாக வந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. பல வாரங்களுக்கு பின்னதாக எங்களுடன் சகோதரி வினோ அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருடைய மகளின் திருமண காரியங்களுக்கு கூடாக அவர் தனியாக நின்று வழிநடத்தி திரும்பவுமாக இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே சுகபலன் ஜீவன் கொடுத்து அவரை வழி நடத்துகிறார். அவருடைய மகளையும் கணவனாரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. புதிய வாழ்க்கை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஜெசிமாவுக்கும் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். புதிய வாழ்க்கையிலும் கடந்து செல்கின்ற பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், கர்த்தருடைய ஞானம் முதலீட்டை கொடுத்து கர்த்தர் குடும்பத்தை நடத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. வேலை காரியங்களிலும் குடும்ப காரியங்களிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து சுகபல ஜீவனாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அண்டன் தாசனை அவர்கள் நினைவில்லை பார்ப்போம். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி சிசிலியா அவர்கள் லண்டன் யுகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினோ அவர்கள் நோர்வேயிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி அருந்ததி அவர்கள் காலை வேளையிலே டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும், சௌரி சுஜாத் ஆனந்தராஜா அவர்கள் கிள்ளொச்சி இலங்கையிலிருந்தும், பாஸ்டர் தனசேகரன் அவர்கள் பதுளை இலங்கையிலிருந்தும், நிர்மலா மரியா, சௌரன் சார்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இரவு வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கவங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் நாங்கள் சௌரி ஜானட் அவர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வாழ்த்தி வரவேற்போம். ஜெர்மன் தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர் மீதியான ஜபங்களை தொகுத்து வழங்குவார். கர்த்தர் தாமே இந்த ஜபங்களை கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு உங்கள் எல்லோரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் நாளைய நாளிலே எங்களுடைய அபிஷேக ஆராதனை இருக்கிறது. இதே வேளையிலே பாஸ்டர் வானர் அவர்கள் நாளே செய்து கொடுக்கிறார். நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் விவேகானந்தன் அவர்கள் பாரிஸ் பிரான்சிலிருந்து செய்தி எடுத்து வருகிறார். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ்.
1: சங்கம வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேயத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வலிமையா வழி நடத்துவாராக. நாளிலே நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க ஆயத்தப்பட்டு வந்திருக்கிறோம். அங்கு சங்கீதம் 127:4 படி இதோ பிள்ளைகள் கத்தரால் வெறும்

0: சுதந்திரம் கற்பத்திங்கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. ஆகவே நீதிமொழிகள் 17:6 பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோரின் கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், பெற்றோர்கள் மிக மிக முக்கியமான சொத்து பிள்ளைகளுக்கு. அதே நேரம் பிள்ளைகளின் முதல் வகுப்பறை பெற்றார் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் முதல் வகுப்பறை மட்டுமல்ல, முதல் ஆசிரியர்கள் ஆசிரியர் பெற்றார்களே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பெற்றோர் பிள்ளைகளின் ஆணி வேராய் இருக்கிறார்கள். இந்த ஆணி வேர் சரியா இருந்தா பிள்ளைகளின் வளர்ச்சி அதிகமாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பிள்ளைகள் வளர்ந்து பூத்து குலுங்குற பூக்கள் அந்த வேரின் பலத்தை பொறுத்துத்தான் இந்த பூக்களின் வசீகரம் அமையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து நேரம் செலவழிக்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளுக்காக நேரம் செலவழிச்சு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை பிள்ளைகள் மேல் வெளிப்படுறதை உங்கள் கண்கள் காணும். ஏனென்றால் மகிமை பிள்ளைகள் மேல் அங்கு நிழலிடும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மற்றவர்களோடு அது மட்டுமல்ல, மற்றவர்களோடும் அன்பாயும் ஒற்றுமையாயும் நம்பிக்கையும் காத்து பிள்ளைகளுக்கு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடியும், பெற்று கொடுக்கவும் முடியும். ஏனென்றால் நீங்களும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைகள் அங்கு பிதாக்களின் சொத்துரிமை, அவர்களை அங்கு பாதுகாப்பதில் அங்கு அக்கறை காட்ட வேண்டியது பெற்றார்தான். ஜாக்கோவின் சுதந்திரத்தினால் அவர் எங்களை போஷிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் உண்மையிலேயே என்னுடைய மகன் சிறு வயதிலே கதைக்காம இருந்த போது எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெர்மன் ஒரு டாக்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து அவருக்கு அந்த பேச்சு பயிற்சியை கற்றுக் கொடுக்கும் போது என்னையும் சேர்த்துத்தான் வைத்து கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் தாய் இல்லாம புள்ள கற்றுக்கொள்ள முடியாது, பிள்ளை இல்லாம தாய் கற்றுக்கொள்ள முடியாதுன்னு அந்த டாக்டருக்கு தெரியும். அதே மாதிரி அவர்கள் அது எங்கள் ஜெர்மன் அரசாங்கத்தினால் அது செய்யப்படுகிற காரியங்கள். அவர் வீட்டு வந்து அந்த அவர் கதைக்காம ஏன் இருக்கிறார் என்று எல்லாம் செக் பண்ணி அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா கதைக்க முடியாம இருக்கிறார் என்று அவர்கள் திறப்பி கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது என்னையும் சேர்த்து அந்த பிள்ளைக்கு திறப்பி கொடுத்து இன்றைக்கு அவன் பாலிமெண்டில நிக்கக்கூடியவனாய் கத்தர் மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் அவன் பேசுறதுக்கு அந்த சிறு வயதிலே அவனுக்கு அந்த வல்லமை இல்லை. ஆனால் கத்தர் எங்களுக்கு ஒரு டாக்டரை கொடுத்து எங்களையும் பயிற்சிக்க பண்ணி அதை செய்து முடித்தார். ஆகவே உங்களுக்கும் எல்லாருக்கும் அப்படித்தான். நாங்கள் ஆண்டவற்ற காரியத்துல நாங்கள் ஆணிவீரா நிற்போமா இருந்தா எங்களுடைய பிள்ளைகள் பூக்குற அங்கு வசீகரமாய் மாற்றப்படுமார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் பாஸ்டர் அவர்களை அழைத்து கொண்டு எங்களுடைய பிள்ளைகள் சாமர்த்தியமான பராக்கிரமசாலிகளாய் வாழ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த இணைப்பிலே இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இப்படியாய் தேவனுடைய சாமர்த்தியமாகிய அந்த பராக்கிரமசாலிகளாய் பிள்ளைகள் வாழணும். ஏனென்றா பிள்ளைகளின் பராக்கிரமம், வாலிபர்களின் பராக்கிரமம் அவர்களுடைய தேவனுடைய அலங்காரமாய் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகளை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆகவே நான் அவர்களுக்காக பார்த்து அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி
1: நடத்தினார். உம்மை துதிக்கிறோம், தோதரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம். நீங்கள் இந்த தேவன் எங்களை நீர் படைத்த தேவன், உயிராகினது உயிர் தந்த தேவன், ஒவ்வொரு வாலிபர்களையும் இந்த காலத்துல நீர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த வாலிபர்களுக்கு அந்த பராக்கிரமத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அந்த இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது இயேசுவுடைய வசனத்துல நிறைந்திருக்கும் பொழுது பொல்லாங்க அதை ஜெயிக்கிற பராக்கிரமத்தை கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வாலிபத்தில ஊழியம் செய்த ஒவ்வொருவருக்கும் நீர் யோசேப்புக்கு பராக்கிரமத்தை கொடுத்தீர். அந்த ஞானத்தை கொடுத்தீர், பாவம் செய்யக்கூடாது என்ற ஒரு உணர்வை கொடுத்தீர். ஆண்டவரே, இந்த காலத்தில வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் உம்முடைய பராக்கிரமத்தை, உம்முடைய ஞானத்தை, புத்தியை, அறிவை, தேவனோடு வாழுகிற வாழ்வை கொடுக்கப்படியாக. குமாரர்களும் குமாரத்திகளும் தரிசனம் காண செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களும் சமாத்தியமாக வாழ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, வாலிபர்களுக்கு நீ பராக்கிரமத்தையும் கொடுத்திருக்கிறீர். அந்த பராக்கிரமத்தோடு உம்முடைய ஆவியும் செயற்படும் பொழுது சத்துரு நெருங்க முடியாது. பொல்லாங்கானை ஜெயத்தை நீ கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளில் உள்ள ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வாழ்வுகள் எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக, இந்த கடைசி காலத்துல இந்த மக்கள் அழிந்து போகாதபடி நீர் எங்களை உம்முடைய இயேசுவின் குடும்பமாக ஒவ்வொரு வாலிபர்களையும் உள்ளந்து கொள்வீராக. இந்த எழுப்புதலைக்கான ஒரு ஒரு எல்லா தேசங்களிலேயும் இயேசு அறிகிற அறிவை மக்கள் பெற்றுக்கொள்ள இளைஞர்களை எழுப்புவீராக, வாலிபர்களை எழுப்புவீராக. விசேடமாக இலங்கை தேச வித்தியா தேசம், இந்த தேசத்துல வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கருத்தா ஜபிக்க துதிக்க ஆண்டவரே, அந்த வாலிபர்களுக்கு சமாத்தியத்தை கொடுப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று அவர்கள் அப்போஸ்தலர் மூலமாக செய்த காரியங்கள். இன்றைய காலத்துல வாழுகிற ஒவ்வொரு வாலிபர்களும் உண்மை அறிகிற அறிவை கொடுத்து, உம்முடைய பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை கொடுத்து, புல்லாங்கானை கட்டி ஜபிக்க, இயேசு கிறிஸ்துவின் நற்கிரியைகளை கட்டவிழ்த்து வாழ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டு பிரேசிலீட்டா குடும்பத்தில் உள்ள வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு உங்களோடும் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டருடைய மகனுக்காக ஜெபிக்கிறேன், மகனுக்காக ஜெபிக்கிறேன், கணவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நீ உம்மை மகிமைப்படுத்துற குடும்பத்தை, இயேசுவை உயர்த்துற குடும்பத்தை நீர் உயர்த்தினதை சாட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். உம்மை உயர்த்தும் பொழுது அந்த வாய்வன் சிறு வயதுல உம்மை மகிமைப்படுத்தின பொழுது நீர் அப்படியான குடும்பத்தை, மகனை மகளை நீர் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எல்லா பிரஸ்தாபங்களை பார்த்திலும் வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. ஆண்டவரே, இந்த இடத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும் குடும்பங்களும், அந்த வாலிப பிராயத்தில் இந்த பாவ சாப காரியங்களை அண்டி போகாதபடி, போத வஸ்துக்களை அண்டி போகாதபடி, அந்த சமாத்தியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். அபிஷேகத்தோடு அவர்கள் வாழ, அபிஷேக துவங்களை முறிக்க, மனித ஆசைகள் மாம்ச சிந்தைகளை அகற்றி போட, உம்முடைய ஆவியினால நிரப்பி ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்கிறாக. வினோத் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், என்னுடைய மகளுக்காக ஜெபிக்கிறேன். உம்மை தேடுகிற உம்மை தேடுகிற ஒவ்வொரு ஒருவரும் வெட்கப்பட்டு போதவில்லை. இந்த குடும்பத்தோடு கூட இருக்கும் ஒவ்வொரு இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் விசேடமாக கூட இருந்து இயேசுவின் குடும்பமாக வாழ உதவி செய்யும். துதிகான மகிமை உண்டான மைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
0: நாங்கள் ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து, உங்கள் ஆலயத்தில இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து பலவாங்காய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். நாங்க பாஸ்டர் தனசேகரம் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: Praise the Lord, sister.
0: நீங்க சங்கீதம் 127:5 படி வாழ வயதின் குமாரன் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. ஆகவே இந்த பிள்ளைகள் அம்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் இந்த வாலிப பிள்ளைகள் தங்களுடைய அந்த பலத்தை, தேவன் கொடுக்கிற அந்த பலத்தை எடுத்து தேவனுக்கென்று ஊழியம் செய்ய சபை பிள்ளைகள் ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேணும். வாலிப ஜோதிகள் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு வைராக்கியம் அவர்களுக்குள்ள வர வேணும், ஆவியின் ஏவுதல் வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க. பாஸ்டர் தனசேகரம் அவர்கள், நீங்க காம மேக்கோவில இருக்கு, ஜபிக்கிறீங்களா?
2: ஓகே ஓகே சிஸ்டர், ஜபிக்கிறேன். நன்றி சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, சுவாமி கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவரே இதே நாட்களுக்குள் வந்து கொண்டிருக்கிறோம், அதற்கு உமது கிருபையோடு எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி. விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஜப கூடுகையிலே ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே பலவான்கள் கைகள் வாலிப பிள்ளைகளே உங்கள் சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், சபைகளில் உள்ள பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே சபை ஊழியர்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோரும் உன்னுடைய ஜீவனுள்ள வார்த்தையை கற்று சத்தியத்தை கற்று உமக்குள்ள கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தமமாய் நின்று ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவரே ஒரு கிருபை நீங்க செய்ய வேண்டும்படியாக நான் மன்றாடுகிறேன். ஆண்டவரே நீங்க நல்லவர், உம்மாலே எல்லாமே கூடும், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வாலிப பிள்ளைகளையோடு ஆண்டவரே நீங்கள் பேச வேண்டும், பேச வேண்டும், அவர்கள் உள்ளத்திலே நீங்கள் பேச வேண்டும். உலகத்தை நோக்கி ஓடாதபடி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை நோக்கி ஓடத்தக்கதாக ஒரு கிருபையை நீங்கள் கொடுக்க வேண்டும். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, இலங்கை தேசத்திலே ஆண்டவரே ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் சக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு அவர்கள் வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஆண்டவரே நீங்கள் அறிந்திருக்கிற தெய்வம், சமூகத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் ஞானத்தோடு அவர்களுக்கு பேசி அவர்கள் உமக்குன்று எழும்பி பிரகாசிக்க ஊழியம் செய்யத்தக்கதான ஒரு கிருபையை நீங்கள் கொடுக்க வேண்டும்படியாக இலங்கை தேசம் மாத்திரம் உலக தேசத்தில் இருக்கிற உம்முடைய திருச்சபையில் உள்ள உம்முடைய சத்தியத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படியாக ஆண்டவரே இதோ இந்த சங்கம ஊழியத்துக்கூடாக ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் உலகத்தை ஆண்டவரே சங்கமும் ஆண்டவரே வானொலி கூட நடத்தி கொண்டிருக்க இந்த ஊழியத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், அந்த தேவதாசனை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த இந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன். ஓகே சிஸ்டர், தேங்க் யூ.
0: எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா கத்தர், நன்றி பாஸ்டர் கத்தர், உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரேசலோ ஐரீன் நீதிமொழிகள் 22:6 படி பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதி வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி எழுதியிருக்கிறபடி இந்த வாலிப பிள்ளைகள் அந்த சிறு பிள்ளையிலே அவர்கள் பழக்கிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். பெற்றாருக்கு அதுக்குரிய ஞானங்கள் அறிவுகள் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் வாலிப மாணவர்களுடைய காரியங்கள் மாற்றப்படுகிற காரியங்களில் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படணும். ஏனென்றால் ஆவியானவருடைய அனுக்கிரகம் அனுகூலமான கருத்துக்கள் அவர்களுக்கு இருக்குமானால் அவர்கள் விட்டு விட மாட்டார்கள். அதற்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
3: ஆமே அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாந்த நாளுக்காய் இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பாண்டை நாள் முழுவதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே, பாந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம் கத்தாவே. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா, ஒரு பிள்ளைகளையும் நேரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சிறு குழந்தையிலிருந்து கத்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்டு வளர்க்கத்தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன். வளரத்தக்கதான கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோருக்கும் கத்தாவே நல்ல ஞானத்தை இந்த நாட்களிலே கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்களை கத்தாவே அப்பா சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாதபடிக்கு எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய சொந்த வேலை காரணமாக அப்பா பிள்ளைகளை அழைத்து வர மறுக்கிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கத்தாவே அப்பா அவர்கள் அந்த பிள்ளைகளை கத்தாவே சிறு வயதிலிருந்தே உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கத்தாவே அப்பா உங்களுடைய பிரசன்னத்திலே வளரத்தக்கதாய் தேவன் அந்த பிள்ளைகளை கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களுடைய இருதயத்திலும் தேவன் பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த சிறு வயதிலிருந்தே கத்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு வளரும் போது கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அந்த பிள்ளைகள் இடையடி விடாதபடிக்கு தங்களையே தாங்கள் காத்துக்கொள்ள தேவன் கிருபை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே அப்பா பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை உம்முடைய இலக்கம் உம்முடைய தயவை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப வயதாகும் போது கத்தாவே அவர்கள் இடறி விடாத படிக்கு இந்த வார்த்தைகள் கத்தாவே அப்பா அவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. அப்பா அதை ஆரம்பத்திலிருந்தே கற்றுக் கொடுக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு திருச்சபையிலும் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை தேடி பிடித்து எடுத்து கத்தாவே அந்த பிள்ளைகளுக்கு கற்பிக்கத்தக்கதான கிருபையை கூட அந்த சபைகளுக்கு தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் வராவிட்டால் கத்தாவே அப்பா சபையில் உள்ள சண்டே ஸ்கூல் டீச்சர்மார் கத்தாவே அந்த பிள்ளைகளை தேடி கண்டுபிடித்து கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அவர்களை கற்றுக் கொடுக்க தேவன் அவர்களையும் ஊக்குவிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா வாலிபன் எதனால் தன்னை சுத்தம் பண்ணிக்கொள்ள உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த சிறு வயதிலே அந்த வார்த்தைகளை கொடுக்க தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ சிறு குழந்தைகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உண்மை அறியாம இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா குடும்பங்களிலே அப்பா குடும்ப ஜெபம் இல்லை ஆண்டவரே. அப்பா குடும்பத்திலே பிள்ளைகளை வைத்து ஜெபிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்கும் தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பெற்றோர்கள் கத்தாவே அப்பா அந்த பிள்ளைகளை கத்தாவே உம்முடைய வார்த்தையின்படி வளர்க்க தேவன் கிருபை கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்த தேவன் வார்த்தை கொண்டு பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கத்தாவே ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா அந்த பிள்ளைகளை கத்தாவே உமது வழியிலே நடத்த தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இப்படி எல்லாம் செய்ய முடியாத படிக்கு அந்த பெற்றோர்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளத்தக்கதான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வாலிப வயதில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூட உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கிறதான கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுடைய செவிகள் எல்லாம் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தை தேவன் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைகளை கேட்க முடியாத படிக்கு ஊழியங்கள் செய்ய முடியாத படிக்கு வாலிப பிள்ளைகளுக்கு வருகிற எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க தகப்பனே. அப்பா அந்த போன்களுக்கு அடிமையாகி கத்தாவே எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே அப்பா ஜாமம் மட்டும் கத்தாவே அந்த போனை பார்த்துட்டு கத்தாவே விடிய காலையிலே ஆலயத்துக்கு எழும்பி போக முடியாத படிக்கு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படியான பிள்ளைகள் எல்லாம் தேவன் இங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் கத்தாவே ஒவ்வொரு ஊழியர்கள் மிஷனர்கள் சுவிசேஷர்களை தேவன் எழுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசம் முழுவதுமாய் கத்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா கத்தாவே அப்பா உடைய வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்டு அதன்படி வளர கத்தாவே தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு பெற்றோரையும் கூட கத்தாவே மீண்டுமாய் மது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் வளர்வது கத்தாவே பெற்றோரின் கரத்தில் இருக்கிறது கத்தாவே. அப்பா உண்மை பற்றியான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து வளர்க்க கத்தாவே தேவன் அவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க கத்தாவே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிலும் நல்ல சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோரின் சமாதான குளைச்சல்னால் இந்த பிள்ளைகள் அதேரியப்பட்டு போகிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியெல்லாம் இல்லாத படிக்கு கத்தாவே பிள்ளைகள் நல்லபடியாய் வளரத்தக்கதான சூழ்நிலைகளை ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒரு சிறு குழந்தைகள்ல இருந்து வாழ்வ பிள்ளைகள் வரை ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தேவன் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே அந்த பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிற முடியை சத்தியின் மறைவில வைத்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க கேட்டாவே. அப்பா பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை நல்ல ஞாபக சக்திகளை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே கேட்டாவே. எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சகோதரி பிள்ளைகள் பேர குழந்தைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இணைப்பில் வந்து ஜெபித்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனி ஜெபிக்க இருக்கிற ஒரு மனப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனை. ஜன சகோதரிக்காய் கணவர் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க செய்யற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகம் அதிகமாய் உமக்கண்டு எழும்பி பிரகாசிக்க கத்தாவை அநேக காரியங்களை செய்ய தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். மட்டுமா என்னை வழி நடத்தின எபினேசரையும் கூடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இவரும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
0: ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்களோடு கூட இருந்து ஊழியங்களோடு கூட இருந்து குடும்பத்தோடு கூட இருந்து எல்லா தேவைகள் வாஞ்சகளையும் சந்தித்து நடத்துவாராக. ஆமென்.
3: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர் கேத்தர். உங்கள் எல்லாரையும் அப்படியே
0: ஆசீர்வதி. நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா
4: பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட். நீங்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய நாட்கள்ல பூத வஸ்து அல்ல இருக்கிற பிள்ளைகள் கொலைகள் கொள்ளைகள் இப்படியான காரியங்களை தீமையான தீங்கான காரியங்களை செய்யறவர்கள் மனம் திரும்பி தேவனுக்குள்ளே கண்ண வரக்கூடியதா கத்தர் உதவி செய்ய வேணும். ஒரு அனுக்கிரகம் அவர்கள் மேல இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் மேல் உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. ஆவியானவரே, நீர் படைத்த செல்வங்கள் அப்பா. அப்பா பிதாவே, அவர்கள் மேலே உமது கனிவை காட்டும் தகப்பன். ஆவியானவரே, இந்த பூச வஸ்துகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா, இந்த கொடிவரிகள் நடமாட்டங்களிலிருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இவற்றை எல்லாத்தையும் அழித்து போடும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பாலன்களை உமது கரங்களில் ஒப்படைக்கவும் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த போதுவத்திலிருந்து அவர்களை நீக்கி அப்பா இந்த குடிவரிகள் எல்லாம் நீக்கப்பட வேணும் தகப்பனே. உம்மால் ஆகும் தகப்பனே. நீ நினைத்தால் ஒரு நொடிப்படுதலே எல்லாம் இதை அழித்து விட வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் மனம் திரும்பி அப்பா தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக மாறச் செய்யும் தகப்பனே. அன்பான தகப்பனே, உங்களிடம் ஓடி வர செய்தும் தகப்பனே. அப்பா உமது நாமத்தை எங்கு சென்றாலும் உச்சரித்து அப்பா தேவசாட்சிகளுக்குரிய பிள்ளைகளாக எங்கும் ஜொலிக்கப்படும் தகப்பனே. அப்பா இளம் பெண்களும் ஆண்கள் எல்லோரையும் உமதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே அவர்களோடு கூட இரும். அவர்கள் கரங்களை பற்றி கொள்ளும் தகப்பனே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுந்த தகப்பனே. ஆவியானவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுந்த தகப்பனே. அப்பா பிதாவே என்று அவர்கள் கூவி அழைக்க பண்ணும் தகப்பனே. அப்பா உமக்கு சித்தமானால் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே தகப்பனே. அப்பா உமது உமது சத்தத்தை அவர்களின் மேல் தெளியும். உமது ரத்தத்தை தெளியும் தகப்பனே. அப்பா அவர்கள் மனந்திரும் போய் அப்பா உண்மை நாடி ஓடி வர உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் கூவியழைக்கிறோம் தகப்பனே. இளம் பிள்ளைகள் வழி தவறி போகாத வண்ணம் அப்பா, அப்பா கூடாத நடமாட்டங்களுக்கு போகாத வண்ணம் காத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா அவர்களை சூழ்ந்து கொண்டு வந்தாலும் அவர்களை நீக்க நீர் நல்ல வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பாதுகாரும் தகப்பனே. அப்பா அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா அவர்களை எந்த தீங்கும் அவர்களுக்கு நேரிடாத பண்ணும் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே அவ்ஜானவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, இந்த பிள்ளைகள் மேல் உம்மது கரம் இருப்பதாக, உம்மது கரம் இருப்பதாக. அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும் தகப்பனே. அப்பா அவர்கள் தகப்பன் தாக்கி அப்பா சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா அவர்கள் மனநொந்து வெந்து போயிருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் என்ன குற்றம் குறை நாங்கள் செய்தோம், இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி தடுமாறி நிற்கிறார்கள் என்று ஏங்கி நிற்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா நீர் அவர்களுக்கு அன்பை செலுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்கள் அவருடைய சங்கமவானுடைய ஆசீர்வதியும், அவர்களின் தேவைகளை சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை சந்திக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே இந்த சங்கமவானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரும் ஜபிக்கிறேன் தகப்பனே. அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களின் தேவைகளை சந்தியும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவேகனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா அவர்கள் பிள்ளைகளை அப்பா உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, வினோ சிஸ்டர் வந்திருக்கிறார், மகள் வந்திருக்கிறார். அப்பா அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரையும் பாதுகாத்து வழிநடத்துறதுக்கா உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அம்மா. கர்த்தர் உங்களோடும் உங்கள் வீட்டாரோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: உங்களோடும் இருப்பாராக.
0: ஆமேன். நாங்கள் வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு, இயேசிமா அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு, அவருடைய மருமகனையும் வரவேற்றுக் கொண்டு, பிரைஸ் தி லார்ட். வினோ,
5: பிரைஸ் தி லார்ட்.
0: பிரைஸ் தி லார்ட் அண்டி. பிரைஸ் தி லார்ட் அம்மா. எப்படி இருக்கிறீங்க? புது வாழ்வு?
5: நல்ல சுகமா இருக்கிறேன். நேத்து தான் வந்தேன் நான்.
0: ஆமென் ஆமென்.
5: நீங்க எல்லாரும் எனக்காக ப்ரே பண்ணி, நீங்கள் என் கல்யாண வாழ்க்கைக்காக, என் கல்யாணத்து நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணி, நீங்கள் எல்லாருக்கும் மிக பெரிய நன்றி. அதை விட இயேசப்பாவுக்கு பெரிய பெரிய நன்றி. எல்லாத்தையும் சிறப்பா வடிவா எல்லாத்தையும் நடத்தி எங்களுக்கு தந்தவர், ஒரு குறையும் இல்லாம எல்லாத்தையும் சிறப்பா எங்களுக்காக நடத்தி தந்தவர். எல்லாரும் நீங்க எங்களுக்காக மினைக்கட்டு இருந்து ஜெபிச்சதுக்காக எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி.
0: ஆமென் ஆமென். கர்த்தர் பெரியவர். படிப்பு காலத்தில இருந்தே மட்டுமாய் வேலை காரியங்கள் மற்றும் குடும்ப காரியங்கள் இத்தனைக்கும் பிள்ளைக்கு கர்த்தர் பெரிய கிருபியை தந்திருக்கிறார். உண்மையிலே எத்தனையோ நேரம் பிள்ளை மடி சோர்ந்திருந்தது, அந்த நேரம் எல்லாம் தூக்கி நிறுத்தி ஆண்டவர் செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் நாங்களும் சேர்ந்து நன்றி சொல்லுகிறோம். எல்லாத்தையும் விட உங்களுடைய அம்மாவுக்கும் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றா நாங்கள் சாட்சியை கேட்டோம், தனிய உறுத்தியாய் நின்று அநேக காரியங்களை செய்து முடித்தா என்று சொல்லி சாட்சி அந்த இடத்தில் இருந்து வந்தது. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையிலேயே வினோக்கு கொடுத்த பலத்துக்காக நானும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
6: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சுஸ்திரம். எல்லாருக்கும் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுறேன். அத்தோட ஜெபிச்சு எனக்காக, இந்த பிள்ளைக்காக, இந்த கல்யாண காரியங்களுக்காக ஜெபித்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு, இந்த சங்கம வானொலியில இருந்து மற்றும் எல்லோருக்கும் வெளியிடங்களிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும், எனக்காக ஜெபித்த அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். கல்யாணம் சிறப்பாக நடந்தது. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், குழப்பங்கள் எவ்வளவு வந்தது, ஆனாலும் ஆண்டவர் அதில் எல்லாவற்றிலும் இருந்து எனக்காக யுத்தம் பண்ணி, எனக்காகவும் என் பிள்ளைக்காகவும் யுத்தம் பண்ணி வந்த எல்லா தடைகளை நீக்கி போட்டு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தார். மற்றது முக்கியமாக காணா ஒரு கல்யாணத்தை போல அந்த இடத்துல சிறப்பான ஒரு அற்புதத்தை செய்தார். சாப்பாடுகள் எல்லாம் மிஞ்சினது. நிறைய பலகாரங்கள்ல நான் நினைக்க முடியாம இருந்தேன், என்ன இப்படி எல்லாம் மிஞ்சி இருக்கே திரும்பவும்ன்ட்டு யோசிச்சேன். அளவா அந்த ஒரு ஒரு கொஞ்சம் தான் மிஞ்சி பண்ணச்சேன். ஆனா நிறைய நிறைய மிஞ்சினது பலகாரங்கள். சாப்பாடுகள் எல்லாம் நிறைவா நடந்தது. காரணம் ஒரு கல்யாணத்தை போல என் தேவன் என் பிள்ளைன்ற காரியத்தை நல்லா நிறைவாக நடத்தினார். நான் சொல்ல போனா கன நேரம் இதுக்கு பிடிக்கும் உங்களுக்கு, கன நேரம் நீங்க ஜபிக்க முடியாத நேரங்களாக மாறும். அப்படி நான் இந்த சாட்சி அவ்வளவு பெரிதாக இருக்குமானாலும் சின்னொரு சாட்சிய சின்ன இதாக நான் சொல்லி முடிக்கிறேன். சிறப்பாக நடத்தினார். தனியா நான் என்னண்டு தனியா செய்து முடிப்பேன் என்று நான் நினைக்கல. சில வேளையில ஜெனட்டாக்கா உங்களோட கதைப்பேன், என்னக்கா இப்படி என்று சொல்லி யோசிப்பேன். ஆனாலும் எனக்கு உள்ளுக்கு ஒரு தைரியம் இருந்தது, என்னால் முடியும், என்ன ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், என்ன தண்ட பிள்ளைய கொண்டு நடத்துவேறன்னு சொல்லி எப்பவுமே என் மனதில் அந்த ஒரு வார்த்தை சொல்லிக்கொண்டே இருந்த, அந்த எனக்கு அவர் வந்து சொல்லிக்கொண்டே இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ போ இந்த இடத்துக்கு போறனால் நான் இருக்கிறேன், நீ போ என்று சொல்லித்தான் நான் போவேன். பயணங்கள் சென்றாலும் சாமான்களுக்கு போனாலும் வேண்டினாலும் நான் இருக்கிறேன், நீ முன்ன போகண்டா, அந்த இடத்திலிருந்து மாத்துவார். இன்னொரு ஆக்கள் அந்த இடத்த பிரச்சனையா இருக்கும், பிறகு பார்த்தா வேற ஒரு ஆக்கள் வருவினம் அந்த இடத்த. அப்படி அந்த எனக்கு நேர நான் கண்ணால கண்ட நான் எந்த தன்னுடைய தூதர்களை கொண்டு என்ன வழி நடத்தினார்ட்டு நான் என்ற கண்ணால உண்மையில நான் கண்ட நான். அப்படி எல்லாரும் ஆண்டவரோட கூட இருந்தார், முடியாத காரியத்தையும் முடிய பண்ணுவார் என் தேவன். ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். கர்த்தாவே சகலதையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடித்து ஒரு சமாதானத்தை உங்களுக்கு கொண்டு வந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகவே என் நாளிலே பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும் நீங்க காண கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களோட மகனுக்காக.
6: எனக்கு முதல் மகள் வந்து பிள்ளைகளுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவா, ஜெபிச்சு முடிஞ்சோன்னா நான் என்னத்துக்காக
0: ஜெபிக்கிறேன். நீங்கள் என்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர் வேளின் பகுதியிலே அவர் கொன்பன் சொண்டுக்கு கடந்து சென்றிருக்கிறார். அந்த இடத்திலே இவர் ஒரு கருப்பினம் இப்பத்தே நிலைமையில வேளில நிக்கிறது, கொட்டையில நிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியங்கள் இருக்குது. அவருடைய பாதுகாப்புக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். அவர் கொன்பன்ஸ்ல கூட ரெஸ்ட் பெற்றா பெர்ஃபெக்டா இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேணும்ண்டு யசிமா நீங்கள் எங்களுடைய மகனுக்காகவும் மற்ற வாலிப பிள்ளைகள் ஜபத்திலே வழி நடத்துங்கள்.
5: அப்பா தேவனே, அப்பா இந்த நாளை தந்ததுக்குமைக்காக உமக்கு கோடி நன்றி என் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில எங்களை கூட இந்த வழி நடந்ததுக்காக கோடி நன்றி என் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில என் ஆண்டவரே இந்த சகோதரன் உங்களோட கையில ஒப்படைக்கிறேன் அப்பா. அப்பா இந்த கான்ஃபரன்ஸ்ல என் ஆண்டவரே நீங்கள் தான் அவரோட கூட இருந்து எந்த தடைகளும் வராத படிக்க என் ஆண்டவரே நீங்க தான் அந்த கான்ஃபரன்ஸை சிறப்பாக நடத்தி முடிக்கும் படிக்க என் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த தடைகளும் வராத படிக்க சமாதானத்துடன் அற்புதங்களை செய்யுங்க என் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தான் கூட இருந்து எல்லாவற்றையும் காரியங்களை நீங்க தான் வழி நடத்தி கூட இருந்து காத்து கொள்ளும் படிக்க என் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களோட பிள்ளையில நீங்க கைவிடாத தேவன் என் ஆண்டவரே. எந்த வித தடைகளும் வராத படிக்க என் ஆண்டவரே சமாதானத்தோடும் சந்தோஷத்துடனும் அந்த கான்ஃபரன்ஸை முடிக்கத்தக்கதான கிருபையை கொடுங்க என் ஆண்டவரே. தயவை காட்டுங்க என் ஆண்டவரே. மனித தயவுகள் என் ஆண்டவரே போக்குலையும் வரத்திலும் என் ஆண்டவரே காட்டுங்க என் ஆண்டவரே. பாதுகாக்கும் தேவனே அப்பா நீங்கள் தான் ஆண்டவரே. அந்த சகோதரனோட கூட இருந்து அற்புதங்களை நடத்தத்தக்கதாக அந்த கிருபையை கொடுங்க என் ஆண்டவரே. அப்பா போக்கிலும் வரத்திலேயும் என் ஆண்டவரே இருக்கிற இடங்கள்லையும் போற வார இடங்கள்லையும் எல்லாவற்றிலையும் என் ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் என் அற்புதங்களையும் காட்டுங்க என் தேவனே. நீங்கள் தான் அவரோட கூட இருந்து எல்லா வித சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தேன் ஆண்டவரே. அந்த கான்ஃபரன்ஸ்ல அற்புதங்களை காட்டுங்க என் தேவனே. நீங்கள் தான் அவர் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும் படிக்க என் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா அதே போல என் தேவனே வாலிப பிள்ளைகளுக்காக என் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த தேசத்துல இருக்கிற எல்லா தேசத்திலே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு சவால்களையும் நீங்க தான் கண்டிருக்கிறீங்க தேவனே. என்ன வித பாதிப்புகள் ஏற்படுறது என்று இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஒருவரே தெரிந்து வைத்திருக்கிறீங்க தேவனே. அப்பா எல்லா பிள்ளைகளையும் கூட இருந்து நீங்க தான் காத்திருந்து வழி நடத்தும் படிக்க என் ஆண்டவரே ஜெபிக்கிறேன் அப்பா. சமாதானத்தை கொடுங்க என் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் பாதுகாருங்க என் ஆண்டவரே. அப்பா திக்கெட்டை விட்டு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கூட இருந்து காத்து கொள்ளுங்க தேவனே. அப்பா எந்த வித பாதிப்புகளும் ஏற்படாத படிக்க என் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலையும் வேலைகள்லையும் படிப்பிலையும் எல்லாவற்றிலையும் என் ஆண்டவரே, நீங்க தான் இந்த வாலிப பிள்ளைகளோட கூட இருந்து காத்து கொள்ளும் படிக்க என் ஆண்டவரே ஜபிக்கிறேன் அப்பா. ரட்சிப்பின் பாதையில என் ஆண்டவரே அவையிலே கொண்டு போய் நீங்க தான் ஆண்டவரே வழி நடத்தும் படிக்க என் ஆண்டவரே ஜபிக்கிறோம் அப்பா. கூட இருந்து எல்லாவற்றையும் காத்து கொள்ளுங்க என் ஆண்டவரே, வழி நடத்துங்க என் ஆண்டவரே, உங்களோட பாதையில நடத்துறதுக்கு என் ஆண்டவரே, அவையில நடத்து வைக்கிறதுக்கு என் ஆண்டவரே கூட இருந்து காத்து கொள்ளுங்க என் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளோட நீங்க தான் வழி நடத்தி என் ஆண்டவரே, உங்களோட கிருபையை நீங்க தான் நடத்தி வைக்கும் படிக்க என் ஆண்டவரே ஜபிக்கிறேன் அப்பா. உங்களுடைய சித்தம் படிக்க எல்லா வாலிப பிள்ளைகளையும் நீங்க தான் ஆண்டவரே பொறுப்படுங்க என் தேவனே, கூட இருந்து காத்து கொள்ளுங்க அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அப்பா, ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன். நன்றி இயேசுமா. கர்த்தர் உங்களோட கூட இருந்து இன்னுமாய் புது வாழ்விலும் புது ஆசீர்வாதத்தோடும் புது பலத்தோடும் ஆண்டவர் நடத்துவாராக. ஆமேன்,
5: ஆமேன். நன்றி அண்டி.
0: ஆமேன். வினோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு, வினோ நீங்கள் வாழ்விய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதித்து இந்த திருமண வயதுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணைகளை, ஏற்ற வழிகளை, ஏற்ற மனிதர்களை சந்தித்து நடத்த வேணும் என்று சொல்லி, இந்த திருமணத்துக்காக இருக்கிறவர்கள், திருமணத்தை செய்ய நினைக்கிறவர்கள் எல்லாருக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
7: ஆமாண்டவரே, மகா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே, கர்த்தாவே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் என் தேவனே எங்களோடு கூட இருந்து எங்களை இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனிமேலும் எங்களை நீங்கள் நடத்தி எங்களை நீங்கள் பாதுகாக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்ட. ஜீவனை தந்தி எங்களை ஆண்டவரே, ஜீவனோடு எங்களை காத்து இந்த நிமிடம் வரை ஜீவனோடு எழுப்பி நடத்துகிறீங்களே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாட்களிலும் என் தகப்பனே எங்களை நீங்கள் கண்டெடுத்து நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்து ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக எங்களை ஜெபிக்க அப்பா நீங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீங்களே, தெரிந்தெடுத்திருக்கிறீங்களையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே தகப்பனே, அப்பா ஆவியானவரே, நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஒருமித்து நாங்கள் கூடி இருக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, இந்த வானொலி நூடாக கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அப்பா இந்த ஜெபங்களை கேட்டு அப்பா உம்மக்குரிய பிள்ளைகளாக, அப்பா உம்மை நோக்கி ஓடி வருகிற பிள்ளைகளாக, அப்பா ரட்சிக்கப்பட்டு உம்மை நோக்கி அப்பா தகப்பனே எப்போதும் கூவி அழைக்கிற மகன்களாக மகள்களாக இருக்க ஆண்டவரே, தகப்பனே நீங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தையும் தொடுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவை, உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விற்கப்பட்டு போவதில்லை என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவை, இந்த வானொலியினூடாக எங்களை நீங்கள் தெரிந்தெடுத்து ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஒருமித்திருக்கிறீங்களையா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே நீங்கள் கூறியிருக்கிறீங்களே தகப்பனே, மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நான் உங்களை பார்ப்பேன், உங்களை காணுவேன், உங்களின் ஜெபங்களை நான் கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களா. எங்கள் இருதயங்களை ஒவ்வொருவரின் இருதயங்களை நீங்கள் அறிந்திருக்கிற தகப்பன் ஆண்டவர், இந்த நாட்களின் தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியின் ஊடாக தகப்பனே வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஒருமித்து கூடியிருக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தாவே, வாலிப பிள்ளைகளை நீங்கள் காண்கிற தேவனாண்டவர், நீங்கள் படைத்தீங்களாண்டவரே, நீங்கள் உருவாக்கி நீங்களாண்டவரே, இது உம்முடைய பிள்ளைகளாண்டவரே. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கண்கலங்க விடமாட்டீங்களாண்டவரே. கர்த்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளை நீங்கள் தொடுங்காண்டவரே. தகப்பனே, உம்முடைய சித்தம் போல இவர்கள் வழி நடக்க ஆண்டவரே. அப்பா, இவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்காண்டவரே. தேவனே, இந்த பிள்ளைகளாண்டவரே அப்பா உமக்குரிய பிள்ளைகளாக, சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழும்படியான கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாட்களிலும் தகப்பனே எத்தனையோ வாலிப பிள்ளைகளாண்ட வரே திருமண காரியங்கள், திருமணங்கள் நடக்காமல், திருமணங்கள் வேண்டாம் என்று எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ இடைஞ்சல்கள் மத்தியில், எத்தனையோ போராட்டங்களின் மத்தியிலும் அப்பா தகப்பனே பெற்றோர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் தொடுங்காண்டவரே. அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் நடத்துங்காண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் தான் கூறியிருக்கிறீங்களே தகப்பனே, தனிமை கூடாது என்று, தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று. ஆம் தேவனே கர்த்தாவே,
6: அவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே திருமண காரியங்களின் ஊடாக செல்லவும் ஆண்டவரே அவர்களுக்கு சந்ததி சந்ததியாக தகப்பனே அவர்கள் பெருகி வரவும் ஆண்டவரே தேவனையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொட்டு ஆண்டவரே அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா கர்த்தாவே ஒரு ஒளியாக ஒரு சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் திகழ்ந்திருக்க அப்பா இந்த திருமண காரியங்கள் திருமணங்கள் செய்யாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்களே ஆண்டவரே எந்தெந்த இடங்களில் உமக்குரிய பிள்ளைகளை நீங்கள் சேர்த்து வைக்கும்படியாக என் தேவனே உங்களிடம் கேட்டு கெஞ்சி நிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே தொடுங்காண்டவரே அவர்களின் இருதயங்களை தொடுங்காண்டவரே இருதயத்தில் இருக்கிற வெறுப்புகளை எடுத்து போடுங்காண்டவரே அப்பா தகப்பனே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்காண்டவரே அப்பா சத்துருவானவன் இந்த பிள்ளைகளை தொடாதபடி தொடராதபடி இந்த பிள்ளைகளை நீங்கள் உம்முடைய சிறைகளால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளின் ஊடாக கண்கலங்கி வேதனையோடு அப்பா தூக்கமின்றி அப்பா வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை அப்பா நாங்கள் யாவரும் நீங்களும் காண்கிறீர்கள் ஆண்டவரே தகப்பனே இப்படியாக நடக்காதபடி அப்பா இந்த பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி ஆகுமோ என்று வேதனைப்பட்டு தவிக்காதபடி தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரங்களில் ஏற்ற இடங்களில் ஏற்ற பிள்ளைகளை ஏற்ற துணைகளை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே அந்த இடத்திலே அந்த பிள்ளைகள் சாட்சியாக நிலைநிறுத்தப்படவும் ஆண்டவரே அப்பா திருமண காரியங்கள் அப்பா நேர்த்தியாக எந்த தடைகள் தடங்களும் இல்லாதபடி கர்த்தாவே அந்த குடும்பங்கள் நடக்கவும் ஆண்டவரே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே நீங்கள் செய்தது நீங்கள் நினைப்பது எதுவும் தடைப்படாத தகப்பனே கர்த்தாவே ஆவியானவரே அந்த வீடுகளில் அந்த இடங்களில் அப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் தொட்டு எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே இந்த நாட்களிலும் என் தேவனே கர்த்தாவே அப்பா இந்த இடங்களில் ஆண்டவரே அப்பா குழுமி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா கர்த்தாவே ஆவியான விரிமணமாகாத பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் அப்பா வேலைக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே கர்த்தாவே அந்த பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி உம்முடைய சிறைகளாலே மூடி ஆண்டவரே போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே எப்போ சத்துருவானவன் எங்கே எங்கே என்று அவமானப்படுத்துவதற்கும் வேதனைப்படுத்துவதற்கும் சமாதானம் இல்லாமல் செய்வதற்கும் சத்துருவானவன் அப்பா தேடி ஓடி வருகிறதை நீங்கள் பார்க்கிறீங்களா ஆண்டவரே கர்த்தாவே வெற்றி எல்லாவற்றையும் நீங்கள் தடை செய்து ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைகளை தொடுகிற சத்துருவை சுட்டரித்து போட்டேன் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்கே என்றாலும் அப்பா இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை உம்முடைய மனித தயவு எப்போதும் இருக்காண்டவரே அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்காண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே எல்லா துதி கன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: அமேன் அமேன் எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி ஏசிமா நன்றி மீனோ கத்தர் உங்களோடு இன்னும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக
6: அமேன்
0: நாங்க சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சுயாதா
8: பிரைஸ் லார்ட்
0: சங்கீதம் 127 ஆறின்படி தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான் அவர்கள் நாணம் அடையாமல் ஒலிமுக வாசலே சத்துருக்களோடு பேசுவார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது ஆகவே இந்த வாலிபர் பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடியவர்கள் ஆகவே இந்த வாலிபர்கள் எல்லாரும் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபியை அந்த வாலிப பிள்ளைகள் மத்தியில வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க
9: நன்றி அப்பா நன்றி அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே அப்பா பிதாவே இந்த அருமையான இந்த காலை மாலை மதியம் இந்த நேரத்திலும் சுவாமி சங்கம வானொலியோடு இணைந்து சுவாமி எங்கள் அன்பான உறவுகளோடு இணைந்து இந்த நேரத்திலும் சுவாமி வாலிபர்களுக்காக வேண்டுதல் செய்ய ஆண்டவரே, இதுவரை நேரமும் சுவாமி நாங்கள் வைத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீங்க செவிசாய்த்த தேவன், பரலோகத்திலிருந்து தேவனே உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் பூமியை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது தகப்பனே. நீங்கள் உருவாக்கிய ஒவ்வொரு மாணாக்கரும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் வழி தப்பி செல்லும் வேளைகளிலும் பிதாவே நீர் வேதனைகளோடு பாரத்தோடு காத்திருக்கிற தேவன். என் பிள்ளை என்னிடம் திரும்பி வர மாட்டானா என்று ஆண்டவரே நீர் வேதனைகளோடு காத்திருக்கின்ற தேவன் சுவாமி. பிதாவே இந்த வாலிப பிராயத்துல சுவாமி எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, சத்ருவானவன் எங்கள் பிள்ளைகளின் கண்களை குருடாக்கி ஆண்டவரே தொலைபேசிகள் ஊடாக மது போதைகள் ஊடாக பல்வேறு விதமான பாவ இச்சைகள் ஊடாக இழுப்புண்டு எங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்திலே சுவாமி நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு வாலிப யுவதிகளை ஆண்டவரே கண்ணோக்கி பாரும் தகப்பனே. தகப்பனே எங்கள் பிள்ளைகள் தொலைபேசிகள் ஊடாக ஆண்டவரே எத்தனை எத்தனை ஆபத்துக்களை சந்திக்கின்றார்கள் ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே தெளிஞ்ச ஞானத்தை கொடுங்க, தெளிந்த புத்திகளை கொடுங்க சுவாமி. இது தவறென்பதை உணர செய்யுங்கள் தகப்பனே. நீர் இன்று ஆண்டவரே வெள்ளிக்கிழமை நாட்களில் நீர் பாடுகள் பட்டதை ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. அவர்களுடைய உள்ளத்திலே எனக்காக பாடுபட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று ஒவ்வொரு வாலிபர்களும் உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்க செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா விசாலங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எந்தெந்த இருளில் நடமாடுகின்ற ஒவ்வொரு வாலிப ஜுவதிகள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே காண்கிற தேவனாக இருக்கிறீர். எல்லா அவற்றையும் அறிகிற தேவன் சர்வ வல்லவர் தகப்பனே. பிதாவே நீர் என்ன நோக்கத்திற்காக என்ன சித்தத்திற்காக இந்த பூமிக்கு ஒவ்வொரு வாலிப ஜுவதிகளை உருவாக்கினீரோ தகப்பனே நாங்கள் அறியோம். ஆனாலும் பிதாவே உமக்கு தெரியும் ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த பூமிக்கு படைத்திருக்கிறீங்க. ஆனாலும் தேவனே எங்கள் பிள்ளைகள் பாவ வாழ்க்கை பாவ இச்சைகளுக்குள் இழுப்புண்டு செல்கின்றார்கள். பிதாவே எங்கள் பிள்ளைகளின் தப்பிதங்களை மன்னியும் சுவாமி. உம்முடைய புது புது கிருபையினால் எங்கள் ஒவ்வொரு வாலிப ஜுவதிகளை ஆண்டவரே நீர் புதிதாக்கி ஆண்டவரே அவர்களுடைய இருதயங்கள் அவர்களுடைய சிந்தைகள் அவர்களுடைய நாவுகள் அவர்களுடைய எல்லா அவயவங்கள் கலசங்கள் யாவும் இயேசுக்கே சொந்தமாக இயேசப்பா ரத்தினால் எங்கள் பிள்ளைகளை சுத்திகரிங்க தகப்பனே. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களை சுத்திகரிங்க தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய சிந்தை எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நிலை நிற்பதாக. எத்தனை வாலிப பிராயத்திலும் ஆண்டவரே வயது சென்றும் எனக்கு திருமணம் கிடைக்கவில்லையே, சீர்வரிசைகள் தொல்லை ஆண்டவரே பண கஷ்டங்களினாலே எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஏற்ற துணை கிடைக்காதா என்று எத்தனை எத்தனை பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனே உமக்கு சித்தமானால் தகப்பனே ஏற்ற வேளையில் ஏற்ற நேரத்தில் அந்தந்த வயது பிராயத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை துணையை நீங்க காண்பிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். சிறு பிராயத்தில் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கின்றார்கள், ஆனாலும் அதை நிலை நீப்பதில்லை ஆண்டவரே, வெகு சீக்கிரம் பிரிவடைகின்றார்கள். தந்தையே திருமணம் என்பது தேவனாலே நிச்சயிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறீங்க தகப்பனே. ஆனாலும் எங்கள் வாலிப பிராயத்திலே ஆண்டவரே அவர்கள் காதல் என்னும் வலைகளில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் சென்று தகப்பனே அந்த பாவ இதிலிருந்து சுவாமி மீள முடியாமல் இந்த பாவ உலகத்தில் தாங்கள் வாழ முடியாது என்பதனாலே பிரிந்து செல்லுகின்றார்கள். எத்தனை எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணீரோடு வேதனைகளோடு இருக்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் சமாதானம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டென்று எல்லா வாலிபர்கள் உள்ளத்திலும் எழும்ப வேணும் தகப்பனே. நீங்க ஒவ்வொரு வாலிபர்களையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே, உமக்குகந்த பிள்ளைகளாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த தேசத்திலே ஆண்டவரே எத்தனை வாலிபர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும் உமக்காக ஆண்டவரே. ஆண்டவரே அநேக அநேக ஆத்துமாக்கள் அறுவடை மிகுதி வேலையாட்களோ சொற்பமண்டு நீங்க ஏக்கங்களோடும் வியாகுலங்களோடும் ஆண்டவரே காத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்காக பணி செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞானமுள்ள பிள்ளைகளாக புத்திசாலி பலவான்களாக ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில இருந்துதானே இந்த பூமிக்கு வந்தவர்கள். ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே பாவத்திற்குள் மழிக்காதபடி உம்முடைய திரு ரத்தத்தினால தூய்மையாக்கப்பட்டு உம்முடைய வருகையின் போது சுவாமி எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொன்றும் சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்க. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலியில் இருக்கின்ற எங்கள் இணைப்பாளர் யஸ்லின் அண்ணா குடும்பங்களையும் ஆண்டவரே அந்த சங்கம வானொலியை நடாத்துகின்ற ஒவ்வொரு ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வளர்த்தெடுக்க வேணும் தகப்பனே. உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரையும் உருவாக்க உம்முடைய கிருபையை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிப யுவதிகள் எல்லா சிறுவர்கள் முதியோர்கள் யாவரையும் ஆண்டவரே உங்கள் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சங்கம வானிலேயே ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற ஒவ்வொரு தாசர் தேவதாசர்கள் ஊழியர்கள் ஆண்டவரே இந்த நேரத்திலும் விண்ணப்பங்களை கொடுக்கின்ற ஒவ்வொரு தேவதாசர்களையும் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதியுங்க தேவனே. எந்த துன்ப வேளையிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் முன்னேறி செல்ல இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி, நன்றி. தொடர்ந்தும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தி எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் இருக்க வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே சங்கம வானொலியை ஒப்பு கொடுக்கிறேன். இதை நடாத்துகின்ற எல்லா ஊழியர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இதை நடாத்துகின்ற இந்த ஜெப நேரத்தை ஆண்டவரை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்திலும் ஆண்டவரே அந்த சகோதரியை நடாத்தும் அந்த சகோதரியின் குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியுங்க. இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்திருந்த எல்லா உறவுகளும் இனியும் இணைய போகும் உறவுகளும் எப்பொழுதும் ஆண்டவரே இன்னமொரு புதிய வெள்ளிக்கிழமை வரும் வரைக்கும் தூயாவியானவரே உம்முடைய கரத்திலே யேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.
0: ஜபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கத்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
9: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
0: ஆமேன், ஆமேன். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்
8: சிஸ்டர்.
0: நீங்கள் வாலிப பிள்ளைகளுடைய நெஞ்சின் வழிகளிலும் அவர்களுடைய கண்ணின் காட்சிகளிலும் அவர்கள் நடக்காதபடி தேவனுக்கு பயப்படுற பயம் அவர்களுக்குள்ளே உண்டாக வேணும். தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிவு அவர்களுக்குள்ளே, பெற்றாருக்கு கீழ்ப்படிய அவர்களுக்குள்ளே ஒரு கிருப இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
8: ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமை உள்ள பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவினாவின் உதவியோடும் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, கற்பத்தின் கனி நிம்மால் கொடுக்கப்பட்ட கொடையப்பா, இந்த வாலிபர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இந்த வேளையிலே ஒருமனப்பட்டு ஜபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கர்த்தாவே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் நீங்க சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியால் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் செய்வான் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையின்படி தன்னை காத்து கொள்வதனால் தானே என்று சொன்னபடி ஆண்டவரே, வாலிப வயதிலே சிருஷ்டி கர்த்தரை நினைக்கத்தக்கதாக இந்த நாட்கள் இந்த வாலிப வயதின் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சத்துரு போடுகிற சகல திட்டங்களை நாங்கள் நிர்மூலப்படுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்வீர்கள் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் உலக தோற்றத்துக்கு முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அவ்வண்ணமான காரியங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீ வைத்திருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதை கை கொண்டு நடக்கத்தக்கதாக இந்த நாட்களிலே செய்கைகளையும் விருப்பங்களையும் உண்டு பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல அதிகாரமும் படைத்த இயேசுவின் நாமம், சகல முள்ளங்கால்களும் முட்டங்கும் இயேசுவின் நாமம், சகல நாவுகளும் மறுக்கீடும் இயேசுவின் நாமத்துக்கு பயப்படுவார்களாக, தேவ பயம் இந்த வாலிபர் மத்தியிலே உண்டாவதாக. கண்கள் சரீரத்தின் விளக்காய் இருக்கிறதப்பா ஆண்டவரே, கண்களுக்கூடாக பிசாசான கொண்டு போடுகிற எல்லா காரியங்களையும் நசினா இயேசுவின் ரத்தத்தை கொண்டு கழுவி சுத்திகரிக்கிறோம் சுவாமி.

0: டெலிபோன் இதே இருக்குது. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்,
0: பிரைஸ் லார்ட்.

0: வேளையிலே கர்த்தர் எங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஜபங்களை கேட்கிற தேவன் மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. இந்த நாட்களிலே கூட கர்த்தாவே, இது கடைசி நாட்களும் கொடிய நாட்களுமா இருக்கிறபடினாலே அப்பா, இந்த வாலிபர்களின் வாழ்விலே அப்பா நல்ல அவர்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாயிருக்கும், அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறவும், நல்ல ஞானத்தோடு வேத வசனங்களை வாசித்து தியானித்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் அவர்களுக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறப்பா. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான், உடைய வேத வசனங்களின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் அது வசனங்களை வாசித்து அவர்கள் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். வாலிபர்களின் இருதயத்தை தேவன் நீர் ஆளுகை செய்யுங்க ராஜா. அப்பா சோதன ராஜா, இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களின் இருதயங்களிலும் நீர் ஆளுகை செய்து அவர்கள் இருதயங்களில் இருக்கிறதான எல்லா விதமான சஞ்சலங்கள், பயங்கள், ஆண்டவரே எல்லா வேண்டாத உல காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் விலக்கி போடும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபனும் தன்னுடைய இருதயத்திலே சுத்தமுள்ளவனா இருக்கவும், அதே வேளையிலே பார்வையிலும் எண்ணங்களிலும் அவன் பரிசுத்தமாயிருக்க கர்த்தர் தாமே உதவி செய்யுங்க. அநேக வாலிப பிள்ளைகள் தங்கள் இருதயங்களை கெடுத்து கொண்டு தங்களின் இருதயத்திலே வேண்டாத எண்ணங்களை சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அப்பாவது பரிசுத்தனத்தினாலே அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் சரீரங்களை எல்லாம் ஒரு விசை கூட நீர் கழுவும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறாப்பா. அந்த சரீரங்களிலே கர்த்தாவே விசேஷமா அந்த மாம்சத்தின் இருக்கிறதான தீங்கை விலக்கி போட்டு அவர்கள் பரிசுத்தமா வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. இருதயத்தில் இருக்கிற சஞ்சலமும் மாம்சத்தில் இருக்கிற தீங்கையும் நீக்கிவிடு என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இவர்களின் காரியங்களிலே எல்லா விதத்திலும் நீங்க பொறுப்பேடுங்க. பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. நீர் வாழ்ந்திருந்த நாட்களிலே எப்படி அப்பா பரிசுத்தமா இருந்தீரப்பா, அப்படியே அதே பரிசுத்தத்தை இந்த பிள்ளைகள் மேல ஊற்றும்படியா ஜெபிக்கிறப்பா. உமக்கு சோத்திரம், வேதத்திலே இருந்து இருந்ததான எல்லா வாலிபர்களையும் கூட எப்படி நீர் பரிசுத்தமா நடத்தினீரோ அதே பரிசுத்தம் இவர்களிலும் காணப்படும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. யோசேப்பு, தானியல் போன்றவர்கள் கர்த்தாவே எப்படி அப்பா பரிசுத்தமா வாழ்ந்தார்கள், அதே பரிசுத்தத்தை தேவ நீர் நிறைவா இந்த வாலிபர்களின் மேலே இந்த நாளில ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம். திரளாய் ஊற்றுபடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியே தேவன் இந்த வாலிபர்களின் இருதயத்தில் இருக்கிறதான எல்லா சஞ்சலங்களையும் விலக்கி போட்டு ஆசீர்வதித்து அவர்களுடைய மாம்சத்திலே இருக்கிறதான தீங்கை நீக்கி போட்டு கர்த்தர் ஆவியானவர் இவர்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யறதுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்படியாக தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட சங்கம ஊழகத்தை உங்க கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. தன்னை நடத்துகிறதான தேவன் தாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார் எல்லோரையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறோம். தகப்பனே உமக்கு சோத்திரம். இந்த குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களை கூட ஆசீர்வதித்து இன்னும் அதிகமா உமாக்காய் எழும்ப கர்த்தர் நிகழ்வை செய்வீராக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மற்படியாய் கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் அவர்கள் உமக்கு செய்கிற ஊழியத்தை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிங்க. அவர்கள் குடும்பங்களில் இருக்கிறதான வாலிபான் பெண்களை கூட தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து இன்னும் அதிக அதிகமா பரிசுத்தப்படுத்தும்படியா கூட ஒப்பு கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிற மகள் ஜானட்டையும், மகளுடைய கணவன், மகனையும், மகளையும் தேவையே நீர் ஆசிர்வதிங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகள் கூட நீர் இன்னுமா எடுத்து வல்லமையா இந்த நாட்களிலே பயன்படுத்தி சாட்சியின் பிள்ளைகளாய் நிறுத்தி வழி நடத்துற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அதே போல ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளின் குடும்பங்களில் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து பெருக செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் ஜபங்களை கேட்டு ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் யாவற்றையும் உமாக்கு ஒருத்தருக்கே ரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் பிரதர் இல்லியா.
0: ஆமேன், இல்ல இல்லைங்க சிஸ்டர், இன்னும்

0: வரலைங்க.
1: ஓகே ஓகே ஓகே. நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், தொடர்ந்து ஜெபியுங்க.
2: ஓ, நெட் கனெக்ஷன் கட்டா போயிட்டு போலாமா?
1: ஓகே, சோ அதெல்லாம் அது வர்ற கா பிரச்சனைகள் தான். நான் ஓகே, நீங்க ஜெபம் பண்ணுங்க.
2: வாலிபர்களுக்காகவா?
1: ஆமாம்,
2: எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களை சந்திக்கும்படியாக, உண்மை அறிகிற அறிவை அவர்கள் அடையும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிறைந்து ஆண்டவரை வாழத்தக்கதாக ரட்சிப்பை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். மனம் திரும்புதலை கட்டளையிடும்.

0: நிச்சயங்கள் எல்லாவற்றிலும் இருந்தவர்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகலவற்றிலும் இருந்து கர்த்தாவே உம்முடைய இயேசுவின் ரத்தத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும் இயேசுவின் ரத்தம் அவர்களை பூசி பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்பின் கரங்களில் ஒவ்வொரு வாலிபர்களையும் ஒப்புக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் உள்ள மக்களை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். வீடு இல்லாமல் ஆண்டவரே தெருவில் இருக்கிற எத்தனையோ வாலிபர்கள் உண்டு ஐயா. கர்த்தாவே அவர்களை சந்தித்து உம்முடைய அன்பினால் நிரப்பி ரட்சிப்பை கொடுத்து ஒரு சபைக்கு போகத்தக்கதாக ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தின் பிரதிகளாய் அவர்கள் மாறத்தக்கதாக இயேசப்பா ஒரு அற்புதம் செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அதே போல வாலிபர்கள் கர்த்தாவே சபைகளை எல்லாம் நிரம்பட்டும் சுவாமி. வறுமையா இருக்கிற சபைகள் எல்லாம் வாலிபர்களை கொண்டு அழைத்து கொண்டு வாங்கப்பா. அணிதினமும் ஆண்டவரே சபையிலே ஜனங்கள் பெருகியது போல இந்த நாட்களிலே வாலிபர்கள் சபையிலே பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். வாலிபர் மத்தியிலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், சபையிலே எழுப்புதல் உண்டாகட்டும். வாலிபர்கள் அணிதினமும் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. வேத வசனங்களை வாசித்து தியானித்து கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. வாலிபர்களுக்கு ஆண்டவரே சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். வாலிப உலகம் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் வருவார்களாக இந்த நாட்களிலே ஆண்டவரே. வாலிபர்கள் ஆண்டவரே தாவீதின் ஆண்டவரே கர்த்தாவை உயர்த்தியது போல, தானியேலை உயர்த்தியது போல, யோசேப்பை உயர்த்தியது போல வேத வசனங்களை வாசித்து அந்த நாளங்களை புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஜபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் பலவான் கையில் உள்ள ஆண்டவரே அம்பலா துணியில் உள்ள பலவான் கையில் உள்ள ஆயுதமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. ராஜ்யத்துக்கு மிஷனரிகளாய் ஊழியக்காரர் அபிஷேகித்து ஆண்டவரே அவர்களை மீட்பர்களாய் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய செய்தி எங்கும் செல்ல அப்பா. வாலிபர்கள் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் வருவார்களாக ஆண்டவரே. வாலிபர்கள் வீதியில் போகும் போதும் வரும் போதும் ஆண்டவரே ஆக்சிடென்டை உண்டு பண்ணாதபடி ஆண்டவரே ஒழுங்காக நிதானமாய் வாகனங்களை ஓட்டமும் கர்த்தாவே ஆண்டவரே நல்ல நண்பர்களோடு சேரவும் தக்கதாக ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் கிருபை கொடுங்க. அவருடைய வாழ்க்கையில வருகிற துணை கர்த்தாவே உடைய சித்தப்படி தேவ திட்டப்படி இணைப்பார்களாக. அதே போல கர்த்தாவே அவர்கள் சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக வழி இது இதிலே நடவன்ற சத்தம் இந்த வாலிபர்களுக்கு கேட்கத்தக்கதாக உடைய வசனம் அவங்களுடைய இருதயத்திலே பதித்தருள்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தினால் நிறைந்து வாழத்தக்கதா ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புவித்து கர்த்தர் சகல துதிக்கன மகிமை யாவும் கர்த்தராகிய இயேசுவுக்கு செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
1: ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன்.
1: ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே தொடக்கத்தில் முடிவரே ஆண்டவரே வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே வாலிபர் இந்த பாவத்திலே ஆண்டவரே அநியாயத்திலே ஆண்டவரே மூழ்கி கிடக்கிறவர்கள் போத வசத்திலே மூழ்கி கிடக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விழிப்புண்ணவர்களாய் கர்த்தாவே உயிருள்ளவர்களாய் நீர் மாற்ற வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து உம்முடைய இந்த வாலிப பிள்ளைகளுடைய ஆண்டவரே கர்த்தாவே கண்கள்ல கிருப கிடைக்க ஆண்டவரே நெஞ்சின் வழிகளிலே நடந்துடாதபடி அப்பா உம்முடைய வழியை கண்டுபிடிக்க கர்த்தாவே மெய்யான ஒளியை கண்டுபிடிக்க கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய நாடு நாடாய் தேசம் தேசமா இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இந்திய நாட்கள்லே ஆண்டவரே இந்த வாலிபர்கள் ஆண்டவரே யுத்தத்திலே நிற்கிறார்கள் ஆண்டவரே யுத்த சன்னதாய் நிற்கிறார்கள் கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அதனால் ஆண்டவரே ரத்தம் சிந்தப்படுகிறது வாலிபற்ற ரத்தம் சிந்தப்படுகிறது கர்த்தாவே. இந்த நாடுகள் தேசங்கள் மக்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக திருமண வயதிலே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை உயர்த்தி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லேசியனா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனைவி பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அவர்கள் வீட்டில இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காய் நீர் ஆண்டவரே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும் சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகளுக்காய் உமை ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே.
2: ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களையும் கர்த்தர் தாமே காண்கிறார் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அவருடைய பயண காரியங்கள் கான்ஃபரன்ஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கணவனுடைய வேலை காரியங்கள் மகளுடைய வேலை காரியங்கள் படிப்பு காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் பிரசங்க பீடத்திலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் இச்சித்தமானால் நாளை நாளிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் அபிஷேக ஆராதனையிலே கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு இணைந்திருக்கிற சௌரி அருந்ததி அவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இணைந்து கால வேளையிலே, அதிகால வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சடமாக அன்றைய நாளிலே சௌதரி வினோ ஜசீமா அவர்கள் கூட இணைந்து ஜெபித்தார்கள். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை வலிமையான நேரத்தில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். உங்களுடன் சௌரன் குணா இணைந்திருக்கிறார். ப்ரீஸ்லோ பிரதர், அவருக்கு ஜெபத்தவை இருந்தால் கொடுங்க, ஜெப குறிப்பு இருந்தால் கொடுங்கம்மா. ஜானட் நிற்கிறீங்களா? நீங்கள் ஜெபத்தோடு வழி நடத்துங்கள் ஐயா. எல்லோருக்குமாக இன்று வந்து ஜெபித்த எல்லோருக்குமாக ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர்.
3: ஆமென். ஆமென். அன்பின் பரலோக பிதாவே, நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறது ஒத்தாட்சியுடன் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற உண்மை உள்ள தேவனே, உம்மை சோதரிக்கிறோம். நான் உண்மை இல்லாதவனாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிற மறுதளிக்காத தேவனாகிய கர்த்தாவே, என்று நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய சமூகத்துல இணைத்து இன்றைய நாளிலும் ஜெப குறிப்புகளை கொடுத்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல இணைந்து கொண்ட ஒவ்வொரு ஜெப வீரர்களுக்காக, ஜாமக்காரர்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஆண்டவரே உங்களை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே தங்களுக்கு எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தாலும், எத்தனையோ பாடுகள் இருந்தாலும், எத்தனையோ ஆண்டவரே இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தாலும், உம்முடைய இணைப்புல இணைந்து கர்த்தாவே ஜெபம் பண்ணின ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக உம்மை சோதரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆண்டவரே, ஆவி ஆத்மா சாரி நம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை காணப்படுத்தும்னு நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இந்த குடும்பங்கள்ல ஒருவரும் கர்த்தாவே பின்வாங்கி போகாதபடிக்கு, ஆண்டவரே அவிசுவாசமா இருக்காதபடிக்கு, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே எந்த நேரத்திலும் உண்மையே நம்பி நிற்கத்தக்கதான நல்ல கிருபைகளை கொடுப்பீராகனு செவிக்கிறோம். நல்ல சுகங்களை கொடுப்பீராகனு செவிக்கிறோம். நல்ல பலத்தை கொடுப்பீராகனு செவிக்கிறோம் ஐயா. ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நல்ல மனத்தைரியத்தை கொடுங்க, உம்முடைய பாதுகாப்பை கொடுங்க. சத்ருவானவருடைய எந்த வஞ்சக வலைகளும் அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களோடு கூட இருந்து கொடி பிடித்து ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். விசேஷமாக இந்த குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தகப்பனே கர்த்தரை தேடவும், ஆண்டவரே அவருடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழவும், தாங்கள் போய் வேலை செய்கிற இடங்களில, படிக்கிற இடங்களில ஆண்டவரே பிரித்தடிக்கப்பட்ட பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூட உலகத்தின் காரியங்களுக்கு வெறுத்து கர்த்தாவே தங்களை காத்து கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்க செவிக்கிறோம். உலகத்துக்கு ஒத்த வருஷம் போடாதபடிக்கு ஆண்டவரே அடையாளத்தோடு காணப்படத்தக்கதாக, பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிறவர்களாக காணப்பட ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தாவே சகோதர பாசங்கள், தாய் தகப்பன் பிள்ளைகள் என்ற பாசங்களோடு கூட ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களும் திறந்த மனதோடு சமாதானத்தோடு காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் என்று புரிந்து கொண்டு ஆண்டவரே நடக்கிறதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக செவிக்கிறோம். ஆண்டவரே கணவன் ரட்சிக்கப்பட்டவராய் இருப்பார், மனைவி ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பங்களிலும் கர்த்தர் தாமே சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய வழிகளுக்குள்ளே கொண்டு வரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே தங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தேவ சமூகத்தை நாடுகிறவர்களாக, ஆண்டவரே தங்களுடைய குடும்பங்களுக்காக, பாதுகாப்புகளுக்காக, குடும்பத்தின் தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொறுப்பு தங்களுக்கு உண்டு சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மாலே காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள குடும்பங்களாக எப்பொழுதும் காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஊழியங்களிடம் பங்கு கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்ல பலத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, தைரியத்தை கொடுப்பீராக. அவர்களும் கர்த்தாவே தொடர்ந்து ஊழிய பாதைகளில் பின்னிட்டு போகாதபடிக்கு தைரியமா எண்ணம் முன்னேறி நடக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாத நாங்கள் செவிக்கிறோம். உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து தம்முடைய வார்த்தைகளினால் ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே வழி நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்ளட்டும். விசேஷமாக சங்கமம் ஊடகத்துக்காக நான் செவிக்கிறேன் ஐயா. சங்கமம் ஊடகத்தினூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு தேவ காரியங்களுக்காக, தேவ செயல்களுக்காக உண்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதிலே இணைந்து கொண்டு ஆண்டவரே செயலாற்றுகிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, சத்தியவான்களுக்காக ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களுக்கு எண்ணம் நல்ல ஞானங்களையும் தெளிவுகளையும் ஆண்டவரே வேத விளக்கங்களையும் கொடுத்து எண்ணம் ஜனங்களை தட்டி எழுப்பவும், கர்த்தாவே உம்மோடு கூட நடக்கவும் அவர்களுக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக ஆண்டவரே சொல்லப்படுகிற செய்திகள், செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கேட்கிற வீடுகளுக்குள்ளே விடுதலைகள் உண்டாகட்டும். இன்னும் அநேக வீடுகளுக்குள்ளே இந்த ஊடகம் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக செவிக்கிறேன். கர்த்தர் தாமே அவரையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவீராக. மறுபடியுமா நாங்கள் உம்முடைய இணைப்பிலே இணைந்து ஆண்டவரே நோக்கி கூப்பிடும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய பலமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். எங்கள் ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. கைவிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கல்லிடுவாராக. ஆமென்.
3: தேங்க்யூ. அப்படி உங்களோடு இருந்து கர்த்தர் வழி நடத்துவாராக.
1: ஆமென்,
2: ஆமீன், ஆமீன். இணைந்து ஜெபித்த சகோதரன் குணா அவர்களையும், அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜனத்தையும், குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சகோதரனுடைய பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிலும், தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. அவருடைய வீட்டிலே நடைபெறுகின்ற வீட்டு கூட்டங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த பகுதியில் ஒரு சபையை எழுப்ப வேண்டும். கர்த்தர் தாமே அதற்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். சகோதரனை அந்த இடத்திலே பாவித்து கர்த்தர் வழி நடத்த வேண்டும். அதற்காக கர்த்தர் எல்லாவற்றையும் ஆயத்தம் படுத்துகிறார் என்று அறிகிறோம். கர்த்தர் நிச்சயமாக வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே சகோதரின் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு, சகோதரி ஜனத்தையும் ஒப்புவித்துக் கொண்டு, நாங்கள் நாளை நாளிலே கர்த்தரை சித்தமானால் நாளை நாளிலும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அபிஷேக ஆராதனையிலே இணைவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. காட் பிளெஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இதுவரை நேரம் நாங்கள் இலங்கை, இந்திய உலக நாடுகளுக்காக, விசேடமாக வாலிபர்களுக்காக ஜெபம் வழி நடத்தினோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டார். அந்த விசுவாசத்தோடு பதில் தந்தார். அந்த விசுவாசத்தோடு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். ஆமேன், ஆமேன்.
4: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். ஆமேன். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடன் ஒரு நிமிடம், தேவனுடன் ஒரு நிமிடம், டைம் வித் ஜீசஸ்.
4: Recording in progress.
2: வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. தேவ ஊழிய சகோதரி சசிகலா அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆமேன், ஆமேன்.

0: ஆமீன் ஆமீன். அதே நாளிலும் தேவசிரியின் தலைப்பு தேவனுடைய கிருபையை கொண்டாடுங்கள். செலிப்ரேட் காட்ஸ் கிரேஸ். ஆமீன். கேட்போமா?
1: குட் மார்னிங். என் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி, தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2026. இன்றைக்குரிய தலைப்பு, தேவனுடைய கிருபையை கொண்டாடுங்கள். ஆரம்ப வசனமாக 2 கொரிந்தியர் 9:8 பார்ப்போம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். முதலில் மிகவும் கடினமாக தோன்றிய ஒரு காரியத்தை பிறகு உங்களால் செய்ய முடிந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? அதுதான் உங்களில் செயல்படும் தேவனுடைய கிருபை. கிருபை என்பது தேவன் உங்களுக்கு கொடுக்கும் விசேஷமான உதவி. அது உங்கள் பாடங்களையோ, வேலை தளங்களின் வேலைகளையோ நன்றாக புரிந்து கொள்ளவும், ஞானமான தீர்மானங்களை எடுக்கவும், உங்கள் சொந்த திறமையால் செய்ய முடியாத காரியங்களை கூட செய்யவும் உங்களுக்கு உதவுகிறது. நீங்கள் அடையும் ஒவ்வொரு நல்ல வெற்றியும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வதனாலேயே சாத்தியமாகிறது. யாக்கோபு 4:6 தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று வேதாகமம் கூறுகிறது. தாழ்மையாக இருப்பது என்றால் உங்களுக்கு திறமையை கொடுத்தவர் தேவன் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பதாகும். நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி பெறும் போது, நானே இதையெல்லாம் செய்தேன் என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கு உதவி செய்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் செயல்படும் தேவனுடைய கிருபையை கொண்டாடுங்கள். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 பேதுரு 1:2. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. ஹல்லேலூயா. நாங்கள் இதை சொல்லுவோம், நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். உண்மையுள்ள பிதாவே, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் தயவையும் ஆசீர்வாதத்தையும் அழகையும் கொண்டு வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். God bless you all. See you on Monday. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Friday, 25th of September 2026, and the topic for today is Celebrate God's Grace. Opening scripture is taken from 2 Corinthians 9:8. And God is able to make all grace abound toward you, that you, always having all sufficiency in all things, may have an abundance for every good work. Have you ever done something that felt difficult at first, but you were able to do it? That's God's grace at work in you. Grace is God's special help. It helps you understand your studies, your work, family responsibilities, to make wise choices and do things you couldn't do on your own. Every good thing you achieve is possible because God is helping you. In James 4:6, the Bible says, God gives grace to the humble. Being humble means remembering that God is the one who gives you the ability. And when you succeed, don't say, I did it all by myself. Instead, thank the Lord for helping you. So celebrate God's grace at work in your life. Hallelujah. Let's look into another scripture from 2 Peter 1:2. Grace and peace be multiplied unto you through the knowledge of God and of Jesus our Lord. Hallelujah. Let's pray. Please say this after me. Thank you, faithful Father, for your grace which brings favor, blessing, and beauty into my life every day. In Jesus' name, amen. God bless you all. See you on Monday.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டு வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவம் மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவனாகிய உம்மை நேசிக்கிறேன் அப்பா. உம்முடைய பின்மாறி மலையோடு பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் சபைகளில் உண்டாவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக அன்பின் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பரிசுத்த ஆவியே, பிரசன்னரே, நீர் இங்கே இறங்கிக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் உம் மகிமையாலே நிரப்பி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அதனுள் பிறப்பிக்க செய்கிறீர். உம்மை எங்கள் நாவு எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கும். நீர்தான் எங்கள் அன்பர் அப்பா, நீர்தான் என்றுமே எங்கள் அன்பர்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது, அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறல்களையும் உம்மேல் சுமந்தி என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும், அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி, விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்வீராக. உடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளை நீ மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது உடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும், இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15, மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எனது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே, தாவீது, சாலமன், மிரியாம், தெபோரான் போன்ற தேவ பக்தர்களெல்லாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணினதை வேதத்திலே காண்கிறோம். அவர்கள் மட்டுமல்ல, அவர்களோடு இருந்த மக்களும் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், கர்த்தரை போற்றி பாடுங்கள், சங்கீதங்களால் ஆர்ப்பரித்து பாடுங்கள், அவர் இரக்கத்தை பாடுங்கள், அவர் மேன்மையை பாடுங்கள், அவர் மகிமையை, அவர் மீட்பை, அவர் தயவை, அவர் நமக்கு செய்தவைகளை எல்லாம் எண்ணி போற்றி பாடுங்கள் என்று வேதத்திலே பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆரம்ப நாட்களிலே நான் இளம் வயதிலே கர்த்தருக்காக எழுதிய பாடல்கள் சிலவற்றையும், என் மனைவி ஜெயராணியும் எழுதின பல பாடல்களில் சிலவற்றையும் தொகுத்து ஆராதனை என்ற ஒரு MP3 உங்களுக்கு வழங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த பாடல்கள் எல்லாம் ஆரம்பத்திலே கர்த்தரோடு நடந்த அந்த இள வயதின் அன்பிலிருந்து பெற்றவைகள், தேவ பிரசன்னத்திலே கிடைத்தவைகள். கர்த்தருக்காக இருதயம் அடித்து கொண்டிருந்த பொழுது எங்கள் நேசமெல்லாம் அவர் மேலே ஊற்றப்பட்டு அவருடைய சமூகத்தில் இருந்த பொழுது பெற்ற பாடல்கள். அந்நாட்களில் இந்த பாடல்கள் வாலிபர் மத்தியில் அதிகமாய் பாடப்பட்டவைகள். இவைகளை பாடுங்கள், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேலே தங்கி தாபரிக்கும், உங்கள் இருதயம் பூரிக்கும், ஆவி களி கூறும், தேவ பக்தியில பெருகுவீர்கள், நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசப்பா, என்னுடைய சுபாவங்கள் மாறுகிற இடம் உம்முடைய சமூகம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற மாம்ச சாயல் முற்றிலுமாய் மாறி உம்முடைய மகிமனின் சாயல் எங்களுக்குள் கடந்து வரட்டும் ஆண்டவரே.

0: என்னை படைக்கி அர்ப்பணிக்கிறோப்பா,
1: படைக்கி
0: ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு
1: பிள்ளைகளையும்
0: என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தரம்

0: எனக்கு போதும், இயேசு நாமம் எனக்கு போதும்.
1: ஆமென், ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் வேறு ஒரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை. ஆமென். பிலிப்பியர்ல வாசிக்கிறோம், அந்த ஃபேன்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க, இன்வெர்டர்ல இருக்கு, ஆனால் மாறி மாறி வேலை செய்யும், பரவாயில்ல. அது பரவாயில்ல, ஓகே, ஃபேன் போடுவோம். கரண்ட் வந்த பிறகு நீங்கள் அதை மாற்றி விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நாட்களை தேவன் நமக்கு குறித்து கொடுத்திருக்கிறார். ஆமென். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த நாட்களை நாம் விசேஷித்துக் கொள்வதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ஆமென். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை, இயேசு என்ற நாமம். ஆமென். நான் சொல்லிட்டு இருந்தேன், பிலிப்பியர்ல நாம் வாசிக்கிறோம், அவர் தம்மை சிலுவையிலே மரணபரியம் தம்மை தாழ்த்தினபடியினாலே. ஆமென். தேவன் என்ன செய்தாரா, எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை இயேசுக்கு கொடுத்தார். ஆமென். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், அவருடைய நாமத்திற்கு முன்பதாக முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யும் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். உங்களுடைய சரீரத்தில் வியாதி இருக்கும் என்று சொன்னால், அந்த வியாதியின் முழங்கால் இயேசுனுடைய நாமத்திற்கு முன்பதாக முடங்கும். ஆமேன். அது உங்கள் சரீரத்தில் ஆப்ரேட் பண்ண முடியாது, ஆண்டவர் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். ஆமேன். அந்த சிலுவையில் அவர் உங்களுடைய பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதி, வறுமை, அவமானம் எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டு, அவர்கிட்ட என்ன இருந்துச்சோ எல்லாவற்றையும் அவர் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால்தான் இந்த பாட்டில் பாடணும், அவர் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டு. ஆமேன். கொடும் வியாதியில் எல்லாம் என்ன, அதில் முடிவு உண்டு. ஆமேன். நாம் சுகமுடன் வாழ்வதற்கென்று வேறொரு நாமம் கொடுக்கப்படவே இல்லை, இயேசுவின் நாமத்திற்கு முன்பதாக வேற எந்த நாமமும் அது பெரிய நாமம் என்று சொல்லவே முடியாது, உயர்த்தப்படவும் முடியவே முடியாது. அவர் அந்த நாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். இந்த நாட்களில் எப்படிப்பட்டதான மின்வெட்டுகள் எல்லாம் அதிகமாக தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமேன். அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் மாறும். ஆமேன். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில கர்த்தர் மாற்றிக் கொடுக்க அவர் வல்லவர். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த இன்னொரு ஒரு பாடலை நாம் பாடுவோம். நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். இந்த பாடலுடைய வரிகளும் மிகவும் அற்புதமான ஒரு வரிகள். நல்லவர் அவர், மிகவும் நல்லவர். ஆமேன். அவரை பார்த்து தான் நாம் நல்லவர் என்று சொல்ல முடியும். அவர் மிகவும் நல்லவராகவே இருக்கிறார். அவரை மாதிரி வேறு ஒருவர் இருக்க முடியவே முடியாது. ஆமேன். காரணம், நன்மைகள் செய்தவர் அவர் தான். எங்களோடு சேர்ந்து இந்த பாடல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.

முடியை உன் சிரசினில் சுமந்திரே சாபமாய் தொங்கி சாப முள் முடியை நீ சிரசு

கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹாலேலூயா ஹாலேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர் தகப்பனே, மை நாங்கள் புகழ்ந்து பாடுகிறோம், மை மகிமைப்படுத்துகிறோம், மை நாங்கள் கீர்த்தனம் பண்ணி பாடு. நீர் கிருபை செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே உம்மை புகழ்ந்து பாடுவதற்கு இந்த மாலை நேரத்தில் நாங்கள் எங்களை இந்த இடத்துல நின்று ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நல்லவர், மிகவும் நல்லவர். எங்களை வாழ வைக்க நீர் உம்மையே ஒப்பு கொடுத்தீர், உம்மை நீங்க ஆண்டவரே வாதிக்க கொடுத்தீங்க. காரணம், நாங்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்பதற்காக உங்க அன்பு பெரியது தகப்பனே, உங்க அன்பு பெரியது ராஜா, உங்க கிருபை பெருசு தகப்பனே. உம்முடைய கிருபைக்கு ஆளவே இல்லை. காரணம், நீரே கிருபையாக இருக்கிறபடியினாலே பாவத்தின் முழு உருவமாய் நீர் ஆண்டவரே பாவமானீர். காரணம், நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நீதியாக மாறும்படிக்கு நீர் எங்களை உமது நீதியாக மாற்றியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் மாத்திரமல்ல, நாங்கள் ஆண்டவரே உம்மாலே நீதியாக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர், நீர் எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக மாறினது மாத்திரமல்ல, ஆண்டவரே உமக்கு முன்பதாக நாங்கள் வந்து தைரியமாய் நிற்பதற்கு வேண்டியதான சகல கிருபைகளையும் தயவையும் ஆண்டவரே தைரியத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களை கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதற்காக நன்றி தகப்பனே. எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். மக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மத கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக நன்றி. இந்த நாளில் உமது வார்த்தைகள் எங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய வார்த்தைகளை நீர் ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி நீர் இங்கே கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யார் யாருக்கு என்ன வார்த்தைகள் தேவையோ, தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், சுகமாக்கக்கூடியதான ஆண்டவரே அந்த வார்த்தைகள், சுகம் ஆண்டவரே, பலன் ஆண்டவரே, கிருபைகள் ஆண்டவரே, விடுதலை, இவையெல்லாம் இந்த இடத்துல நாங்கள் ரிலீஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தில். ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நாங்கள் ஆண்டவரே எல்லா கதவுகளையும் நாங்கள் திறக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகள் இந்த இடத்துல அவைகள் ஆண்டவரே அவைலபிள் ஆக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் அவைகள் எங்களுக்கு சொந்தம். அவைகளை தடை செய்ய முடியாது, யாரும் தடை செய்ய முடியாது. அவைகளை நாங்கள் இன்றைக்கு உடையவர்களாக, பெற்றுக்கொண்டவர்களாக, சுதந்திரித்துக் கொண்டு நாங்கள் செல்ல போகிறதற்காக ஸ்தோத்திரம். மதக்காரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுகிறதற்காக நன்றி. எல்லா கணமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. முன்பு ஒரு காலத்தில் நம்ம வந்து ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் அந்த கோவிட் சமயத்திற்கு முன்பு வரை வெற்றியும் வாழ்வும், வெற்றி வாழ்வு கூட்டங்களை நாம் தொடர்ந்து நடத்தி வந்திருந்தோம். அதன் பிறகு நாம் அதை கொஞ்சம் அந்த கோவிட் சமயத்தில் அதை ஸ்டாப் பண்ணோம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக செப்டம்பர் மாதத்திலே நமக்கு இப்படிப்பட்டதான விசேஷித்த கூட்டங்களை நாம் நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன்.
முன்பெல்லாம் கன்வென்ஷன் கூட்டங்கள் அப்படின்னா எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும், போவாங்க அட்டன் பண்ணுவாங்க அப்படின்றது. ஆனால் அந்த சீசன் அப்படியே மாறி இப்போது கூட்டங்கள் கன்வென்ஷன் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பெரிய கூட்டம்லாம் போகாதபடிக்கு அது தின் அட்டண்டன்ஸ் தான் இருக்குது நிறைய இடத்துல. காரணம் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனதுனால எல்லாமே வீட்லேயே உட்காந்து பார்த்துடலாம். அந்த செய்தி அன்னைக்கு வரலனாலும் மறுநாள் நமக்கு வந்துட்டு அங்கங்கே விட்டு விட்டால் அப்படி பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனாலும் தேவனுடைய சமூகத்தில் நாம் வந்து இப்படிப்பட்டதான கூடுகையிலே நாம் கூடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு அது ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ, ஆமென், நமக்கு ஒரு திருப்பு முனையாக அது அமைகிறது. அல்லேலூயா. உண்மையாகவே நீங்கள் எல்லாரும் பாக்கியவான்கள் என்னோடு கூட சேர்த்து நான் சொல்கிறேன். நாம் வெறும் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்ற ஒரு நிலையில் அதோடு கூட நாம் நின்று விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை அவருடைய சாயலிலே அவர் மாற்றி வருகிறார். ஆமென். அவரை போல நம்மை மாற்றி வருகிறார். அவருடைய மைண்டில் என்ன இருக்குது, அவருடைய வார்த்தைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கு உதவி செய்கிறார். வேதத்திலிருந்து அநேக சத்தியங்களை நமக்கு அவர் காண்பித்து வருகிறார், வெளிப்பாடுகளை நமக்கு காண்பிக்கிறார், கொடுக்கிறார். ஆமென். வெளிப்பாடுகள் தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, கண்கள் திறக்கப்படலை. அவர்கள் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறபடி இதை வியாக்கியானம் பண்ணுறாங்களான்னா இல்லை. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறார். கர்த்தருக்கு மைமுண்டாட்டும். கர்த்தர் நல்லவர். அதில் விசேஷமாக நம்மோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த நாட்களிலே வருடத்திற்கு ஒரு முறையாகிலும் வந்து நம்மோடு கூட இருந்து தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ரெவரன் ஆண்டோன் இஸ்ஸல் ஏப்ரஹாம் அவர்கள் யூகேலிருந்து அவங்க வந்திருக்கிறதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா போஸ்டரெல்லாம் ஒட்டி அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம். இந்த முறை போஸ்டர் ஒட்டலை, ஆனால் பே பண்ணி ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், மற்றபடி யூடியூப்பில் மூன்றுத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு ஆட் வந்து இதை வந்து கொடுத்துருக்குறோம். அதாவது இது உலகம் முழுக்கும் மற்றவர்கள் பார்த்து அங்கங்கே இருப்பதற்கு அல்ல, ஸ்பெசிஃபிக்காக அரக்கோணத்தில் மாத்திரம் டார்கெட் பண்ணி, அரக்கோணம் ஆடியன்ஸ்க்கு மாத்திரம் டார்கெட் பண்ணி இந்த முறை டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. நான் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் அதை பார்த்து ஜனங்கள் வருவார்கள். ஆமேன். இல்லைன்னா நம்மளோடு அந்த லைவில் வந்துட்டு அவர்கள் நம்மோடு கூட இணைந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் போஸ்டரில் அடித்து ஒட்டி எத்தனை பேர் போஸ்டர் பார்த்து வந்தீங்கன்னா ஒருத்தரும் வரல, கை தூக்கவும் இல்லை, யாரும் வரல. ஸோ இந்த முறை வி சேஞ்ச்டு ஆர் இந்த கூட்டத்தை குறித்ததான இந்த மக்கள் அறிந்து கொள்ளக்கூடியதான இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை மாற்றி வி டிட் இட் இன் எ டிஃப்ரெண்ட் வே. ஸோ மக்கள் தொடர்ந்து வருவார்கள், இன்றைக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு விசுவாசிக்கிறேன். நாளைக்கு மாலை நமக்கு இந்த கூட்டங்கள் உண்டு. அதன் பிறகு சண்டே காலையில் நமக்கு ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அருமையான பாஸ்ட் அவங்க கொண்டு வருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை குறித்து சொல்வதற்கு நான் உங்களுக்கும் அது புதிதல்ல கேட்பதற்கு. ஆகவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாஸ்டர் குறித்து. நம்மளுடைய குடும்பத்திலே ஒருவராக நம்மோடு கூட அவங்க பயணித்து வருகிறார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இங்கே என்ன நடக்கிறது என்பது அவங்க அவங்களுக்கு தெரியும், அங்கே பார்க்குறாங்க. அங்கே நடக்கிற விஷயங்கள் நாங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தில் அநேக அற்புதங்கள், ஆச்சரியமான காரியங்கள். அந்த குரூப்பில் நானும் இருக்கிறேன். அவங்க சொல்லக்கூடியதான அந்த டெஸ்டிமனிஸை நான் பார்த்துட்ருக்குறேன், கண்ணார பார்க்குறேன். ஆகவே இன்றைக்கு நம்ம மத்தியில் அருமையான தேவனுடைய மனிதன் இருப்பதை குறித்தது மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? போன வருஷம் எத்தனை பேர் வந்திருந்தீங்க? சத்தம் கம்மியாக இருக்கே. ஆமாம், நல்ல கை தூக்குங்க பார்க்கலாம். லாஸ்ட் இயர் வந்தவங்க, ஆமீன், ப்ரைஸ் லார்ட்.
ஓகே, போன வருஷம் என்ன செய்தி சொன்னாங்கன்னு கேட்டால் இன்றைக்கி சொல்லிவிடுவீங்க, ஏன்னா நீங்கள் எல்லாம் வீட்டில் பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்துருக்கோம். அதனால் இந்த முறை அந்த கேள்வியே கிடையாது, அந்த கேள்வியை நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுறோம். பாஸ்டர் இப்படி பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் நோட்ஸ் எல்லாம் பார்த்துருக்க மாட்டேனே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. வேறு கேள்வி இருக்குது இன்னைக்கு, பாஸ்டர் வேறு மாதிரி ஏதாச்சும் கேள்வி கேட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், கேட்கிறேன் என்று சொன்னால், அவங்க எப்போவுமே பிரசங்கம் பண்ணும்பொழுது அவங்க சொல்லக்கூடியதான ஒரு விஷயம், நீங்கள் வரும்பொழுது எப்படி வரணும், நோட்டு பேனா எடுத்துகிட்டு வந்து அதை எழுதி அதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நானும் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம சொல்கிறது தான் கேட்க மாட்டேங்கிறீங்க, அவங்க சொல்கிறது கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்றத இன்சிஸ்ட் பண்ணுற கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ இன்றைக்கு அவங்க நம் மத்தியில் இருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் அநேகருக்கு அவர்களை பயன்படுத்தி வருகிறாங்க, அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. ஆகவே இந்திய கலாச்சாரத்தின்படி நாம் அவர்களை வரவேற்று மீதமுள்ள நேரத்தை நாம் அவங்க கையில் நாம் கொடுக்க போகிறோம். ஆனால் கரெக்டாக ஆரம்பித்து கரெக்டாக முடிக்கணும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். அவை இன்றைக்கு நமக்கு ஒரு வேளை தாமதமாக ஒரு அரை மணி நேரம் ஆரம்பித்திருந்தாலும் நாளை தினத்திலே சரியாக நாம் ஆரம்பித்து நாம் அதை முடித்து விடுவோம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான பாஸ்டர் ஆண்டனிஸ் ஏப்ரஹாம் அவர்களை முன்பதாக நான் அழைக்கிறேன். அவர்கள் வந்து பிறகு நாம் எல்லாரும் எழும்பி நின்று கரங்களை தட்டி பாஸ்டர் அவர்களை நாம் கனப்படுத்துவோம். கத்தருக்கு மைமுண்டாட்டின் ஷால் வி ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் அண்ட் நாம் அவர்களை வரவேற்போம். ஆமென்.

ப்ரைஸ் லார்ட், ஆமென். மைக் போட்டுடுங்கப்பா. கர்த்தர் நல்லவர், ஆமென். யூ மே பி சீட்டட், நீங்கள் உட்காரலாம்.

நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சத்தம் போதாது. கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென். இந்த வசனம் இல்லாமல் என்னுடைய டீச்சிங் ஒரு நாளும் இருக்காது. அதனால் எடுப்போம் எபிரேயர் 10 அதிகாரம் 14 வசனம்.

ஓகே, பத்துல இருந்து வாசிங்க. பத்து பத்து, ஏசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி, எந்த சித்தத்தின்படி, ஆருடைய சரீரம் பலியிட்டதினால, இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நீங்கள் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள், பரிசுத்தமாக்க படிவீர்களா பட்டிருக்கிறீர்களா, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்கள் ஏற்கனவே பரிசுத்தமாக்க பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இதை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கிரியை செய்யும். ஆமென். ஆனால் சத்துரு என்ன செய்கிறான், நீங்க விடுகிற சில சில தவறுகளை சுட்டி காட்டி ஜபத்திலே வல்லமை இல்லாமல் அல்லது சந்தேகத்தை ஏற்படுத்தி அந்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாதபடிக்கு தடைகளும் தாமதங்களும் வருகிறது. தடைகளும் தாமதங்களும் வருகிறதற்கு ஒரே காரணம்தான் அவவிசுவாசம். என்ன காரணம்? அவவிசுவாசம். இங்கே தெளிவாக தேவன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம், ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு வருஷம் அல்ல, ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம். ஆமேன். பாருங்க பாருங்க, கயிற கரங்களை தட்டி நன்றி சொல்லு. என்றன்றைக்கு எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஆமேன். ஆனால் இதுதான் நம்ம சிந்தையில் வரையில்லை. கணவனை பரிசுத்தமான கணவன் என்று பார்க்கறது கிடையாது, மனைவியை பரிசுத்தமான மனைவி என்று பார்க்கறது கிடையாது, பிள்ளைகளை பரிசுத்தமான பிள்ளைகள் தேவன் அப்படியாய் அந்த ஒரே பலியினால் மாற்றிவிட்டார் என்று பார்க்கறது கிடையாது. ஆனால் என்னத்தை பார்க்குறோம், எப்பொழுதுமே என்னத்தை பார்க்குறோம், குறைவை பார்க்கிறோம். ஆனால் நிறைவான கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நிறைவாக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். அதை பார்க்க ஆரம்பித்தால் குறைவு தானாய் ஓடி போகும். ஆமேன். அப்ப வேதத்தை நாங்கள் வாசிப்பதன் நோக்கமே அதுதான், எனக்காக என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை வாசிப்போமானால், அதை விசுவாசிப்போமானால் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். ஆமேன். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வசனம், இந்த புத்தகம் என்ன புத்தகம் இது, அப்படி சொன்னா இது பத்திரம் என்று சொல்லி கொடுத்திருக்கிறேன். இது என்ன, இது பத்திரம். ஆனா வீட்டில் பத்திரம் பத்திரமா இருக்கு, அதை எடுத்து படிக்கிறது கிடையாது. ஆனா இதெல்லாம் எனக்கு சொந்தம் என்பதை நான் வாசித்து அறிந்து நான் விசுவாசிக்கும் பொழுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜெபிப்பதனால அநேக வேளைகளிலே நாங்கள் மகிமையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, மகிமையை தாரும் ஆண்டவரே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை வந்து நம்மை மேற்கொள்ளும். ஆமேன். அப்ப அதிசயங்கள், அற்புதங்கள், சுகம், பலன், ஆசீர்வாதம் இவைகள் எல்லாம் நம்மை வந்து மேற்கொள்ள வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம்தான் தேவன் எதிர்பார்க்கிறார், நீ விசுவாசித்தார். ஒரு வசனத்தை எடுத்து, ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து, இது இதற்கு தேவையான சகலத்தை நீர் செய்து முடித்தீர், ஆகவே இது எனக்கு சொந்தம் என்று நீங்கள் விசுவாசித்தீர்கள்.

0: Prijsloos is er Dolly? Prijsloos, go ahead.
1: Nandri, Nandri, Yesuve, Sirajabathoda
2: Recording in progress.
1: நன்றி இயேசப்பா. இந்த நேரம் ஆண்டவரே, உங்களோட இயேசு நாமத்தின் மூலம் நீங்கள் நாங்கள் இதை கேட்டாலும் எங்களுக்கு அருளி, எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே இந்த நேரம் எங்கள் மத்தியில் வந்து இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, உங்களோட வாக்கு தத்தத்தை செய்தவரே, வாக்கு மாறாதவரே, உங்களோட சித்தத்தின்படியாக அவரை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த மாலை நேரம் ஆண்டவரே, இந்த நித்திய நித்திய வெளிச்சத்தில் வெளிச்சமாக ஒளியாக எங்களுக்கு வந்து அப்பா நீங்க எங்களுக்குள்ள உள்ளாவி எங்களுக்குள்ள பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களுக்குள்ள எங்களை உற்சாகமாக்குற உங்களுடைய பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். அப்பா, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசியை பதறாதே, கலங்காதே, திகையாதே. விசுவாசியை கல்வாரியின் நாயகன் கைவிடாரே. ஆமேன். அவ்வளவு அன்பு நிறைந்த தகப்பன், கல்வாரி என் நாதன் கைவிடாரே. ஆமேன். அவர் வாக்குத்தத்தம் செய்த தகப்பன், ஒருபோதும் அவருடைய ஊழியக்காரர்களே அவர் அழைத்த அழைப்புக்கு மாறாக அப்பா எங்களுக்கு எதிராக வர்ற ஒவ்வொரு விதமான பிசாசின் கிரியையிலிருந்து கத்திரங்களை விடுதலையாக்கி உன்னதத்தில் வைத்து அவருக்கென்றே நன்றி செலுத்துவதற்கு தந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாங்கள் கேட்கறதுக்கு முதலாகவே அந்த பிரசனத்தை நாங்கள் உணரக்கூடியதாக, அந்த சமூகத்தில் நாங்கள் களி கூறுவதற்கு அழைத்து வந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் நன்றி செலுத்தி யாவற்றையும் அவருடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட பரிசுத்தமாக ஆவியின் மூலமாக யாவரையும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, கத்தருக்கு இன்றைக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், இதை ரெண்டையும் வாசித்துட்டு ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. 118 சங்கீதம் பக்கம் 744 முதலாவது 2 வசனமும் 8 9 வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். கத்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கத்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் சொல்வதாக. ஆமேனப்பா. கத்தர் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். பிரபுகளை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். ஆமே. நாங்கள் அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ந்து அவர்களை கண்டுபிடித்து அவருக்குள்ள என்று அவர் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். நாங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் கத்தர் எங்கள் உள்ளத்தில் அவருக்கு உள்ளத்துல ஹி கேனாட் லிவ் இன் அ ஹார்ட். தேங்க்யூ ஃபாதர். ஆமேன். அவர் எங்கள் உள்ளத்துக்குள்ள இருக்க மாட்டார் என்று அவர் பரிசுத்தமா இருக்க போல எங்களை உள்ளங்களை எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு கொடுத்து நாங்கள் இந்த நேரம் அவருக்கென்றே இந்த நேரத்தை கொடுத்து ஆவியோடும் உண்மையோடும் தொடர்ந்து கொள்வோம். ஆக கத்தர் மற்றும் சகல நேரங்களிலும் அவர் எங்க கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. எல்லா நிகழ்ச்சியிலும் கத்தரிட கரத்துல ஒப்பு கொடுக்கிறனப்பா. உங்களோட பலத்தின் உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக யாவ

0: உங்க அபிஷேகம் பண்ணி கொண்டு உங்களோட வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க, உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசு நன்றி. இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். 7 மணியிலிருந்து 7:30 வரையும் துதி பாடல் ஜெபங்கள் எடுத்து வருவார்கள். சிஸ்டர் கிரே சாரி சிஸ்டர் கருணா அவர்கள் ஜெபம் பாடல் எடுத்து வருவார்கள். சிஸ்டர்ஸ் கிரேஸ் ஜெயரஞ்சன் அவர்கள் ஜெபம் துதி ஆராதனை பாடல்கள் தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். சிஸ்டர் டாலி ஊழியர்களுக்கான ஜெபிப்பார்கள். டைம் இருந்தால் சிஸ்டர் மகேந்திரன் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஜெபிப்பார்கள். அப்பொழுது 7:30 சுவிசேஷி ஜஸ்டினா அவர்கள் வந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். அப்பொழுது 8:00 சுவிசேஷி ஏஞ்சல் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். அப்புறம் 8:30 பாஸ்டர் சாமுவேல் செய்தி எடுத்து வருவார்கள். 9:00 பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 அன்டன் ராசநாயகம் அவர்கள் எடுத்து வருவார்கள். இப்போ விசேஷமாக அன்டன் ராசநாயகத்துக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு கத்தர் இன்னொரு நாளை திறந்து கொடுத்து கடந்த காலமாக அவரை காத்து வந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்தி அவருக்கு சிறிய ஜெபத்தோடு கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா, இவ்வளவு காலமாக நீங்க கண்ணுமணியுமாக நீங்க காத்து வந்த பாஸ்டரின் அப்பா இனிமேலும் காக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். இன்றைக்கு ஒரு புதிதான விசேஷமான ஸ்பெஷலான நாளா உங்களுக்கு அவர் மகிழ்ந்து கழிக்கிறதுக்கு ஒரு புதிதான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் உன்னதத்தின் அப்பா வெளிப்படுத்தலையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவர் அப்பா இந்த நாளை புதிதான நாளாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவரோட வேண்டுதலை மனவிருப்புகளையும் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, இன்று மட்டும் காத்தவரே, இனிமேலும் அவர்களை இந்த புது வருடத்துக்குள்ள அதிகமாக உங்களுக்குள்ள மகிழ்ந்து கரைக்குழுவதற்கு அழைத்து வந்த பாஸ்டருக்கு நன்றி செலுத்துறேன். அவரது இந்த பிறந்த நாளை விசேஷமாக இன்று அவங்க கொண்டாடுவதற்கு கொடுத்த தருணத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி செலுத்துறேன். அப்பா, உங்களை மட்டுமே அவர்கள் மகிழ்ந்து உங்களை மட்டுமே உயர்த்தி அப்பா அவரோட ஜீவியத்துல உங்களே மற்றும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு கொடுத்த இந்த மகா பிரதான அன்புக்கு நன்றி செலுத்தி இந்த பிறந்த நாளை அற்புதமாக அவர்கள் டு செலிப்ரேட் திஸ் டே கத்தர் அவர்களை இன்னும் அதிகமாக வழிபடுத்துவார்களாக என்று கூறி ஜெபிக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் இப்பொழுது கத்தருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்காகவே கத்திரங்களை அழைத்தார். இந்த நாளை கத்திரங்களை கொடுத்தபடியா நன்றி செலுத்துகிறேன். சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திற்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வருங்கள். இயேசுவின் நாமத்தின் மூலம் யாவரையும் வாழ்த்தி வரவழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. யாவரும் கத்தருக்குள்ள நாங்கள் கத்தர் கொடுத்த தாளந்தை அவருக்கென்றே நாங்கள் உபயோகிப்பதற்கு வந்திருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி. இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து சிஸ்டர் கருணாவை வரவழைப்பமாக அவர்கள் வந்து துதி பாடல் ஜெபமே துதி பாடல்கள் எடுத்து வருவார்கள். பிரைஸ்லா சிஸ்டர் கருணா.
1: பிரைஸ்லா சிஸ்டர் டாலி.
0: ஆமென். உங்களோட குரலை கேட்டவுடனே அப்படியே கத்தோட வார்த்தையோட புதிதான பாடல்கள் எவ்வளவு அழகா இருப்பது எனக்கு அதை காணக்கூடியதா இருக்குது கத்தருக்குள்ள. நன்றி சிஸ்டர். வாருங்கள், கத்தோட நாமத்தை உயர்த்துங்கள். அவருடைய நாமத்தை உயர்த்தி நீங்க கொண்டு வர்ற புதிய பாடல் ஜெபங்களை எடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி. ஆசீர்வதிப்பாராக நீங்க வந்து கத்தோட நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி.
1: God bless you, sister. சின்ன திருத்தம், ஞானப்பிராசம் மங்களோட பர்த்டே.
0: ஓ சாரி. நன்றி, நன்றி, நன்றி.
1: September 28 தான் அவட்ட பர்த்டே. அவர் அந்த நாள்ல மெசேஜ் கொடுக்காதபடியா நாங்க இன்னைக்கு அவருக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அம்மே, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே, ஒருவரிலே ஒருவர் அன்பு கூறுகிறதே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்படியே தகப்பனே, நாங்கள் ஒருவர் ஒருவர் அன்பு கூர்ந்தே இந்த உலகத்திலே கர்த்தாவே நாங்கள் வாழும்படியாய் நீர் அழைத்த அழைப்பில், நீர் எங்களுக்காகவும் உம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த அந்த அழைப்பில் கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருக்கும்படியாய் எங்கள் ஒருவரை நீர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. நன்றி அப்பா. அப்பா, தகப்பனே, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியேறி உண்ட கொடியை போல் அவன் எறியுண்டு உழந்து போவான் என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்பா, தகப்பனே, நாங்கள் எறியுண்டு போகாதபடி உமக்குள்ளே எப்போதும் நிலைத்திருக்கும்படியால் முடிய வார்த்தை எங்களோடு எப்போதும் பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, எங்களை நீர் உயர்த்துகிறவர் ஆண்டவரே, எங்களை புறக்கணியாத தேவன் நீர், ஒப்பில்லாத தேவன் நீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போடுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நீராண்டவரே, நீரே இந்த உலகத்திலே எங்களுக்கு தகப்பனாயும் தாயாயும் இருந்து தேற்றவாழ்னாயிருந்து இதுவரை வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களை செபிக்கிறோம். அப்பா, சௌரன் லஸ்லி பிரதர்க்காக அவருடைய மனைவி நீட்டா பிள்ளைகளுக்காக உங்களை செபிக்கிறோம். தொடர்ந்து ஆசிர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் உறுதி செபிக்கிறோம். சோம்பலம் ஆரோக்கியம் எல்லாம் உம்முடைய திருக்கரத்திலிருந்து வருவனக்கத்தாவே தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அது போல நான மகேந்திரனங்களுக்காக உங்களை செபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் எல்லாம் கொடுத்து உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தொடர்ந்து தப்பாயும் வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கதாவே சாரி டோலிக்காக செபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென் ஆமேன் என்றும் பதிலளிக்கிற நீர் கத்தாவே மன விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் ரஞ்சனி அலங்கரமணிக்காக, இன்னும் சௌரி சுபா இளங்கோக்காக, சௌரி கிரேஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகள் சுகம் ஆரோக்கியம் பலன் எல்லாவற்றையும் நீர் கொடுக்கிறவர்க்கத்தாவே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னங்க தாவே, வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் முடிய திருப்பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஞானப்பிராசமங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பாய் என்று உம்முடைய வார்த்தையும் படிய அந்த தகப்பனார் கர்த்தாவே தன்னுடைய எல்லா பூரணமான அந்த ஆண்டுகளை நிறைவேற்றி கொடுத்ததுக்காக, சுகம் ஆரோக்கியம் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 95வது வயதை முடித்து 96வது வயதுக்குள் கால் வைக்கிற தகப்பனாருக்கு நீர் பலன் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நிறை வயதிலும் முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்ற உம்முடைய வார்த்தை அது தகப்பனாரை இதுவரை வழி நடத்தினது ஆண்டவரே. அப்பா, தூக்கி சுமந்தவர் நீர் கர்த்தாவே. எந்த ஒரு வயது காலத்திலும் மாறாட்டங்கள் இல்லாதபடி, நினைவுகள் மாறாதபடி, ஞாபக சக்திகள் குறையாதபடி இன்னும் நீங்க பாதுகாத்து வழி நடத்துக்கிறீங்க. உங்களுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் வார்த்தைகளை கொடுக்கும்படியாய் பலப்படுத்துங்க. உயிரோடு இருக்கும் வரை உம்முடைய பலம் பூரணமாய் அவருக்கு விளங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காணும்படியாய் கிருபை பாராட்டினீங்க ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே அவர்களை ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக ஆத்துமாக்களை பெறும்படியாய் கர்த்தர் நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்க முடிய வார்த்தைகளை கொடுக்கும் போது ஆத்மாவில் விடுதலை அடைய செய்யும் வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்போதும் அந்த ஊழிய குடும்பங்கள் மேல் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. தொடர்ந்தும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஜனங்களை கர்த்தர் நீர் நேசிக்கிறவராயிருக்கிறீர். அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஜனங்கள் கழிவிடப்படாதபடி அப்பா எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை எதிர்த்து வரும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியா இதுவரை நீர் செய்திருக்கிறது. எத்தனையோ யுத்தங்களை கண்டார்கள், ஆனாலும் இன்னும் நிலை நீக்கும்படியாய் இந்த உலகத்திலே நான் உன்னை தண்டாயுதமாக வைத்திருக்கிறேன் என்று நீர் சொல்லிய படிக்கத்தாவே அந்த ஜனங்களுக்கு நீர் எப்போதும் ஒரு முன்மாதிரியாய் அவர்களுக்கு தேவையான யுத்தத்துக்கு அவர்களை கற்பிக்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அப்பா தொடர்ந்து நடத்துங்க, ரட்சிப்பை காணும்படியாய் நடத்துங்க. உம்முடைய சத்தியம் உம்முடைய கிருபை எப்போதும் அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் ஆகாயில் உள்ள ஒவ்வொரு தேசத்து மக்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அறியாமை நிலைகளை இருக்கிற அந்த ஜனங்களை விடுதலையாக்குங்க. எல்லா பொல்லாத வழிகளையும் விட்டு விலகும்படியாய் கத்தர் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை மறுடைய கண்ணீர்களையும் துடைக்க வேண்டுமா ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா பொல்லா அங்கான எல்லா காரியங்களையும் கண்டித்து உணர்த்த வந்த தகப்பன் நீர் ஆண்டவரே, பாவங்களை கண்டித்து உணர்த்த வந்தவர், நியாயத்தை கண்டித்து உணர்த்த வந்தவர் நீர். அதை அவர்கள் அறியட்டும். அப்பா அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக நீர் நடத்துகிறவராயிருக்கிறீர். ஆனாலும் இந்த வெளி உலகம் காணாதபடி அந்த ரட்சிப்புக்குள்ளே அநேக ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க தகப்பனே. இன்னுமாக கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே எங்களை நீர் பாதுகாத்து நிம்மதியாக வாழும்படியாய் கர்த்தர் நீர் இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் இந்த தேசத்தை ஆசிர்வதிக்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஞானத்தினாலே நிரப்புங்க. எல்லா பொல்லாத சாத்தானுடைய திட்டங்களுக்கு விலகி போகும்படியாய் பேசுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அது போல இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம். ஆளுகை செய்கிறவருக்காக செபிக்கிறோம். சமாதானத்தை நிலைநாட்டும்படியா எடுக்கிற பிரயாசங்களுக்கு இடையூறு பண்ணுகிற எல்லா பொல்லாத சாத்தான் கூட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். இந்த தேசத்திலே ஒரு பொல்லாப்பை ஏற்படுத்தும்படியாய் செயல்படுகிற ஒவ்வொரு காரியங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வாய்க்காதே போகட்டும். அந்த தேசத்துக்கு எதிராய் வருகிற எல்லா அம்புகளும் முறிக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னொரு அழிவை அந்த ஜனங்கள் காணாதபடி கத்தர் உம்முடைய பலத்த கரங்களுக்குள்ளே இலங்கை தேசத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, ஒரு கண்ணீர் துளி போல அந்த தேசம் அப்பா அந்த இடத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு உம்முடையது. நீர் ஒருவரே அந்த தேசத்தை பாதுகாக்க வல்லமை உள்ளவர். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. எல்லாரையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்தும்படியாய் ஊழியங்களை பெருக பண்ணுங்க, ஆசிர்வதிங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்பது இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: பேசலாட்டு சிஸ்டர்.
1: அமேன் அமேன். அருமையான பாட்டு பாடினீர்கள். அமேன். வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி கத்தரால் மட்டுமே அது செய்ய முடியும். நன்றி சிஸ்டர், அருமையான பாட்டை பாடி அவர்கள் ஜபித்தீர்கள். என்னை மன்னிக்கவும், நான் பாஸ்டர் ஞானப்பிராசன் நினைத்துக்கொண்டு அன்று நன்று வாய் மாறி சொல்லிட்டேன், மன்னிக்கவும். நன்றி. அவரை இன்னும் அதிகமாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் ஞானப்பிராசன், கத்தருக்கு சோத்திரம். ஓகே, நன்றி பாஸ்டர், நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளெஸ் யூ. அமேன் அமேன். நான் பாஸ்டர் ஞானப்பிரசத்தை அவர் அவரோட வாழ்த்து இந்த ஏஜ்லையும் அவர் இவ்வளவு உற்சாகமாக வந்து எங்களுக்கு அவரோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறார். அவரோட இந்த பிறந்த நாளை கத்தனை மென்மேலுமாக இன்னும் அதிகமாக அநேகர் காணக்கூடியதாக அவர் நாள் அவரோட வாழ்க்கை முழுவதும் கத்தர் அவருக்கு இன்னும் புதிதான பலனை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிக்கிறேன். நன்றி. காட் பிளெஸ் யூ ஆல். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஜே ரஞ்சன் அவர்களை வரவழைப்போம். அவர்கள் வந்து ஜெப துதி ஆராதனை பாடல்களை எடுத்து தேவ ஞானத்தையும் எடுத்து வருவார்கள். பிரைஸ் லார்ட். நன்றி. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், வாருங்கள் வந்து. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், வாருங்கள் வந்து கத்தோடு நாமத்தை உயர்த்துங்கள்.
2: நன்றி தகப்பனே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உண்மை துதிக்க, உண்மை பாட, உண்மை கீர்த்தனம் பண்ண கத்தரை துதித்தலே இன்பமும் ஆண்டவரை ஏற்றதுமா இருக்கிற அந்த மன மகிழ்ச்சி சந்தோஷம். இந்த ஜனத்தை நான் எனக்கண்டு தெரிந்து கொண்டேன், என் துதியை சொல்லி வருவார்கள் என்றே அவரோடு உறவாடுகிற அந்த துதியினூடாகவும் தரித்திருக்கிறதுக்கு ஊடாகவும் வாத்தியத்தை ஆணிக்கிறதுக்கு ஊடாகவும் உபவாசத்துக்கு ஊடாகவும் என் நேரம் அவரை மகிமைப்படுத்தி துதிக்கிறது, நன்றி செலுத்துறது கூடிய ஒரு துதி. அவர் எப்பொழுது நித்தமும் அவர் நடத்தி கொண்டு வார அந்த அற்புதமான நடத்துதலுக்காக நன்றி நன்றி என்று சொல்லி அந்த நன்றி ஆண்டவரே எப்பொழுதும் சொல்லும் போதும் நன்றி சொல்லும் போதும் அநேக சோஸ்திரத்தாலே ஆண்டவரே பிதாவே பாவம் இல்லா பாவம் இருக்காது என்று சொல்லி அப்படியாக அநேக சோஸ்திரத்தை கிருபை பெறுகிறது, கிருபை பெறுகிறது அநேக சோஸ்திரத்தை ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே ஆயிரம் காளைகளை பார்க்கிலும் அந்த உதடுகளின் கனியாகிய சோஸ்திர பலி என்று சொல்லி சோஸ்திர பலி எடுக்கிறது என் தேவனுக்குள்ள துதித்து ஆராதித்து வேதத்தை தியானிக்க இந்த தேவன் கிருபை செய்தார். அவருடைய நாமம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசு, உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம். அண்டவரே தகிலத்தையும் ஆகாயத்தையும் உண்டாக்கின என் தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவனே நாங்கள் துதித்து பாடி கீர்த்தனம் பண்ண நீர் கிருபை செய்ததுக்காய் நன்றி செலுத்துறேன். எங்கள் பலத்தினாலும் ஒன்றுமில்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாமாகும். பரிசுத்த ஆவியானவர் எங்கு கத்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை, நித்திய வெளிச்சம் ஆண்டவர சங்கமம் வானொலி கூடாக அநேகர் இந்த சத்தியத்தை கேட்கவும் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தை செல்லும் போதும் அந்த இருதயத்துல பிரகாசமான மனக்கண்கள் திறக்கப்படும். அப்படியாக இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துற இதை நடத்துற ஆண்டவரே பிரதர் ஆண்டவரே அவருக்காகவும் மனைவிக்காகவும் நாங்கள் இந்த குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துறோம். மகேந்திரன் பிரதர் ஆண்டவரே, சிஸ்டர் டாலி ஆண்டவரே, அலங்காரமணி மற்றும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இடத்துல இப்ப பாடின பிள்ளை ஒவ்வொருதற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே நீர் வழி நடத்துற தேவனா இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருதரையும் அரவணைத்த ஆத்மநேசர் நீர் அரவணைக்கிறபடியாக உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேடி வந்து மீட்டம் கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் என்னை மூடிக்கொண்டிரே உந்தன்.

கிருபயேம் என்னை மறவாத கிருபயேம் ஆழத்தில் கை கொடுத்து தூக்கி நகும் கிருபயே மாறாத கிருபயேம் என்னை மறவாத கிருபயேம் ஆழத்தில் கை கொடுத்து தூக்கி நகும் கிருபயேம் தரம் தாழ்த்த நினைப்போர் முன் திறந்தானை உயர்த்தி திறம் தந்தின

நகும் கேருவை நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. நயம் காட்டும் மனிதர் முன் புயம் கொண்ட பெலத்தால் ஜெயம் தந்து உயர்த்திடும் கிருபையே. மாறாத கிருபையே, என்னை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினகும் கிருபையும். பெலவானின் கண்கள் முன் பெலவீனன் என்னை நீர் பெலன்

பெலன் தந்து நிரூபிக்கும் கிருபையே, மாறாத கிருபையே, எம்மை மறவாத கிருபையே, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கியகும் கிருபையே, தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலே, காருண்யத்தாலே காத்து கொண்ட நிழலே, முடிவில்லாத இரக்கத்தால் எம்மை மூடிக்கொண்டிரு உந்தன், முடிவில்லாத

மலர் போல் உதிர்கின்ற வாழ்வையே நன்றி சொல்லி கழித்திடுவேன். மலர் போல் உதிர்கின்ற வாழ்வையே நன்றி சொல்லி.

சுவேமுழு மனதால் சோஸ்தரிப்பேன். எனது வலது பக்கம் நீரே அசைக்கப்படுவதில்லை நானே. சோஸ்திரம் சோஸ்திரம் உண்மை.

உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோஸ்தரிப்பேன். என்னுயிரே என்ன இயேசுவே, முழு மனதால் சோஸ்தரிப்பேன். எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை. துன்பத்திலே நான் அழித்திட்ட போதும் துயரங்கொள்ளவில்லை. இயேசுவே பக்கமும்.

0: ஆண்டவரே, நன்றி செலுத்தி சோஸ்தரிக்க உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க ஆண்டவரே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போறதில்லை. பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே, எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. நன்றி செலுத்தி துதியேறெடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த வேளையில நான் உங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் 2 பேதுரு. மகிமையினாலும் காரணியத்தினாலும் மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்த வரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. 2 பேதுரு 1-4 வசனம் மட்டும். அப்ப அந்த வார்த்தை வந்து சொல்லுறது, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் எங்களை அழைத்தவரை அறிகிற அறிவினால ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய ஜாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரளினது மன்றி இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவராலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த உலகத்து இச்சைகளுக்கு நாங்கள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டுன்னு சொல்லியிருக்க, எங்கள் ஆவி இப்பொழுது சுத்தமானதாக இருந்தாலும் எங்களது ஆத்மாவும் சரீரமும் இன்னும் சுத்தமாகவில்லை. இது ஒன்றுதான் எங்களுக்கு தேவனோடு உள்ள உறவில் தடையாக இருக்கிறது. நாங்கள் பாவத்தில் உழன்று கொண்டிருந்தால் எங்களுடைய மனச்சாட்சியை நாங்கள் கரைப்படுத்தி விடுகிறோம். இதனால் ஆவிக்குரிய சத்தியத்தில் நடப்பது எங்களுக்கு கடினமாயிருக்கும். 1 கொரிந்தியர் 2:14 வேதம் சொல்லுகிறது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று கூறுகிறது. நாங்கள் உலக பிரகாரமாக தொடர்ந்து பாவத்தில் வாழ்வோமாகில் எங்களுடைய ஆவி சுத்தமானதென்று உணரப்போவதில்லை. ஆவியில தெரியும். அப்ப ஏனென்றால் நாங்கள் மாமிசத்திலையும் எண்ணத்திலையும் சில நேரம் சிந்தனைகள்ல பாக்கைக்குள்ள வந்து இந்த உலக இச்சையினால உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாங்கள் எப்படி தப்பி திவ்ய சுபாவம் என்றே தேவனோடு நாங்கள் ஆவியில ஒத்து போகணும். தேவனுடைய அந்த வார்த்தைகளை நாங்கள் அவரோடு ஒத்து போகும்போது அந்த திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறபடியால் அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாங்கள் வாழுகிறதான் அந்த அவருடைய ஆவியில நாங்கள் எப்படி நிறைந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு இணங்கி நாங்கள் நடக்கிறது அவரை தியானிக்கும் போது அந்த எப்போ மணிபஸ் ஆகும். மாமிசத்திலே அந்த வார்த்தை எங்களுக்குள்ள மணிபஸ் ஆகுறது. அப்ப அதை நாங்கள் எடுத்து எப்பொழுதும் நாங்கள் அதை தியானிச்சு அதை சொல்லும் போது எங்களுடைய வாயினால் அதை உருவாக்குன்னு ஆக வேண்டுதான் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஒரு நன்மையை பேசும்போது ஒரு நன்மையான இந்த உலகத்துக்கு உண்டான கேட்டுகளுக்கு எப்படி கேடல் உள்ளது வருது என்றால் அதை தப்பித்து கொள்ளும்படிக்கு அந்த போக்கையும் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிறது. இதை என்னத்துக்கு ஊடாக என்றால் தேவனுடைய வார்த்தை கூடாது தான். அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ ஆவிக்குறைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று கூறுகிறது. நாங்கள் உலக பிரகாரமாக தொடர்ந்து பாவத்தில் வாழ்வோம் என்றால் சில சின்ன பிள்ளை என்றாலும் சரி பெரிய பிள்ளை என்றாலும் சரி பாவம் என்றது வந்து தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை நாங்கள் எண்ணத்துல கொண்டு வந்து இதையும் செய்யலாம் பிறகு அதை மாற்றி கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. நாளாந்தன் நாங்கள் எங்களை கரைப்படுத்த விடாதபடி ஆவியில எப்பவும் மனசாட்சி எங்களை அதுல வந்து எங்களுக்கு தெரியும் அது கத்தர் தந்த தீபம் என்று இருக்குது மனசாட்சி. அதுல எப்பவும் வந்து நாங்கள் சூடுண்ட விடக்கூடாது. அதை திரும்ப திரும்ப செய்யும் போது இந்த சூடுண்டு போவோம் அது பழகிப்போம். அதுக்காக நாங்கள் இந்த வார்த்தைக்கு ஊடாக தேவன் என்ற எங்களுடைய ஆவி பரிபூர்ணமா இருக்கிறபடியால் அது வளர வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா உள்ளான ஆவி வெள்ளமையாய் பலப்படுகிறது என்னடா கிறிஸ்து விசுவாசத்தினால கிறிஸ்து எங்கள் இருதயங்களில வாசமா இருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களா இருக்கிறோமா. அப்ப தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினால் நாங்கள் நிறையப்படும் போது அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யறபடியா ஒவ்வொரு பாகத்திலும் நாங்கள் தேவனை உயர்த்தி மட்டும் அந்த உலக பிரகாரங்களை நாங்கள் மறந்து தேவனை மாத்திரம் உயர்த்தி பிடிக்கும் போது தேவன் அந்த வார்த்தைக்கூடான அந்த வல்லமையை அவர் வல்லமையா எங்களுக்குள்ள கிரிய நடப்பித்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.
1: ஆமேன் ஆமேன். அருமையாக தெளிவாக தேவ தியானத்தை எடுத்து வந்தீர்கள். ஆமே, நாங்கள் மாமிசத்துக்குரியவர்களா இருந்தா நாங்கள் செத்து போயிடுவோம், ஆவிக்குரியவர்களா இருந்தா இப்பொழுது எங்களோட உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாகப்பட்டு அருமையாக புதிதாக்கப்படும் பொழுது எங்களுக்கு புதிதான பெல்லனும் புதிதான சத்துவத்தையும் கர்த்தர் கொடுத்து வழி நடத்துகிறார். நன்றி சிஸ்டர், அருமையான பாட்டுகளையும் பாடினீர்கள். மாறாத கிருபை, மாறாத கிருபை, ஆமேன், மாறாத கிருபை என்னை, என் கிருபை கண்டதே, சாரி அது நான் எழுத மறந்து,
0: தேடி வந்து மீட்ட கிருபையின்
1: கடல். ஆமே, நன்றி சிஸ்டர். மாறாத கிருபை என்னை, மாறாத கிருபை என்ற ஒரு பாட்டு,
0: மறவாத கிருபை அடுத்தது, மாறாத கிருபை என்ன, மறவாத
1: என் தேவா என்றும் அவரை நீங்கள் பாடுவீங்க. அருமையான பாட்டுகளை கொண்டு துதித்து பாடி தேவ தியானத்தை எடுத்து வந்த உங்களை கத்தர் இன்னும் அதிகமாக உங்களையும் உங்களோட குடும்பத்தார ஆசீர்வதிப்பாராக. புதிய தேவ தியானங்களை வெளிப்படுத்தலை கொடுத்து ஆசீர்வதிப்பார் என்று கூறி ஆசீர்வதித்து ஜபிக்கிற. நன்றி சிஸ்டர், நன்றி. இப்பொழுது நாங்கள் இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் ஊழியர்களுக்காக ஜபிப்பார்கள். ஆமே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. தடையால் இருந்தாலும் தடையால் வந்தாலும் கர்த்தாவே, நீங்க எங்க கூல இருந்து எங்களுக்குள்ள நாங்கள் உங்களுக்குள்ள மகிழ்ந்து களி கூறுவதற்கும் கூட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திக்கிற ஒளியாக கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களுக்கென்று எழுந்து பிரார்த்திப்பதற்கு அப்பா உங்களோட பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த கடைசி காலத்தில் மாமசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னபடி மாமசமான யாவர்களுக்கும் ஆண்டவரே இங்கு ஆவியை ஊற்றி மூப்பர் வாலிபர் யாவரும் உங்களுடைய தீக்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள வளர்வதற்கு இந்த மருகளை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா மக்களுக்களும் உங்களுடைய அக்கினி பற்றி எரிய செய்யும் அப்பா. உங்களால் மட்டும்தான் இது செய்ய முடியும் என்று கூறி ஜெபிக்கிறேன். அனலும் அல்ல, குளிரும் அல்ல, அல்ல குளிரும் இல்லாதவர்கள் போல் இராமல் உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் அப்பா உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. ஜெபாவினால அதிகமாக இந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஜெப ஆவியை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். எலியாவின் ஜபத்திற்கு பதில் கொடுத்தவரே எங்களுக்குள்ள மாண்டே உங்களுடைய புதிதான அன்பு கிருபை அபிஷேகத்தை ஊற்றி எங்களை புதிதாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் அப்பா. நீங்க நல்லவர், நீங்க போதுமாறு நாங்கள் உங்களை பற்றி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக நீங்க எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனா இருக்கிறீங்க. நேற்றும் இன்று மாறாதவரை இன்றும் எங்கள் மத்தியில நீங்க லாவி எங்களை ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு வார்த்தை மட்டும் ஜெபிக்கிற நேரம் போதாதபடியா கர்த்தர்

0: ஆமென். இயேசுக்கு மட்டும்தான் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை எல்லாவிதமான கரையில இருந்து அதை வெளியேற பெற்ற ரத்தத்தினால் கழுவி பனியை போல வெண்மையாக்குற அந்த பரிசுத்தமான அன்புக்கு நான் நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன். இப்பொழுது மகேந்திரன் ஐயாவுக்கு டைம் இருந்தா மகேந்திரன் ஐயாவுக்கு வரவழைப்பா, அவர் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக வேண்டி ஜபிப்பார்கள். பேசலாத ஐயா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
0: ஆமென். வாருங்கள், ஜெபியுங்கள், பாடுங்கள். கர்த்தர் நாமத்தை மட்டும் உயர்த்துவோம். நன்றி பாச. நன்றி ஐயா.
1: ஆமென். இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப் ஃபேஸ்புக்கிலையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர்களுக்காக பாடுபட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த காலை மாலை இரவு வேலையிலே சங்கமா வானொலி நித்தியவளத்து நிகழ்ச்சியில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்துல எங்கெங்கே இந்த துணி கேட்டுக்கொண்டிருக்கிறதோ அந்த இடங்களில் நமது ஆசீர்வாதத்தை நீர் கற்றுக்கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த 97 ரேடியோல கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் யா. இந்த சங்கமா வானொலி கையிட்டு செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் அபரிவிதமா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறீர், வந்து கொண்டிருக்கிற சுவாமி. இந்த கிருபைக்கா அமக்கு தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நீர் ஆசீர்வதித்து தந்துட வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறேன் பரம.

0: ஆமா ஆண்டவரே, தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசிரியமாக எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, அருமையான பாட்டை பாடி ஜெபித்தீர்கள். கர்த்தரங்களை மென்மேலுமாக இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி. ஆமேன். இப்பொழுது நாங்கள் சுவிசேஷி ஜஸ்டின் அவர்களை வரவழைப்போமாக. அவர்கள் வந்து எங்களுக்கு எங்களுடைய வேண்டிய வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பார்கள். பிரைஸ்லா சிஸ்டர் ஜஸ்டினா, சுவிசேஷி ஜஸ்டினா, பிரைஸ்லா.
2: ஆமேன், ஆமேன். பிரைஸ் ரோல். எல்லாரும் கத்தர பிள்ளை எப்படி சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமேன், ஆமேன். கத்தர் நல்லவர். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். வேற எங்கள் உங்களை உங்களோட வார்த்தையை கேட்க அவளோடு காத்து நிற்கிறோம். கத்தர் எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி சிஸ்டர்.
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோ கூடாக உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்தினாலே ஆசீர்வதித்து உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். என்னோட இணைந்திருக்கிற சூமில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். இன்று நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக வேத வசனத்துக்கு போக முன்பதாக ஒரு நிமிடம் இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி கடந்து செல்வோமாக. நன்றி பிதாவே, ஆவியானவரே, நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருத்தரையும் கேட்கிற பிள்ளைகளை அவரே கைவிடாதபடி அழைத்து நடத்தி ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்க, வழி நடத்துங்க. ஜீவனுள்ள தேவனா இருக்கிறீர். உயிரோடு இன்றும் நீர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு மத்தியிலும் செயல்படும்படியாய் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பதே எங்கள் பலனாய் இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கும் தேவ வார்த்தைக்கு நான் கொடுக்கப்படுற தலைப்பு வந்து கைவிடாத தேவன் உதவி செய்வார். ஆமேன். கைவிடாத தேவன் உதவி செய்வார். ஆமேன். எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன் உதவி செய்கிறவர். சில காரியங்கள் வேதத்துல இருந்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் தேவன் எப்படியெல்லாம் கிரியை செய்தார், எப்படியெல்லாம் செயல்பட்டார்னு சொல்லி வேதத்துல இருந்து நாங்கள் இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக, எடுத்துக்கொள்வோமாக. மத்தேயு 28 முதல 5 வசனத்துல இருந்து 10 வசனம் வரைக்கும் என்னோடு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மத்தேயு 28:5 10 வசனம் வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளிலே நடந்த அந்த அதிசயங்களை கத்தட்டாமே ஒவ்வொருவர் மத்தியிலே நின்று செயல்படுவாராக. அமேன். கர்த்தர் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 28 அங்கு ஓய்வு நாளான போது, வாரத்தின் முதல் நாளான போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிலும் தேவன் கைவிடாதவராயிருக்கிறார். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேளைகளிலும் உதவி செய்கிறவராயிருக்கிறார். ஆமேன். இப்பொழுது நாங்கள் வேதத்தை வாசிப்போமாக. தூதன் அந்த இஸ்திரிகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, நாம் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தர் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு அங்கே வாரத்தின் முதல் நாளிலே 3 உயிர் தெழுகிறதை பார்க்கிறோம். அங்கே தூதர் அங்கே நாங்கள் பார்க்கிறோம் மேல வசனங்கள்ல மரியாள் மதலேனி மரியாள் மரியாள் மற்றும் சில பெண்கள் எல்லாம் போகிறதை கல்லறையில் அதிகாலையில் அவர்கள் போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே தூதர்கள் கல்லறையை துறந்து விட்டு இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து மரித்த போது சீசர்கள் எல்லாம் பயத்தினாலும் நடுக்கத்தோடும் பயந்திருந்தார்கள். அந்த வேளையில் தாமே கத்த தாமே செயல்பட்டார். ஆமேன். அவர்களுக்கு முன்பாக போன காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதை இப்படியே வைத்துக் கொண்டு தேவன் உயிர்த்தெழுந்தார் என்று சொன்ன செய்திகளை அவர்களுக்கு சொல்லி சீசருக்கு சொல்லும்படியாய் கலிலேயாக்கு அவர்களை போகும்படியாய் நான் அங்கே வருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமேன். அவர் உயிரோடு எழுந்து தன்னை காண்பிக்கும்படியாய் அவர் சீசர்களோடு செயல்பட்டார் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். இன்றும் அன்று சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. ஆமேன். தேவ ஆவியானவர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உயிர்த்த வல்லமையுள்ள தேவன் அவர் உயிரோடு எழுந்து உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றும் அவர் ஜீவிக்கிறவராகி இருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. கைவிடாத தேவன் உதவி செய்வாராக. ஆமேன். அங்கே பார்க்கிறோம் அப்போஸ்தலர்களாம் பயந்து நடுங்கி என்ன நடக்குமோ என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியா இருந்தார்கள். ஆமேன். யூதர்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் பயந்து இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம் நாங்கள் அப்ப மறுபடியும் நாங்கள் எடுத்துக் கொள்வோமாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரத்திலே 3வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளாகவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடைய பேசி அநேகம் தெளிவான சித்தாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறவராய் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களுடைய பயத்தை நோக்கினார். ஆமே. நாங்கள் பார்க்கிறோம் அங்க சீசர்கள் வேதத்தில் பார்க்கிறோம் பயந்திருந்த காலம் அது. இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். அவர் உயிரோடு இருந்ததை அவர்கள் நம்பவில்லை. அவர் மரித்து விட்டார், தங்களுக்கு என்ன நடக்குமோ என்று நினைத்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கியங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டார்கள். ஆமேன். அங்கே இயேசு கிறிஸ்து பூமியிலே உயிரோடு எழுப்பினதை பின்பதாக 40 நாட்கள் அவர்களுக்கு தரிசனமாகி அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னோடு இணைந்திருக்கிற அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எந்த பயத்தினால் எந்த காரியத்தினால் நீங்கள் பயந்து இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை அவர் புறம்பாக்கும்படியாய் அந்த பயத்தை நீக்கும்படியாய் இன்றைக்கு இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், தைரியப்படுத்துகிற தேவன். எதற்காக அவர்களை அழைத்தாரோ சீசர்களை அழைத்தாரோ நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார், அவர்களுக்கு பலனை கொடுத்தார். ஆமேன். அப்போஸ்தலர்களுக்கு அவர் 40 நாட்கள் அளவும் அவர் அவர்களுக்கு காண்பித்து காண்பித்து காண்பித்து அவர் மறுபடியும் நான் உயிரோடு இருக்கிறேன். எப்படி 3.5 வருஷங்கள் இயேசு கிறிஸ்து அவர்களோடு வாழ்ந்து அவர்களோடு அவர் வார்த்தைகளை சொன்னதை போல அவர்களுக்கு சுசாங்கமாய் அநேக காரியங்களை சொல்லி அவர்களோடு உறவாடுகிறதை அவர்களோடு உரையாடுகிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர்கள் அவசுவாசம் நீக்கி போடுகிறார், அவர்களுடைய பயத்தை நீக்கி போடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். உங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவராயிருக்கிறார். எந்த காரியத்திலே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலே தேவன் செயல்பட வல்லவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே எதிர்காலத்தை குறிக்கிற அவர் தாமே வழி நடத்துகிற தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் கைவிடாதவராயிருக்கிறார். ஆமேன். உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி தன்னை அவர்களுக்கு காண்பித்தார். ஆமேன். அவர்கள் செயல்படும்படியாய் அவர்கள் பயத்தை நீக்கும்படியா தேவன் இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோடு இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள முன்பதாக அவர்களுக்கு அவர் தரிசனமாகி தன்னை ஒரு சக அவர்களோடு பழகின அதே பழக்கத்தை அவர் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். 40 நாளும் அவர்களுக்காய் செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் வெளிப்படுகிறவராக இருக்கிறார். ஆமேன். அங்கே பயந்திருந்த அப்போஸ்தலர்களுக்குள்ளே சீசர்களுக்குள்ளே அவர் தன்னை உயிரோடு இருக்கிறவராய் காண்பித்தார். ஆமேன். நாங்கள் பார்த்தோம் முதலாவது மத்தேயில நாங்கள் பார்த்தோம், அவர் உயிரோடு எழும்பினதை அங்கே அநேக பெண்களுக்கு சொல்லி அங்கே சீசர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். ஆமேன். அந்த சீசர்களுக்கு அவரே தரிசனமாகி அவரே தன்னை காண்பித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரி, உங்கள் வாழ்க்கையில இன்று இருக்கிற எல்லா பயத்தையும் நீக்கும்படியாய் தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் கைவிடாத தேவன், அவர் உதவி செய்கிற தேவன். ஆமேன். எல்லா வேளையிலும் தேவன் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகள், தேவனுடைய மகிமையை காணும்படியாய் இன்றைய நாளிலும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் ஜாத்ரகாமத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருந்த போது அவர்கள் கூக்குரலை கேட்டு மோசேயை சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் ஈசாக்கின் ஜாக்கோபின் தேவன் என்று சொல்லுகிறார். ஆமேன். அப்பொழுது மோசே கேட்கிறார், நீர் என்ன நாமத்தினாலே உண்மை நான் அறிவிப்பேன் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்கும் போது, அங்கே நாங்கள் பார்க்கிறோம் 13-14 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமேன். அதே தேவன் இன்றைக்கும் உங்களோடு இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலே இருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் இன்றும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, தேவன் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி, ஒரு மனிதன் இருந்தால் தான் அதை இருக்கிறேன் என்று சொல்ல முடியும், இல்லாத மனிதனை இல்லை என்று தான் சொல்ல முடியும். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் இருக்கிறவராய் இருக்கிறார். தன்னை அடையாளப்படுத்துகிறார். ஆபிரகாமின் தேவனும் யாக்கோபின் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் பிதாக்களின் தேவனும். ஆமேன். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை சுகந்தரிக்கும்படியே அவர்கள் காத்திருந்தார்கள். ஆமேன். அவர்கள் கானானை சுகந்தரிக்கும்படியே இஸ்ரவேலர்கள் அதை எதிர்நோக்கி காத்துக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் சூழ்நிலைகள் அவர்களை நெருக்கி அடிமையாய் வைத்திருந்தது. ஆமேன். தேவன் தாமே அந்த இடத்தில் அவருடைய கூக்குரல்கள் காலம் நிறைவேறிய போது மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலே நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று இன்றைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். ஆமேன். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய அவராலே முடியும். ஆமேன். தேவன் தாமே வார்த்தையை கொடுத்தவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், நடத்த வல்லவராய் இருக்கிறார். கைவிடாத தேவன், உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். உதவி செய்கிற தேவனைத்தான் நானும் நீங்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமேன். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் பிரத்யமாக அவர்களுக்கு வெளிப்படுறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். அப்போஸ்தல காலங்களே அவர் பயந்து நடுங்கி ரூமுகளுக்குள்ளே அவர்கள் கதவுகளை பூட்டி இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். ஆனாலும் அவர் 40 நாளும் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு பழகி அவர்களுக்கு அநேக காரியங்களை கொடுத்து பேசினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். வானத்துக்கு பிதாவிடத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் வரைக்கும் அவர் தன்னை நிரூபித்துக் கொண்டே இருந்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதினதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும். ஆமேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பேசுகிறதா இருக்கிறது. எந்த சூழ்நிலைகளை நீங்க இருந்தாலும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார்.

கிராமின் அதுதான் நாங்கள் ஜோவானிலே முதலாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இருளிலே அவர் இருக்கிறார், ஆனால் இருள் வந்து அவரை பற்றி கொள்ளவில்லை. ஆமேன். கர்த்தர் தாமே இருளின் அதிகாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஆமேன். அவர் மனுஷர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார், ஒளியாய் இருக்கிறார். அவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. ஆமேன். அந்த ஜீவன் எங்களை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய எதிர்காலத்தை நோக்கி அவருக்காய் ஓடும்படியாய், அவர் தந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். நான் ஜீவனோட இருக்கிறேன் என்று சொன்னால் நான் பேசுகிறேன். ஆமேன். அதே போலதான் தேவன் சொல்லுகிறார், ஜீவனாய் இருக்கிறார் மனுஷருக்கு, அவர் ஒளியாய் இருக்கிறார். ஆமேன். அழகாய் வசனங்கள் சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் அவர்களுக்கு நன்மையாய் மகிமையாய் நிறைவேற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். யாரோ நீங்கள் எல்லாரும் நீங்கள் இந்த இடத்திலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவன் உண்மை உள்ளவர் இருக்கிறார். யாரோ நீங்கள் நெக்கலாம், இதெல்லாம் சும்மா ஒரு புத்தகத்திலே எழுதினது என்று சொல்லி, இல்லை அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, அது பேசுகிறதா இருக்கிறது. ஆமேன். ஆவியானவர்தான பேசுகிறதா இருக்கிறார். இந்த உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, உங்களை கட்டுகிறதா இருக்கிறது, உங்களை வழி நடத்துகிறதா இருக்கிறது. ஆமேன். தேவனுடைய வார்த்தை, அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிறது. அதே வார்த்தை தான் இன்றைக்கு எங்கள் கைகளில் இருக்கிறது. ஆமேன். தேவன் நாம மகிமைப்படுவதாக. உங்கள் பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஆமேன். உலகத்தை ஜெயித்து அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடிக்கொண்டு பயத்தை போக்கி அதிலிருந்து விடுதலை தந்து ஜெயமாய் மாற்றக்கூடிய வல்லமுள்ள தேவனை உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமேன். தேவனை விசுவாசித்து அவருடைய வழிகளை நடக்கும் போது நிச்சயமாய் அவர் உங்களை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். கைவிடாத தேவனாயிருக்கிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாய் உங்களை ஆயத்தப்படுத்தி நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் தேவன் நேசித்துக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரியே, கர்த்தர் அன்று சீசர்களுக்கு மாத்திரம் அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை, அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆமேன். வார்த்தைக்கூடாக, தரிசனத்துக்கூடாக பிரச்சியமாக அநேக ஊழியக்காரர்கள் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கிறோம். தேவன் தாமே இயேசு கிறிஸ்து சாமி அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி. ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு முன்பதாக எனக்காக ஒரு ஊழியக்காரர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய கரங்கள்ல இருந்து அந்த வெளிச்சம் என்மேல் இறங்கினதை என் கண்களாலே நான் பார்த்தேன். ஆமேன். அன்று நான் அழும்போது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இனிமையா இருந்தது. அல்லாதே மகனே என்று சொல்லி அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து அந்த மெல்லிய சத்தம், என்னால் இன்றும் அதை மறக்க முடியாது. அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். ஆமேன். அவர் வெளிச்சமாயிருக்கிறார். உங்களுக்குள்ளே அவர் பிரகாசிக்கும்படியாய், ஆமேன், மனிதர்களுக்குள்ளே பிரகாசிக்கும்படியாய் அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் தெரிந்து கொள்ற விதம் அற்புதமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். தெரிந்து கொண்ட நாள் வரைக்கும் இன்றும் கைவிடாமல் அவர் தூக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் எங்களை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் தான் எங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். அன்பு சகோதர சகோதரிகளை, மறுபடியும் ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்தை கேளுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு மகளே, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரனே, அன்பு மகனே, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உனக்காக வழக்காடி உன்னை விசாரிக்கிற தேவன் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அன்று இஸ்ரவேலின் குக்குரலை கேட்டவர், அந்த அடிமை தனத்திலிருந்து மீட்கும்படியாய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றும் அதே வார்த்தைகளை சொல்லுகிறார், நான் இருக்கிறவராக இருக்கிறேன். ஆமேன் என்று சொல்லு என்று சொல்லி மோசேயை அனுப்பினதை போல, அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் இருக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே தட்டை
இடைப்பட்டிருக்கிற தடைகளை உடைக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். எந்த கதவு உங்களை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறதோ, எந்த வாசல் உங்களை அடைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதை எல்லாவற்றையும் இன்று திறந்து தேவன் நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படும்படிய அன்பு சகோதரனே, உங்கள் வாழ்க்கையிலே அற்புத

0: செய்யும்படியாய். தேவன் இந்த வேளையில் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமேன். நீங்கள் எந்த தேசத்திலே எங்கே இருந்தாலும் தேவ ஆவியானவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இறங்கி இருக்கிறார். ஆமேன். கண்ணீரோடு நிற்கிற உங்களை ஆவியானவர் நோக்கி பார்க்கிறார். ஆமேன். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அதிலே இருந்து விடுதலையை கொடுக்கிற தேவன். ஆமேன். அடிமைத்தனத்திலே இருந்து கானானை சுகந்தரிக்கும்படியாய் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுகந்தரிக்கும்படியாய் அவர் இறங்கி வந்ததை போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்திலே தேவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஆமேன். அவருடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமேன். ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் மகனே என்று சொல்லுகிறார். நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி மகளே என்று சொல்லுகிறார். ஆமேன். நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். அவர் மீட்கும் நாளுக்கென்று அவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். உங்கள் சகல எல்லா கவலைகளையும் போக்கும்படியாய் அவர் உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறார். ஆமேன். அவரோடு இருக்கிற உறவிலே வளரும்படியாய் ஆமேன். கர்த்தர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரியே, தேவாவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். ஆமேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் அடிக்கப்பட்டவர் இன்று உயிரோடு இருக்கிறார். ஆமேன். அவர் ஜீவிக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். எல்லா இடத்திலும் இருந்து தூக்கி நிறுத்துகிற தேவன். எல்லா சூழ்நிலைகளையும் தூக்கி நிறுத்துகிற தேவன். உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிற விசுவாசம் குறைந்து போயிட்டா, அவர் மேலிட்ட அன்பு குறைந்து போயிட்டா, அவர் உங்களை தேடி வருகிற தேவனாயிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே முதலாவது அதிகாரத்திலே 17வது வசனமும் 18வது வசனத்தையும் நான் வாசித்து உங்களுக்காய் கடந்து செல்ல போகிறேன். நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள் உடையவராயிருக்கிறேன். ஆமேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை. ஆமேன். உங்களுக்கு தெரியும், யோவான் அங்கே பத்திய தீவிலே அங்கே போடப்பட்டிருக்கிற நேரத்திலே, அங்க சபைகள் எல்லாம் துன்பப்படுத்துகிற நேரத்திலே, சபைகள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது தேவன் தாமே அங்கே சந்தி நாங்கள் பார்க்கிறோம். ஆமேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சியை காண்கிறீர்களா? தேவன் இன்றைக்கு பேசுகிறார். ஆமேன். நான் உயிரோடு இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவரும் உயிர்த்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். உங்கள் மத்தியிலே மறித்தேன், ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறவர் என்று சொல்லி ஆமேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மாற்றத்தை பின்மாற்றத்தை பரிசுத்த குலைச்சலை பிசாசு கொண்டு வந்திருக்கலாம். அல்லாஹ் மாமுச கிரியைகளை நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். தேவ ஆவியானவர் தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆமேன். பயப்படாதே என்று சொல்லுகிறார். முந்தினவரும் பிந்தினவர் ஆமேன். ஆதி முதல் தொடக்கம் அவருக்கு முடிவே இல்லை. ஆமேன். உங்களை அழைத்து முன்பதாகவே உங்களை முன்கூறித்திருக்கிறார். உங்களை அழைத்ததற்கு பின்பதாகவே அவர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன். வருஷத்திலே உங்களுக்கு வீழ்ச்சியா இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சியா இருக்கலாம். ஆனால் உருவாக்கின தேவனும் உயிரோடு இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலையே தேவன் கட்டளையிடுவார். ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பயப்படாதே என்று சொல்லுகிறார். பயம் எங்கிருந்து வருகிறது? பிசாசு கொண்டு வருகிறார். ஓன் மாம்சத்திலே நாங்கள் பயப்படுகிறோம், தேவன் நோக்கி பார்க்க மறக்கிறோம். ஆமேன். தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றார், பயப்படாதே என்று சொல்லி. ஆமேன். உங்களுக்காய் அவர் கிரியை செய்ய போகிறார். ஆமேன். எத்தனை பேர் நீங்கள் ஆமேன் என்று சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் வாழ்க்கையிலே நான் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்க சாட்சி அதை சொல்ல போகிறீர்கள். ஆசீர்வதிப்பாராக. கைவிடாத தேவன் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையா இருக்கும் போது அவர்களுக்கு இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என்று அறிமுகமானவர், இங்கே அப்போஸ்தலர்கள் அங்கே மறித்து இயேசு கிறிஸ்து பிடித்து அடக்கம் பண்ணி பயத்தில் இருக்கும் போது உயிரோடு எழும்பி அவர்களுக்காய் தரிசனமாகி அவர்களை 40 நாளும் அவர்களுக்கு அநேக வார்த்தைகளினால் அவர்களை கட்டி எழுப்பி எழும்ப பண்ணின தேவன் ஆமேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே மறித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொன்னவர் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்க அற்புதங்களை எதிர்பார்த்திருங்கள். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிற நாட்களுக்கிலே வந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகைக்கு முன்பதாக ஒவ்வொருவர் மூலியம் செய்கிறவராய் இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளாய் இருந்தாலும் அன்பு சகோதர சகோ இந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இருளிலே இருக்கிற உங்களை அவர் தன்னுடைய வெளிச்சத்துக்களை அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஜீவன் உள்ள மனுஷர்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஆமேன். தேவன் தாமே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் தாமே உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரை இருள் பற்றி கொள்ளாது. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில இருள் பற்றி கொள்ளாது அன்பு சகோதர சகோதரிகளே. ஆமேன். அவர் உங்களிடத்தில் இருக்கும் போது நிச்சயமாய் இருள் பற்றி கொள்ளாது. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் மத்தியிலே அசைவாடுவாராக. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை கட்டப்படும், உங்கள் வாழ்க்கை உயர்த்தப்படும், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். ஆமேன். அவருக்காய் மகிமையாய் செயல்படும் நாட்களுக்காய் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமேன். ஒவ்வொருவரும் நானும் சரி நீங்களும் சரி தேவனுடைய ராஜ்யத்தை சித்தத்தை நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளே நாங்கள் வந்து கொண்டிருக்க அவருடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. ஆமேன். எந்த பிசுவாசையும் வல்லமையும் அடக்க அவராலே முடியும். தேவதாமே மகிமைப்படுவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிப்போமாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆவியானவரே நன்றி பிதாவே. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. என்னோடு இணைந்து ஆண்டவரே தேசங்களே ஆண்டவரே ஆவியானவரே கேட்ட இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் கேட்க போற பிள்ளைகள் அத்தனை பேர் மேலும் உம்முடைய ஜீவனும் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன வல்லமையும் முந்தினவரும் பிந்தினவரும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரே ஆவியானவரே நீங்க மகிமைப்பட போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கைவிடாத தேவனாய் ஆவியானவரை விடுவிக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையுடைய வாழ்க்கையில குடும்பத்திலே ஆவியானவரை நீங்க கிரிய செய்கிறதுக்காய் நன்றி. இருளே இருக்கிற ஜனங்களை விடுவிக்க நீர் வழிபட்டிலே தகப்பனே. இன்றும் இருளே இருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுவிக்கிறேன் தகப்பனே. பிதாவே உம்முடைய நாமத்தினாலே ஆசீர் அதற்கான பதிலை கொடுக்கிற காலத்துக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தாமே அசைவாட போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை காணும்படியாய் அதிசயத்தை காணும்படியாய் எல்லா நோய்களும் விலகும்படியாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்தேட்டியா புறப்படுத்துற சுகத்தை பேசு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி. அன்பு பிதாவே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. உயிரோடு ஜீவனோடு இருக்கிற தேவனே இவர்களுக்கு நீர் வெளிப்படுறதற்காய் நன்றி சொல்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் ராஜா சங்கமம் கிறிஸ்தவ ரேடியோவுக்காய் நான் வருகிறேன் தகப்பனே. லெசிலி பிரதருக்காய் அவருடைய குடும்பத்துக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்கிறேன். கொடுத்த ஊழியத்துல இன்னும் அநேக ஊழியக்காரரை கொடுத்து அநேக ஆண்டவரை வல்லமையான பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. இதை கேட்கிறவர் எல்லாரும் ஆண்டவரை ரேடியோ கூடாக ஒவ்வொரு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. ராஜா இணைந்து செய்கிற ஆண்டவரே மகேந்திரன் ஐயாவையும் இணைந்து செய்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க ஆண்டவரே உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி பயப்படாதே என்று சொல்லி இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி முந்தினவரும் பிந்தினவராய் இருக்கிறேன் என்று சொல்லி சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே ஆவியானவரே உம்முடைய காரியமாய் அவர்கள் போகத்தக்கதாய் எல்லாரையும் ஆசீர்வதித்து செபிக்கிற தகப்பனே. பலன் படுத்துவீராக கிருபையினால் மூடுவீராக விசேஷித்த கிருபை ஆண்டவரே இவர்கள் மேல் இறங்குறதுக்காய் நன்றி சொல்லுங்கள் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்திலே உமக்காய் ஓடி வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. அவர்கள் தேவைகளை சந்திக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய கரம் தாமே நடத்த போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து செபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் தாமே நடத்த போறதுக்காய் நன்றி. சாட்சிகளை கேட்க பண்ண போறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாட்சிகளை சொல்ல மறக்காதீர்கள். கிறிஸ்தவ ரேடியோ கூடாக நீங்கள் ஒவ்வொருவரும் அழைத்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பெற்றிருக்கிறீர்கள், அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் அவர்கள் உற்சாகமாய் அவர்கள் ஊழியத்தை இன்னும் அதிகமாய் எடுத்து கொண்டு போவார்கள். ஆமென். எப்படி அப்போஸ்தலரோட வார்த்தை, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரர் எடுத்து அவர்கள் இந்த வார்த்தைகளை வைத்து தங்களுக்கு நடந்த அற்புதங்களை வைத்து உற்சாகமாய் ஊழியங்கள் செய்கிறார்கள், அதே போல அவர்களும் சோர்ந்து போகிற நேரம் எல்லாம் நீங்க உற்சாகப்படுத்தும் போது நிச்சயமாய் உற்சாகமா பல மடங்கு ஊழியத்திலே செயற்படுவார். நீங்க எந்த சபைக்கும், அன்பு சகோதர சகோதரிகள், நீங்க எந்த சபைக்கும் போகவில்லை என்றால் எந்த தேசத்தில் இருந்தாலும் அன்பு சகோதர சகோதரிகள் நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்கள் ஆவிக்குரிய சபையை உங்களுக்கு காண்பிப்பார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் அட்ரஸ்களை பெற்றுக்கொண்டு சபைக்கு போகும்படியா என்ற காலம் பொல்லாதா இருக்கிற இயேசு கிறிஸ்து வரும் முன்பதாக நீங்க அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமேன். அவருடைய வஸ்திரத்தை நீங்கள் தரித்திருக்கும் ரட்சிப்பெண் வஸ்திரத்தை, கலியான வஸ்திரத்தை நீங்கள் தரித்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிசை ஜஸ்னா. இன்றைய நாளே மெத்தேயு 28:5 அந்த வசனத்தை எடுத்து, பாய்த்த நீக்கிற தேவன், கைவிடாத தேவன், இருக்கிறா இருக்கிறேன், உதவி செய்ய வல்ல உயிரோடு இருக்கிறேன் என்பதை உற்சாகமாக கேட்கிற பிள்ளைகளுக்கு உண்மையில ஒரு ஆவியில் அனல் கொண்டு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தையை கொடுத்து மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களை உங்கள் ஊழியங்கள் கைவிட்டு செய்யும் காரியங்கள் உங்கள் சபை அனைத்தையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி. இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் ஸ்ரீசகி ஜஸ்டினா ஸ்காப்ரோன்டாரியோ. தொடர்ந்து நாங்கள் இந்தியாவில் ஏஞ்சல் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்தியாவில் இருந்து அதிகால வெளியிலே வந்திருக்கீர்கள். உங்களுக்கு 30 நிமிடங்கள் தருகிறேன் சிஸ்டர், வழி நடத்துங்கள்.
2: ஓகே, ஓகே. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரதேசியையும் கர்த்தர் தேவனுடைய சமூகத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தினபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் எல்லாரும் இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக சில நிமிடம் செபித்து விட்டு நாம் கடந்து போகலாம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மாம்சமோ ரத்தமோ அல்ல, பரிசுத்தாவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. லீதியால் இருதயத்தின் திறந்த தேவன், எங்கள் இருதயத்தின் திறந்தரலும் வேதத்தின் வெளிச்சத்தின் ஊடாக ஆண்டவரே நாங்கள் அறிவை அண்டடையும்படியாக எங்கள் மனக்கண்களை பிரகாசித்தருளும். கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே, ஆமே. லேலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆவிக்குரிய வாழ்வில் மலைகளின் அனுபவங்கள் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு சில விஷயங்களை பேசி கடந்து போக விரும்புகிறேன். மலைகள் பாத்தீங்கன்னா எப்போதுமே அது உயரமா தான் இருக்கும். நீங்க நிறைய முறை நிறைய மவுண்டைன்ஸ் பார்த்திருப்பீங்க, அவைகள் எல்லாம் மிக பெரியதாக சிகரங்களாக இருக்கும். நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா கூட எவரெஸ்ட் சிகரம் மிக பெரியதாக காணப்படுகிறது. அது போலதான் இந்த மலைகள் பர்வதங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்துல நம்ம என்ன செய்யறோம், அடிக்கடி வாசிக்கிறோம். இது ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஒன்றோடொன்று தொடர்புடையதாக இருக்கும். இந்த மலைகள் பர்வதங்கள் பள்ளத்தாக்குகள் இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னும் பொழுது பூமியிலே டெக்டானிக் பிளேட்டுகள் ஒன்றோடு ஒன்று உரசி நகர்ந்து கொண்டு போகும் பொழுது அங்கே ஏற்படுகிற அதிர்வின் நிமித்தம், அந்த அதிநிமித்தமாக நமக்கு மலைகள் என்ன செய்கிறது, பெரிய பெரிய பர்வதங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. இப்படிதான் அரணாக ஒரு தேசத்துக்கு பாதுகாப்பாக மலைகள் இருக்கும். சரிங்க சிஸ்டர், இதுல என்ன ஆவிக்குரிய பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டா, மலை அப்படிங்கிறது பொதுவா ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது, அது ஒரு அரணாய் இருக்கிறது. ஆதியாகமம் 19:17 நாம வாசிச்சு பார்த்தா, அங்கே லோத்து என்ன செய்கிறான், மலையை நோக்கி ஓடி போகிறான். அங்கே அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி நம்பி அவன் என்ன செய்கிறான், நான் அந்த மலைக்கு நேராக போகும்படி எனக்கு அனுமதியும் என்று கேட்கிறான். அப்ப ஜனங்கள் எல்லாருமே அந்த மலைகளை ஒரு பாதுகாப்புக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு அழிவு வரப்போகிறது, இல்ல ஒரு யுத்தங்கள் நடக்க போகிறது என்று சொன்னா தங்களை மறைத்து கொள்ளும்படியாக மலைகளுக்குள்ளாக கெபிகளுக்குள்ளாக போய் புகுந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சில வேளைகள்ல தாவீது கூட என்ன செய்கிறாரு, அவர் பிரயாணம் அப்படியே அலைந்து கொண்டே இருந்த போது, யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அவருக்கு வந்தபோது சில வேளைகளிலே அவர் கெபிகளுக்குள் இருக்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாத்ராகமம் எழுதின புஸ்தகம்